சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தம்பி, இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வையே.
1: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
0: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: ஏங்க, கிருஷ்ண ஜெயந்திக்கும் விநாயகர் சதுர்த்திக்கும் ஊதுபத்தி வாங்கணும்னு சொன்னே, வாங்கிட்டீங்களா?
1: அதுக்குதான் இந்த செப்டம்பர் 4 தேதி சோனா காலேஜ் கிரவுண்ட்ல இஸ்கான் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷனுக்கு போறோமே.
0: அங்க என்ன ஸ்பெஷல்?
1: அங்க ஸ்ரீ பிராண்ட் அகர்பத்தி ஸ்டால் இருக்கும். கோயில் பூக்களை வச்சு தயாரிக்க கூடிய ஊதுபத்திகளும் கிடைக்கும்.
0: அப்படியா, சூப்பர்ங்க. ஆஃபர் ஏதா இருக்கா?
1: இருக்கே, ஸ்டால்ல நிறைய அட்ராக்டிவ் ஆஃபர்ஸ் இருக்கு. அதோட இந்த விளம்பரத்தை சோனா எஃப்எம்ல கேட்டோம்னு சொன்னா கூடுதலா 5% டிஸ்கவுண்டும் கிடைக்கும்.
0: அப்போ செப்டம்பர் 4 தேதி சோனா காலேஜ் கிரவுண்ட்ல ஸ்ரீ பிராண்ட் அகர்பத்தி ஸ்டாலுக்கு நேரா போலாம். வாங்க,
1: நாங்களும் போறோம், நீங்களும் வாங்க.
2: குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்கு டீசல் இருக்கான்னு பாத்து வைய.
3: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
2: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
4: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்கு டீசல் இருக்கான்னு பாத்து வையே.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: அவமானம் அப்படிங்கிறது நீங்க யாரு அப்படிங்கறத உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு ஆயுதம் தாங்க. அதனால எந்த ஒரு அவமானம் வந்தாலும் சரி அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான நாள், என்ன நாள் அப்படின்னா கோகுலாஷ்டமி. இந்த கோகுலாஷ்டமி திருநாள் உங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு செம சூப்பரா நாள் வந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிறேன். இன்னைக்கான நாள் உங்க எல்லாத்துக்குமே செமையா சூப்பரா ஜாலியா ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களை. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன். நான் உங்க சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் மாத்துறதுக்காக சத்யா நான் இன்னைக்கு பல தகவல்களை எடுத்துட்டு வந்திருக்கேன். அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரியில் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வாழ்க்கையில் எல்லாருமே ஒரு கட்டத்தில் அவமானப்பட்டிருப்பாங்க. அவமானத்தை பார்க்காம கண்டிப்பாக யாருமே இருக்க மாட்டோம். யாராவது நம்மளை பார்த்து இவனா இதை பண்ண போகிறான், உன்னால் முடியுமா, நீயெல்லாம் அது சரிப்பட்டு வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்துட்டு நம்மளை பேசியிருப்பாங்க. நமக்கு முன்னாடியும் பேசியிருப்பாங்க, நமக்கு பின்னாடியும் பேசியிருப்பாங்க. அந்த நேரத்தில் என்ன தோணும் தெரியுமா? மனசு அப்படியே உடஞ்சி போயிடுங்க, பேச முடியாது, எதுவும் பதில் சொல்ல முடியாது, சில நேரம் தனிமையெல்லாம் உட்காந்துருவோம். ஆனால் அப்படியெல்லாம் உட்கார்றத விட அந்த அவமானத்தை மோட்டிவேஷனலாக எடுத்துக்கணும். அதாவது நீ யார், என்னை பற்றி நீ சொல்கிறதுக்கு, என்னால் முடியாதுன்னு சொல்றியா, என்னால் முடியும் அப்படின்னா நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படி மாதிரி நாம் அதை ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நம்ம எந்த விஷயத்தை நோக்கி நம்மளோட இலக்கு போயிட்டு இருக்கோ அந்த இலக்கை கண்டிப்பாக நம்மளால் அடைய முடியும். இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸாகவும் இருக்க போகுது அப்படின்னு

0: வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸாக இருந்திருக்குது. இன்னைக்கு வெப்பத்துடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. காலையிலேருந்தே பார்த்துட்டு இருக்கோம், வானம் அப்படியே ஓரளவுக்கு மேகமூட்டத்தோடு தான் இருக்குது. இன்னும் சூரியன் வந்துட்டு வரவே இல்லை. ஸோ பார்க்கலாம் இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது, வெப்பம் தான் இருக்க போகுதா இல்லை மழை வரப்போகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ அடுத்ததாக உங்கள் அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
1: சோனா எஃப்எம் 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
2: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
0: எஸ் உங்க அறிவை விரிவாக்க இன்னைக்கான கேள்வியா சத்யா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, காப்பரின் வேதியியல் குறியீடு என்ன, காப்பரின் வேதியியல் குறியீடு என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களோட பதிலாக மறக்காம பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸ்மே வெயிட்டிங்ல இருக்குது, என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக தமிழ்நேசனுடைய அடி மதுரை பக்கம் போற புள்ள அந்த சாங் தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஏங்க கிருஷ்ண ஜெயந்திக்கும் விநாயகர் சதுர்த்திக்கும் ஊதுபத்தி வாங்கணும்னு சொன்னனே, வாங்கிட்டீங்களா?
1: அதுக்குதான் இந்த செப்டம்பர் 4 தேதி சோனா காலேஜ் கிரவுண்ட்ல இஸ்கான் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷனுக்கு போறோமே.
0: அங்க என்ன ஸ்பெஷல்?
1: அங்க ஸ்ரீ பிராண்ட் அகர்பத்தி ஸ்டால் இருக்கும். கோயில் பூக்களை வச்சு தயாரிக்க கூடிய ஊதுபத்திகளும் கிடைக்கும்.
0: அப்படியா, சூப்பர்ங்க. ஆஃபர் ஏதா இருக்கா?
1: இருக்கே, ஸ்டால்ல நிறைய அட்ராக்டிவ் ஆஃபர்ஸ் இருக்கு. அதோட இந்த விளம்பரத்தை சோனா எஃப்எம்ல கேட்டோம்னு சொன்னா கூடுதலா 5% டிஸ்கவுண்டும் கிடைக்கும்.
0: அப்போ செப்டம்பர் 4 தேதி சோனா காலேஜ் கிரவுண்ட்ல ஸ்ரீ பிராண்ட் அகர்பத்தி ஸ்டாலுக்கு நேரா போலாம். வாங்க,
1: நாங்களும் போறோம், நீங்களும் வாங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய நினைவுகளில் வாழ்ந்த மனிதர்களை பற்றி பேசக்கூடிய புகழ்பெற்ற ஸ்ரீரங்கத்து தேவதைகள் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். இந்த நூலில் வரக்கூடிய தேவதைகள் யாரும் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர்கள் இல்லைங்க. சுஜாதா அவருடைய சிறு வயதில் ஸ்ரீரங்கம் வீதிகளில் நேரில் பார்த்த வித்தியாசமான மனிதர்களை தான் அப்படி குறிப்பிட்றாரு. அதாவது அவருடைய நேட்டிவ் ஸ்ரீரங்கத்தில் அவர் வாழும்போது தினமும் பார்த்த மனிதர்கள் பற்றின நினைவுகளை இந்த புத்தகத்தில் குறிப்பிட்றாருங்க. உதாரணமாக கடவுளுக்கு கடிதம் அப்படின்ற கதையில் வரக்கூடிய கோவிந்துவை சொல்லலாம். மனநலம் பாதிக்கப்பட்ட அவர் தினமும் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து போஸ்ட் கார்டு வாங்கிட்டு வந்துட்டு ரங்கு கடையில் உட்கார்ந்து அவரோட கால் மேலே வச்சுட்டு ஆங்கிலத்தில் கடவுளுக்கு வந்து கடிதம் எழுதுவார். டியர் காட் அப்படின்னு ஆரம்பித்து அவர் கேட்கணும்னு நினைக்கிற கேள்விகள் எல்லாத்தையும் எழுதுவார். அடுத்ததான் இந்த புத்தகத்தில் வர ஒரு கதை, குண்டு ரமணி அப்படின்ற ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பின்னோட கதை. திடீர்னு எதிரில் வரவங்களை பிடிச்சி விளையாடுறதும் அவங்க மேலே ஏதாவது ஒரு பொருட்களை வச்சு அடிக்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றியும் நிறைய விஷயங்களை வந்து எழுதியிருப்பார். அடுத்ததான் விஜிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜயராகவன், அவரை பற்றியும் நிறைய நினைவு குறிப்புகளை இந்த ஒரு புத்தகத்தில் எழுதியிருப்பாருங்க சுஜாதா அவர்கள். அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தோட பழைய வீதிகள், அங்கே வாழ்ந்த குடும்பங்களோட வாழ்க்கை முறை, அந்த மனிதர்களோட சிரிப்பும் சோகமும் கலந்த வாழ்வியல் தருணங்கள் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் சுஜாதா அவர்கள் இயல்பான பாணியில் இதில் வந்து பதிவு பண்ணியிருப்பாருங்க. அதே மாதிரி காவிரி கரையில் மாலை நேரத்து நடை, அதே மாதிரி ஸ்ரீரங்கத்து கோவில் யானை ஆண்டாள் மீது ஊர் மக்கள் காட்டக்கூடிய அந்த பக்தி, காவிரி ஆற்றில் வெள்ளம் வரும்போது ஊரே திரண்டு வந்து பார்க்கிறது, ஸ்ரீரங்கத்தோட பழைய வீடுகளோட கதவுகள், அந்த தெருக்களோட வாசம் அப்படின்னு காலத்தோட முழுமையான பிம்பத்தை நினைவு குறிப்புகளாக கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாருங்க சுஜாதா அவர்கள். கட்டாயமாக ஸ்ரீரங்கம் அந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் அந்த ஊரில் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய ஸ்ரீரங்கத்து தேவதைகள்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: இப்போ நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
4: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வர்றதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
3: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்துருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தான் வந்துருக்குது. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான நாள், என்ன நாள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி கோகுலாஷ்டமி திருநாள். இந்த கோகுலாஷ்டமி திருநாளில் நம்மளுடைய சேலம் கோட்டம் சார்பில் 300 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்குது அப்படிமா தான் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி கோகுலாஷ்டமி மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு சேலம் கோட்டை அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் வர 7ஆம் தேதி வரைக்குமே 300 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கு. சித்தர்கோவில் ஆகிய இடங்களுக்கும் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறதா நிர்வாக இயக்குனர் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அதாவது வெளியே போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்ததான் நம்ம சேலத்தில் காய்கறிகளுடைய விலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னா, தக்காளி 28 ரூபாய், உருளைக்கிழங்கு 40 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 30 ரூபாய், சின்ன வெங்காயம் 60 ரூபாய், பெரிய வெங்காயம் 60 ரூபாய், பச்சை மிளகாய் 40 ரூபாய், கத்தரிக்காய் 35 ரூபாய், கண்ணாடி கத்தரிக்காய் 40 ரூபாய், வெண்டைக்காய் 20 ரூபாய், முருங்கைக்காய் 25 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், சுரக்காய் 20 ரூபாய், புடலங்காய் 38 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 35 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், நாட்டு பாகற்காய் 50 ரூபாய், தேங்காய் 50 ரூபாய், முள்ளங்கி 20 ரூபாய், பீன்ஸ் 75 ரூபாய், அவரைக்காய் 50 ரூபாய், புஷ் அவரை 60 ரூபாய், கேரட் 70 ரூபாய், பழங்களில் புவன் வாழை 50 ரூபாய், தேன் வாழை 50 ரூபாய், ரஸ்தாளி 60 ரூபாய், செவ்வாழை 70 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், கொய்யா 60 ரூபாய், சப்போட்டா 40 ரூபாய், இஞ்சி 100 ரூபாய், கீரைகள் கட்டுன்றிருக்கு 20 ரூபாயிலிருந்து 25 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, மேட்டூர் உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததான் உங்களுக்காக தில்லிப்போடைய வாண்டட் வாய்ஸ் சாங் தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
3: ரமேஷ், நான் ரொம்ப நாள் தூங்காம ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன்டா.
4: நானே மொபைல்ல பேலன்ஸ் இல்லைன்னு வருத்தப்பட்டு இருக்கேன். அப்படி என்ன நீ
3: கண்டுபிடிச்ச? இதைத்தான் நான் கண்டுபிடிச்சேன். மொபைலுக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? மொபைல்ல பேலன்ஸ் இல்லைன்னா கால் பண்ண முடியாது, மனுஷனுக்கு கால் இல்லைன்னா பேலன்ஸ் பண்ண முடியாது.
5: என்ன ஒரு புத்திசாலித்தனம்.
6: வயசுல இருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: ரவி, நேத்து சாயங்காலம் எங்க அப்பா போன்ல ஒரு கேம் விளையாண்டேன், செம்மையா இருந்துச்சு தெரியுமா?
1: என்ன கேம்? சப்வே கேமா? அதெல்லாம் போன வாரமே விளையாடிட்டேன், செம்மையா இருந்தது.
2: ஸ்டூடண்ட்ஸ்
3: குட் மார்னிங்.
2: நம்ம ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக சைல்ட் கேர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க சொல்றத எல்லாரும் கவனமா கேட்கணும், சரியா?
3: Yes, miss.
4: ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம போன்ல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நமக்கு விவரம் தெரியாம தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிப்போம். அது மட்டும் இல்லாம போன் அதிகமா யூஸ் பண்றதுனால நமக்கு படிப்புல கவனம் சிதறுது, தூக்கம், உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே கெட்டு போகுது. அதனால போன் அதிகமா யூஸ் பண்ணாதீங்க, புரிஞ்சதா?
3: Yes, miss.
5: குழந்தைகளின் கல்வி வாழ்க்கையில் மிக முக்கியம். குழந்தைகளிடம் மொபைல் போன் கொடுப்பதை தவிர்த்து அவர்களின் கல்வியில் கவனம் செலுத்தவும் உடல்நலத்தை காக்கவும் செய்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 சமுதாய வானொலி.

0: நம் ஊரில் விளையும் சிறு தானியங்களையே அதிகம் விளைவிப்போம். அத்தானியங்களையே அன்றாட உணவாக எடுத்துக்கொள்வோம். ஆரோக்கியமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: இப்போ இஸ்ரோ மையம் இருக்கு இல்லையா, அங்கே வந்துட்டு டெக்னீஷியன் பணிக்காக வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்து இஸ்ரோ மையத்தை வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆசை கனவுலாம் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட சொல்லி மறக்காமல் அப்ளை பண்ண சொல்லிடுங்க. இது பற்றின ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. எழுதிக்கிங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்துடைய கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வரக்கூடிய திரவ இயக்க அமைப்புகள் மையத்தில் காலியாக இருக்கக்கூடிய டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், டெக்னீஷியன், கிராப்ஸ்மேன் மற்றும் ஃபயர்மேன் உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்களுக்கு இப்போ அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்குது. இவங்களுக்கான கல்வி தகுதி ஐடிஐ டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான வயது வரம்பு 18 வயசுலேருந்து 35 வயசு இருக்கக்கூடியவங்க தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இவங்களுக்கான தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, அதுக்கப்புறமா திறன் தேர்வு, இந்த ரெண்டு முறை மூலமாக தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய முறை நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். இதுக்கான விண்ணப்ப கட்டணம் பணிக்கு ஏற்ப 500 ரூபாயிலிருந்து 750 ரூபாய் வரைக்குமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு அப்ளை பண்ணதுக்கான கடைசி நாள் 4/9/2026, அதாவது இன்னைக்கு ஈவினிங்குள்ளார நீங்க அப்ளை பண்ணணும். எந்த வெப்சைட்ல அப்படின்னா www.lpsc.gov.in www.lpsc.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து இந்த ஜாப் தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லி மறக்காமல் அப்ளை பண்ண சொல்லிவிடுங்க. இன்றைக்கி தான் வந்துட்டு கடைசி நாள், இன்றைக்குள்ளார அவங்களுக்கு அப்ளை பண்ண சொல்லிவிடுங்க. இப்போது அடுத்ததாக நாளைக்கு ஒரு இடத்துல நம்மளுடைய சேலத்தில் மின்தடையானது ஏற்பட போகுது. எங்கே அப்படின்னா தொப்பூர் துணைமை நிலையத்தில் மீன் பராமரிப்பு பணியாளர் காரணத்தினால வெள்ளம்பட்டி, வி மேட்டுப்பாளையம், வாலியூர் கொட்டாய், எருமப்பட்டி, கம்மம்பட்டி, கோவில் வெள்ளார், புதூர், காளிகவுண்டனூர், அரசமருத்தூர், புக்கம்பட்டி இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய வேலை எதுவுமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. நாளைக்கு காலையில் 9 மணி கரண்ட் ஆஃப் ஆனிச்சு அப்படின்னா மதியம் 1 மணிக்கு தான் வரும். இப்போது இது அடுத்ததான் உங்களுக்காக மார்ட்டின் கார்டினருடைய மிட்டாமிராசு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணிவிடுங்க. இப்போ அடுத்தது உங்களுக்கு அந்த சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ தீபாவளி வரப்போகுது. தீபாவளி கொண்டு இன்னும் 2 மாசம் தான் இருக்குது. இந்த தீபாவளிக்காக சிறப்பு ரயில்கள் சிறப்பு பேருந்துகள்லாம் இயக்கப்படுவாங்க இல்லையா, அந்த வகையில் இப்போ தீபாவளிக்காக ரயிலில் செல்றதுக்காக 6ஆம் தேதி முன்பதிவு ஸ்டார்ட் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீபாவளி பண்டிகையை ஒட்டி விரைவு ரயில்களில் வர 6ஆம் தேதியிலிருந்து டிக்கெட் முன்பதிவுகள் ஸ்டார்ட் ஆகிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பற்றி தெற்கு ரயில்வே அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த வருஷம் தீபாவளி பண்டிகை வர நவம்பர் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது அப்படின்னும், ரயில்களில் 60 நாட்களுக்கு முன்னாடியே டிக்கெட் முன்பதிவு செய்யக்கூடிய வசதி இருக்குது. இன்னும் சில நாட்களில் தீபாவளி பண்டிகை டிக்கெட் முன்பதிவு ஸ்டார்ட் ஆகி இருக்குது. ஸோ பயணிகள் தங்களுடைய பயண தேதியை திட்டமிட்டு டிக்கெட் முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நவம்பர் 5ஆம் தேதி வியாழக்கிழமை செல்ல இருக்கக்கூடியவங்க, வர 6ஆம் தேதி நவம்பர் 6ஆம் தேதி செல்லக்கூடியவங்க, வெள்ளிக்கிழமை பயணம் செய்ய இருக்கக்கூடியவங்க வர 7ஆம் தேதியும் வந்துட்டு விண்ணப்ப பதிவு செய்து கொள்ளலாம் அப்படி மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நவம்பர் 7ஆம் தேதி பயணம் மேற்கொள்ள இருப்பவர்கள் வர 8ஆம் தேதி முன்பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னும், அதே மாதிரி பண்டிகை முடித்து திரும்பக்கூடியவங்க வர 10ஆம் தேதியிலிருந்து டிக்கெட் முன்பதிவு செய்து கொள்ளலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கிருந்து, அதாவது சொந்த அந்தந்த ஊருக்கு வந்துட்டு வேலை பார்க்க போயிருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாமே சொந்த ஊருக்கு போகிறது வழக்கமாக இருக்கும். அந்த சொந்த ஊர் போகக்கூடியவங்க அந்தந்த தேதிகளில் வந்துட்டு நீங்கள் போய் வந்துட்டு முன்பதிவு செய்து கொள்ளலாம். அப்படி நீங்கள் முன்பதிவு செஞ்சதுக்கப்புறமா நீங்கள் திரும்ப ஊர்லேருந்து அகைன் வந்துட்டு வேலை செய்கிற இடத்துக்கு வரணும் அப்படின்னா அதுக்குமே வந்துட்டு வர 10ஆம் தேதியிலேருந்து நீங்கள் டிக்கெட் முன்பதிவு செய்து கொள்ளலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ தீபாவளி வரப்போகுது. ஸோ அதே நேரத்தில் நம்மளுடைய சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை நிலவரம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 14,240 ரூபாயாகவும் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 113,920 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு 250 ரூபாயாகவும் வெள்ளியோடைய விலை பார் ஒன்றுக்கு 2,50,000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் முட்டையோடைய விலை இப்போது 5.20 காசுகள் அப்படி மாதிரி தான் வந்துட்டு விற்பனை ஆகிட்டுருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அதே நேரத்தில் நம்முடைய சேலத்தில் வந்துட்டு தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு குறைஞ்சிட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததான் நரேஷ்குமாரோடைய இது எங்கள் செலஞ்சலா பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்கு. என்ன அப்டேட் அப்படின்னா, சேவைகள் துறையுடைய வளர்ச்சி ஆகஸ்ட் மாதம் சற்றே அதிகமாக இருக்குது அப்படிமா தான் சொல்லியிருக்காங்க. நாட்டுடைய சேவைகள் துறை வளர்ச்சி கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் சற்று அதிகரித்திருந்தாலும் ஒட்டுமொத்த வளர்ச்சி வேகம் கடந்த 4 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வந்து இப்போ குறைஞ்சிருக்குது அப்படின்னும், சேவைகள் துறை நிறுவனங்களுடைய தொழில் நிறுவன நிலவரம் குறித்து HSBC நிறுவனம் வந்துட்டு ஒவ்வொரு மாதமுமே BMI அறிக்கையை வெளியிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த மாதத்துக்கான அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சேவைகள் துறை வளர்ச்சியை குறிக்கக்கூடிய BMI குறியீடு முந்தைய ஜூலை மாதத்தில் 53.30 புள்ளிகளாக இருந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் 54.10 புள்ளிகளாக அதிகமாக இருக்குது. BMI குறியீடு 50 புள்ளிகளுக்கு அதிகமாக இருந்தால் வளர்ச்சியையும் குறைவாக இருந்தால் சரிவையும் குறைக்கும் அப்படின்னும், அதே மாதிரி குறியீடு உயர்ந்திருந்தாலும் மார்ச் 2022 அப்புறமா பதிவான 2வது மிக குறைந்த வளர்ச்சி வேகம் இது அப்படின்னும், சந்தையில் நிலவக்கூடிய கடும் போட்டி, உள்நாட்டு ஆர்டர்கள் குறைவு மற்றும் போக்குவரத்து குறைந்திருப்பது ஆகியவையே இந்த மந்தநிலைக்கு முக்கிய காரணங்களாக அமைந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே நிறுவனங்கள் பணியமர்த்தல தொடர்வதனால வேலைவாய்ப்புகள் உருவாக்கம் கடந்த 15 மாதங்களில் இல்லாத அளவுக்கு அதிகமாக இருக்குது. மேலும் சர்வதேச அளவில் புதிய ஏற்றுமதி ஆர்டர்களுமே கணிசமாக அதிகமாக இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததான் நம்ம சேலம் மேட்டூர் அணையுடைய நீர்மட்ட நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னா, நீர்மட்டம் 92.14 அடியாகவும் நீரிருப்பு 55.13 TMC ஆகவும் இருந்துட்டு வருது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து 81.8 கனஅடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 7000 கனஅடியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து 8041 கனஅடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 7000 கனஅடியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீர்வரத்தை விட நீர் திறப்பு கொஞ்சம் தான் கட்டு கம்மியாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். இப்போ அடுத்து உங்களுக்காக மதன் தங்கத்துடைய யாரு அவங்க இருக்க அந்த சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்றதுக்காகவே நிறைய அப்டேட்ஸுமே இப்போ வெயிட்டிங்ல இருக்குதுங்க. அதுல இப்போ முதலாவது என்ன அப்டேட் சொல்ல போறேன் அப்படின்னா, ஹூப்ளி டு ராமேஸ்வரம் சிறப்பு ரயில் இப்போ நீட்டிக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஹூப்ளி டு ராமேஸ்வரம் சிறப்பு ரயில் ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல காலையில் 6:50 புறப்பட்டு பனஸ்வாடி, ஓசூர், தர்மபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சி, புதுக்கோட்டை, காரைக்கால், அப்புறமா வந்துட்டு காரைக்குடி, மானாமதுரை, ராமநாதபுரம் வழியாக திங்கட்கிழமை அதிகாலை 5:20 ராமேஸ்வரத்தை அடையுது அப்படின்னும், ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 7:45 சேலம் வந்து போகுது. அதோடைய மறுமார்க்க ரயில் திங்கட்கிழமை நாட்களில் நைட்டு 8:00 கிளம்பி செவ்வாய்க்கிழமை நைட்டு 7:40 ஹூப்ளியை அடையுது அப்படின்னும், செவ்வாய்க்கிழமை அதிகாலை 5:40 சேலம் வந்து போகுது. இந்த சிறப்பு ரயில்கள் வந்துட்டு நவம்பர் மாதம் வரைக்குமே நீட்டிக்கப்பட்டிருக்கிறதா சேலம் ரயில்வே கோட்ட நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது ஹூப்ளி டு ராமேஸ்வரம் அந்த வழித்தடத்தில் நீங்கள் வந்துட்டு பயணம் செய்யக்கூடிய பயணிகளாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ஒரு தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ரயில் வந்துட்டு நீட்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்த உங்களுக்காக இன்றைக்கி நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, மாமாங்கம், வெண்ணங்கோடி முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், குகை, ஜங்ஷன், சீலநாயக்கன்பட்டி, அம்மாப்பேட்டை, அயோத்தியாப்பட்டினம், பொன்னம்மாப்பேட்டை, வின்சென்ட், புதிய பஸ் நிலையம், இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, இல்லை இந்த பகுதியில் தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியவோ போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடி கிளம்பி போயிடுங்க, ஆஃபீஸ் டைமுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க. காரில் போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் சீட் பெல்ட் போட்டு போங்க. ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. முக்கியமாக டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிப்போங்க. அதே மாதிரி இன்றைக்கான கேள்வியை நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், என்ன அப்படின்னா, காப்பரின் வேதியியல் குறியீடு என்ன? காப்பரின் வேதியியல் குறியீடு என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலில் நிறைய பேர் ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா, மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னு

நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமையும் சொல்லப்படும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, உங்களுடைய பதிலாக மறக்காம பதிவு பண்ணுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாடத்தை வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஏங்க, கிருஷ்ண ஜெயந்திக்கும் விநாயகர் சதுர்த்திக்கும் ஊதுபத்தி வாங்கணும்னு சொன்னனே, வாங்கிட்டீங்களா?
1: அதுக்குதான் இந்த செப்டம்பர் 4ஆம் தேதி சோனா காலேஜ் கிரவுண்ட்ல இஸ்கான் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷனுக்கு போறோமே.
0: அங்க என்ன ஸ்பெஷல்?
1: அங்க ஸ்ரீ பிராண்ட் அகர்பத்தி ஸ்டால் இருக்கும். கோயில் பூக்களை வச்சு தயாரிக்க கூடிய ஊதுபத்திகளும் கிடைக்கும்.
0: அப்படியா, சூப்பர்ங்க. ஆஃபர் ஏதா இருக்கா?
1: இருக்கே, ஸ்டால்ல நிறைய அட்ராக்டிவ் ஆஃபர்ஸ் இருக்கு. அதோட இந்த விளம்பரத்தை சோனா எஃப்எம்ல கேட்டோம்னு சொன்னா கூடுதலா 5% டிஸ்கவுண்டும் கிடைக்கும்.
0: அப்போ செப்டம்பர் 4ஆம் தேதி சோனா காலேஜ் கிரவுண்ட்ல ஸ்ரீ பிராண்ட் அகர்பத்தி ஸ்டாலுக்கு நேரா போலாம். வாங்க,
1: நாங்களும் போறோம், நீங்களும் வாங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். அஞ்சு ரோட் பகுதியில மாலை கட்டுறவங்கலாம் லைனா அந்த தள்ளு வண்டியை வச்சு மாலையை கட்டி வித்திட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு மாலையை கட்டி அவங்க ஏதோ ஒரு கடையில இருந்து யாரோ ஒருத்தர் இந்த சிலைக்கு ஒரு மாலையை போடுற வழக்கத்தை வைத்திருந்தார்கள் என்று நினைக்கிறேன். அதனால இந்த மாதிரி மக்களை வந்து நம்ம பாராட்டணும். மாலை ஒவ்வொரு நாளும் கொடிக்காத்த குமரோட கழுத்தை அலங்கரிச்சதுன்ற ஒரு செய்தியை நாங்க வந்து இன்னைக்கு பெருமையா சொல்றோம். ஜனவரி மாதம் 11ஆம் தேதி ஒவ்வொரு வருஷமும் நாங்க எங்க வரலாற்று சங்கம் சேலம் வரலாற்று சங்கத்தின் மூலமாக எங்கள் உறுப்பினர்கள் எல்லாம் அழைத்து அவருடைய சிலைக்கு நாங்கள் மாலையிடுவோம், ஒரு அஞ்சலி நிகழ்ச்சியை நிகழ்த்துவோம், அதை பத்தி செய்திகளை பிரசுரிப்போம். அதே போல அவருடைய பிறந்த நாள் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி அந்த மாதிரி ஒரு நாள்ல நாங்க வந்து அவருடைய பிறந்த நாளை வந்து நாங்க அனுசரிப்போம். சுதந்திர தினம் அப்புறம் ரிபப்ளிக் டே அதாவது குடியரசு நாள் அந்த நாள்லயுமே இவருடைய சிலைக்கு நாங்க வந்து மலரஞ்சலி செலுத்தி ஒரு வீர வணக்கம் செலுத்துற ஒரு நிகழ்ச்சியை நாங்க நடத்துவோம். இது தொடர்ந்து நடக்குது. இதுல வந்து என்ன அப்படின்னு நாங்க சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இது ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய அந்த நினைவு சின்னம் இருக்கிற இந்த பகுதியை வந்து இப்படி ஒரு சாலை பூங்காவா பராமரிக்கிற நல்ல விஷயம்தான். பட் இந்த இடத்துல கொடிக்காத்த குமரன் நினைவு சாலை பூங்கா அப்படின்னு அதுக்கு ஒரு பெயர் வைத்தா அது சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக நினைக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னா, கொடிக்காத்த குமரன் நினைவு சாலை பூங்கா அப்படின்னு இதுக்கு ஒரு பெயர் வைத்தால் அது சுதந்திர போராட்ட தியாகியின் நினைவுக்கு நாம் செலுத்துகிற ஒரு அஞ்சலியாகவும் அவருடைய நினைவுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு நன்றி பாராட்டும் நினைவு கூறுதல நம்ம அங்க வந்து நிலைப்படுத்துற மாதிரி இருக்கும். அவருடைய நினைவுக்கு நாம் செலுத்துற ஒரு மிகப்பெரிய மரியாதையாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திருப்பூர் ரயில் நிலையம், அந்த ரயில் நிலையம் வந்து திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்னு இருந்தது. அதுக்கான ஒரு அறிவிப்பும் வந்தது. ஆனால் அது பிறகு அது வந்து பின்வாங்கி கொள்ளப்பட்டது. அதற்கு பிறகு அதற்கான ஒரு உறுதியான ஒரு தீர்மானமோ அறிவிப்போ அந்த திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்ற ஒரு பெயர் வந்து முன்னெடுக்கப்படலை. அது வந்து அங்கு வைக்கப்படவில்லை. ப்ரொபோஸ் பண்ணி அந்த பேர் வந்து அங்கே வர்ற மாதிரி இருந்த நிலையில் அது ஏனோ பின்வாங்கப்பட்டது அப்படின்ற மாதிரி. அதனால் திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்னு ஒரு பெயரை வச்சா அந்த ஊர்லேருந்து ஒரு சுதந்திர போராட்ட தொண்டனாக தன்னுடைய உயிரையே கொடுத்து இந்திய சுதந்திரத்துக்கும் இந்திய கொடியினுடைய இன்னைக்கு இந்திய கொடி பட்டொலி வீசி பறக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கொடியை அந்த காலத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அந்த கொடியை உயர்த்தி பிடிச்சி அதுக்காகவே அடி வாங்கி உயிர் நீத்த ஒரு மிகப்பெரிய தொண்டன், மிகப்பெரிய தியாகி, அவருடைய நினைவை வந்து போற்றும் விதமாக அந்த திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு திருப்பூர் குமரன் ரயில் நிலையம்னு பேர் வச்சு அதை வந்து உறுதிப்படுத்தி அதை எல்லா இடங்களிலும் அதை ஒரு பதிவாக போட்டு அந்த ரயில் நிலையத்துக்கு அந்த பெயரை வைக்கிறதன் மூலமாக நாம் வந்து இந்த மாபெரும் வீரனுக்கு செய்யக்கூடிய ஒரு சிறப்பான அஞ்சலியாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக இதை ஒரு கோரிக்கையாகவும் இதை ஒரு வேண்டுகோளாகவும் இதை சுதந்திர போராட்ட தியாகிகள் சார்பாகவும் அவங்களுடைய வழித்தோன்றல் சார்பாகவும் எதிர்பார்ப்பாகவும் ஒரு வேண்டுகோளாகவும் வைக்கிறேன்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், நான் ரொம்ப நாள் தூங்காம ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன்டா.
2: நானே மொபைல்ல பேலன்ஸ் இல்லைன்னு வருத்தப்பட்டு இருக்கேன். அப்படி என்ன நீ
1: கண்டுபிடிச்ச? இதைத்தான் நான் கண்டுபிடிச்சேன். மொபைலுக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? மொபைல்ல பேலன்ஸ் இல்லைன்னா கால் பண்ண முடியாது, மனுஷனுக்கு கால் இல்லைன்னா பேலன்ஸ் பண்ண முடியாது.
3: என்ன ஒரு புத்திசாலித்தம்.
0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
4: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற? அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
5: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
6: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
7: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
2: இப்போ ரேஷன் கடைகளில் வெங்காயம் வழங்கக்கூடிய திட்டத்தை இப்போ ஸ்டார்ட் பண்ண விட்டு வச்சிருக்காங்க. ஸோ இது பற்றின ஒரு அப்டேட் அங்கே வந்திருக்குது. எழுந்திருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. தமிழக ரேஷன் கடைகளில் வெங்காயம் விற்கக்கூடிய திட்டத்தை அமைச்சர்கள் அவர்கள் நேற்று வந்துட்டு தொடங்கி வச்சிருக்காரு. வெளிமாநிலங்களில் இருந்து வரத்து குறைஞ்சிருக்கிறதுனால தற்போது தமிழகத்தில் வெளிச்சந்தையில் கிலோவுக்கு வெங்காயம் 60 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிச்சுக்குது. இதையடுத்து ரேஷன் கடைகளில் கிலோ வெங்காயம் 35 ரூபாய் அப்படிங்கிற குறைந்த விலைக்கு விற்கக்கூடிய திட்டத்தை உணவுத்துறை அமைச்சர் அவர்கள் அப்புறமா வந்துட்டு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய திருவல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்க ரேஷன் கடைகளில் நேற்று வந்து இந்த திட்டத்தை தொடக்கி வச்சிருக்காங்க. ஒரு கார்டுதாரர்களுக்கு தலா 1 கிலோ வெங்காயம் வழங்கப்பட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை செயலர் அவர்கள் கூட்டுறவு பதிவாளர் அவர்களுமே வந்துட்டு இதெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அமைச்சர் வெங்கட்ரமணன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விலை உயர்வை, அதாவது தமிழ்நாடு முழுக்கவும் இருக்கக்கூடிய இந்த வெங்காய விலையை வந்துட்டு தடுக்கிறதுக்காக 61 பொருட்களுடைய விலை தினமும் கண்காணிக்கப்பட்டு வந்துட்டு இருக்குது. வெங்காய விலை உயர்வை தடுக்கிறதுக்காக வேண்டிய கட்டாயம் இப்போ வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னும், உடனே மத்திய அரசோடு பேசி 1000 டன் வெங்காயம் வாங்கப்பட்டு மாநிலம் முழுக்குமே 8914 ரேஷன் கடைகள் வாயிலாக விற்கப்பட இருக்கிறது அப்படின் சொல்லியிருக்காங்க. இதனால 80 லட்சம் கார்டுதாரர்கள், அதாவது மொத்தம் இருக்கக்கூடிய கார்டுதாரர்களில் 35% பேர் பயன்பெறுவார்கள் அப்படி மாதிரியும் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததாக இன்றைக்கி ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா, பரந்தாமன் அவர்கள் வந்துட்டு மாங்குப்பை பகுதியிலேருந்து அவருடைய பிறந்தநாளை இன்றைக்கி கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே பரந்தாமன் அண்ணா. உங்களுக்கு இன்றைக்கி நாள் மாதிரி எல்லா நாளுமே செம்ம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம்ம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். உங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்து நிறைய வெற்றிகள் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கான நாளாக பயங்கர சூப்பராக ஜாலியாக வந்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ அடுத்தது உங்களுக்காக அசோக் சரணுடைய டிராட்டின போல் சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட அதே நேரத்தில் அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னாலுமே நம்மளோட நிலை எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்தது அந்த பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: ஹே ரவி, நேத்து சாயங்காலம் எங்க அப்பா போன்ல ஒரு கேம் விளையாண்டேன், செம்மையா இருந்துச்சு தெரியுமா?
1: என்ன கேமு? சப்வே கேமா? அதெல்லாம் போன வாரமே விளையாடிட்டேன், செம்மையா இருந்தது.
2: ஸ்டூடண்ட்ஸ்
3: குட் மார்னிங்.
2: நம்ம ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக சைல்ட் கேர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க சொல்றத எல்லாரும் கவனமா கேட்கணும், சரியா?
3: Yes, miss.
4: ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம போன்ல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நமக்கு விவரம் தெரியாம தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிப்போம். அது மட்டும் இல்லாம போன் அதிகமா யூஸ் பண்றதுனால நமக்கு படிப்புல கவனம் சிதறுது, தூக்கம், உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே கெட்டு போகுது. அதனால போன் அதிகமா யூஸ் பண்ணாதீங்க, புரிஞ்சதா?
3: Yes, miss.
5: குழந்தைகளின் கல்வி வாழ்க்கையில் மிக முக்கியம். குழந்தைகளிடம் மொபைல் போன் கொடுப்பதை தவிர்த்து அவர்களின் கல்வியில் கவனம் செலுத்தவும் உடல்நலத்தை காக்கவும் செய்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 சமுதாய வானொலி.

0: உணவுகளையும் இனிப்புகளையும் தவிர்த்து நம் ஊரில் விளைந்த பருப்பு, எள், சிறு தானியங்களில் இனிப்பு வகைகளை செய்து உண்போம். ஊட்டச்சத்துடன் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனாயஃபம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தான் வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, காய்கறி சாகுபடிக்காக இப்போ விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. தலைவாசல் வேப்பநத்தத்தில் காய்கறி பயிர் சாகுபடி குறித்து விவசாயிகளுக்கு 4ஆம் கட்ட பண்ணைப்பள்ளி பயிற்சி வந்துட்டு நேற்று நடந்திருக்குது. வேளாண் உதவி இயக்குநர் அவர்கள் தலைமை வகிச்சிருக்காரு. காய்கறி பயிர் சாகுபடி செய்தல், அறுவடைக்கு பின் மதிப்பு கூட்டுதலில் பெறக்கூடிய பலன்கள், விளைபொருட்களை சந்தைப்படுத்த விலை நிலவரங்களை அறிந்து கொள்ளுதல், இடைத்தரகர் இன்றி நேரடியாக விற்கக்கூடிய வழிமுறை குறித்து வேளாண் அலுவலர்கள் எடுத்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேளாண் அலுவலர், அட்மா திட்ட தொழில்நுட்ப மேலாளர், விவசாயிகள் ஆகியோர் மட்டுமே இந்த நிகழ்ச்சியில் வந்துட்டு பங்கேற்றிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இப்போது நம்ம இன்ஸ்டா ஓப்பன் பண்ணோம்னாவே பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது அப்படின்னா இந்த ஏஐ வீடியோஸ் தாங்க. ஃபஸ்ட்டில் வந்துட்டு ஏஐ வந்து ஜிப்லி எஃபெக்ட் அப்படிங்கிறதே வந்துட்டு பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்துச்சு. அதுதான் வந்துட்டு பேசிக்கான ஒரு விஷயமாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எடிட் பண்ணுறது, பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறது, அதுக்கப்புறமா நம்மளை வந்துட்டு சினிமேட்டிக்லேயும் அனிமிலையும் வந்துட்டு மாற்றிக்கிறது, இந்த மாதிரி நிறைய எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் நிறைய வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை தேடுறதுக்காகவும் சர்ச் பண்ணுறதுக்காகவும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூலாக வந்துட்டு இந்த ஏஐ மாறிச்சு. இப்போ அது மட்டும் இல்லாமல் வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதால தான் வந்துட்டு இந்த ஏஐ வந்துட்டு இப்போ நினச்சிருக்கு. இந்த அனிமி வீடியோ ஜென்ரேட் பண்ணுறது, அப்புறமா நார்மலான ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்துட்டு இப்போ இந்த ஏஐ பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு வந்துட்டு டெக்னாலஜி இப்போ அப்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது மாதிரியான டெக்னாலஜி ரிலேட்டட் நிறைய அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சோனாஎஃப்எம் 107.8 திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் மதியம் 3 மணிலேருந்து 4 மணிக்குள் உருவாக்கக்கூடிய டெக் குரு நிகழ்ச்சி கேளுங்க திவாகரன் அவங்க கூட. உங்களுக்காக டெக்னாலஜி ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் கொண்டு சேர்த்துட்டு இருக்காரு. ஸோ மறக்காமல் கேளுங்க டெக் குரு நிகழ்ச்சி திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் மதியம் 3 மணிலேருந்து 4 மணிக்குள் திவாகரன் அவங்க கூட. அப்போ அடுத்ததாக இன்றைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, இன்றைய தலைமுறையின் உடல்நலத்தை பாதிப்பது உணவு பழக்கமா வாழ்க்கை முறையா, இன்றைய தலைமுறையின் உடல்நலத்தை பாதிப்பது உணவு பழக்கமா வாழ்க்கை முறையா அப்படிங்கிறது இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யன் கூட. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக ஏரான இஞ்சியுடைய அளவில் அழகிய படத்தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ சேலம் மாநகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய தற்போது பருவமழை பெய்துட்டு வந்துட்டு இருக்கிறத ஒட்டி கொசு புழுக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த இடங்களை வந்து சுத்தமாக வச்சிருக்கணும் அப்படின்னு மாநகராட்சி வந்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த சூழலை வந்து இருக்கிறதுனால அதை வந்து தடுப்பதுக்காக மாநகராட்சி மூலமா பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பருவ காலங்களில் ஏற்படக்கூடிய காய்ச்சல், குறிப்பாக டெங்கு காய்ச்சல் போன்றவற்றை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளுமே வந்து மேற்கொள்ளப்பட்டு வந்துட்டு இருக்குது. சேலம் மாநகராட்சி ஆணையாளர் அவர்களின் அறிவுரைப்படி மாநகராட்சி பகுதிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தங்களுடைய வீட்டுடைய சுற்றுப்புறங்கள், மாடி மற்றும் காலி மனைகள் போன்ற இடங்களில் தண்ணீர் தேங்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய பயனற்ற பொருட்களை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் அப்படின்னும், தண்ணீர் சேமித்து வைக்கக்கூடிய தொட்டிகள், டிரம்கள், குடங்கள் மற்றும் இதர கலன்கள் எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு முறை தண்ணீர் நிரப்பும் போதும் காலி செஞ்சுட்டு நல்லா ப்ளீச்சிங் பவுடர் போட்டு நல்லா சுத்தமாக கழுவி தேய்ச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு தண்ணி சேமித்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தண்ணி சேமித்ததுக்கு அப்புறமா மேல்நிலை தொட்டி, சிமெண்ட் தொட்டிகள், குடங்கள், ட்ரம்கள், இதர கலன்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு கொசு புகாத வண்ணம் இறுக்கமாக மூடி வைக்கணும் அப்படி மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய ஏசி அது போன்ற இயந்திரங்களில் வெளிவரக்கூடிய நீர் தினசரி வெளியேற்றப்பட வேண்டும். அலங்கார பூந்தொட்டிகளில் இருக்கக்கூடிய நீர் தினசரி மாற்றப்பட வேண்டும். மழைநீர் சேகரிப்பு குழாயில் நீர் தேங்கா வண்ணம் பராமரிப்பு செய்யப்பட வேண்டும் அப்படி மாதிரி வந்துட்டு நிறைய சொல்லியிருக்காங்க. டெங்கு காய்ச்சல் பரப்பக்கூடிய கொசு புழுக்கள் உருவாகாத வண்ணம் தங்களுடைய வீடுகளை பொதுமக்கள் நன்கு பராமரிக்க வேண்டும் அப்படி மாதிரி வந்து அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா சௌமியா அவர்கள் வந்துட்டு வீராணம் பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை நாளைக்கு கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சௌமியா. உங்களுக்கு நாளைக்கான நாள் செம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும். உங்களோட வாழ்க்கையில் நிறைய கனவுகள் இருந்திருக்கும். அந்த கனவுகள் எல்லாமே நாளைக்கு கண்டிப்பாக வந்து நிறைவேறணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நாளையிலேருந்து உங்களுக்கு சூப்பரான நாளாக ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு போகணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அடுத்ததாக இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது பர்த்டே விசஸோ இல்லை வெட்டிங் ஆனிவர்சரி சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணியிலிருந்து 9 மணிக்குள் இவரப்பாக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாராலும் விஷ் பண்ணுறீங்க தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டாவே போதும், நம்ம நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். இப்போ அடுத்தது அகேஷோடைய அரண்மனை சங்கம் வந்துட்டு இருக்குது. கேட்டேன் ஜெய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாகை சூடவா.
2: வாகை சூடவா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, இன்றைய தலைமுறையின் உடல் நலத்தை பாதிப்பது உணவு பழக்கமா வாழ்க்கை முறையா. இன்றைய தலைமுறையின் உடல் நலத்தை பாதிப்பது உணவு பழக்கமா வாழ்க்கை முறையா அப்படிங்கிறது தான் இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பார்த்தா ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதேமாரி நம்மளோட நிலை என்னான்னு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
5: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
4: எஸ், இன்னைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, காப்பரின் வேதியியல் குறியீடு என்ன, காப்பரின் வேதியியல் குறியீடு என்ன அப்படிங்கிறதா இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் சியு. இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆதவன் அண்ணா திருப்பூர் மூலனூர்லேருந்தும், ரங்கசாமி அண்ணா வெள்ளாறுலேருந்தும், ருக்மணி பாட்டி தாத்தாக்கா பட்டியிலேருந்தும், காசி விஸ்வநாதன் அண்ணா சிம்மாண்டப்பட்டியிலேருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்லேருந்தும், பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியிலேருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனிலேருந்தும், காசி விஸ்வநாதன் அண்ணா சிம்மாண்டப்பட்டியிலேருந்தும், ஸ்ரீஜாக்கா தாத்தாக்கா பட்டியிலேருந்தும், சித்ரா அக்கா திருச்சியிலேருந்தும், துர்காதேவி அக்கா திருச்சியிலேருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியிலேருந்துமே இந்த கேள்விக்கான பதில் சரியாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தனேஷ் அவர்களுமே இந்த கேள்விக்கான பதில் சரியாக சொல்லியிருக்காரு. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காம நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணியிலிருந்து 9 மணிக்கு ஒளிபரப்பாகக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பதில் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க. அதே மாதிரி இப்போ நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு நிறைய அப்டேட்ஸோட உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடுபடுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டா பண்ணீர்களை நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி கேட்டுட்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அருமையான காலை வணக்கம் மேடியர் மக்களே. இந்த ஒரு அற்புதமான காலை நேரத்தில் உங்களோட ஜாலியாக பேசிட்டு அதான் வந்துட்டேன். திவாகர் என் கூட வந்து பிரதீபாவும் இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் பிரதீபா.
2: வணக்கம் வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
1: நான் சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் சூப்பரா இருக்கேன்.
1: குட் மார்னிங்.
2: குட் மார்னிங்
1: எனக்கு சொன்னது இல்ல,
2: எல்லாருக்குமே குட் மார்னிங்
1: அப்படி சொல்லணும். குட் மார்னிங் சொன்னாதான் அந்த ஒரு பிரகாசம் இருக்கும். ஓகே பிரதீபா, இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேம்குள்ள போயிடலாமா?
2: கண்டிப்பா போயிடலாமே.
1: இன்னைக்கு வந்து என்ன பண்ணிருப்பீங்க அப்படிங்கிற கேம் தான் விளையாட போறோம்.
2: என்ன பண்ணிருப்பீங்களா?
1: என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்ட்டு
2: என்ன பண்ணிருப்போம்?
1: இப்ப வந்து உங்களை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நிறுத்திட்டு அந்த இடத்துல நீங்க இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க அப்படிங்கறத கேட்க போறோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்க கரெக்டா உதாரணத்துக்கு சொல்றதை விட நம்ம வந்து டைரக்டா நேருக்கிட்டே பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம கூட இணைஞ்சிருக்காரு மங்களபுரத்துல இருந்து மாணிக்கம் அண்ணா, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் மாணிக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.
1: காலை வணக்கம்.
3: காலை வணக்கம்.
1: சாப்பிட்டாச்சா? சூப்பர். கேள்வியா கேட்காதீங்க திவாக, பதில் சொல்ல விடுங்க அப்படிங்கிறீங்களா? சரிங்க அண்ணா. அண்ணா, இன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்ணிருப்பீங்க அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாட போறோம். உங்ககிட்ட ஒரு கதை சொல்லுவேன், அந்த கதை சொல்லிட்டு அந்த இடத்துல நீங்க இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க அப்படிங்கறத கேட்பேன், அதை நீங்க சொல்லணும். ஓகேங்களா? ஒரு அதிகாலை நேரம், கரெக்டாக 9 மணி இந்த மாதிரி ட்ரிங்னு ஒரு பெல் அடிக்குது. பெல் அடிச்சுட்டு வேக வேகமாக பை எடுத்துட்டு உள்ள போறீங்க. உள்ள போய் உக்காந்த உடனே அங்கே வந்து வீட்டு பாடம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி டீச்சர் உங்கள்கிட்ட கேட்குறாங்க. அப்போ அவங்க பார்த்தா நீங்கள் வந்து உங்கள் பைக்கு பதிலாக வெறும் பையை வந்து மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அவசரத்தில். இப்போ நீங்கள் என்ன சொல்லி சமாளிப்பீங்க? மங்களபுரத்துல இருந்து மாணிக்கம்மன் கால் பண்ணி சூப்பரா உண்மையை சொல்லி நம்ம அப்ரூவ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ரொம்ப நன்றி அண்ணா நம்ம கூட கால் பண்ணி விளையாண்டதுக்கு. இந்த மாதிரி என்னைக்காவது நீங்க ஹோம் ஒர்க் பண்ணாம போய்
2: டீச்சர்கிட்ட
1: நிறைய வாங்கிருப்பாங்க போல பிரதீபா? ஹோம் ஒர்க் எல்லாம் கரெக்டா பண்ணும் பிரதீபா?
2: ஹோம் ஒர்க் பண்ண முடியலண்ணா.
1: அப்ப நீங்க வாங்க வேண்டிய சரி மக்களே, நீங்களும் வந்து என்ன பண்ணிருப்பீங்க அப்படிங்கிற விளையாட்டு விளையாடணும்னு நினைச்சீங்க நான் மறக்காம கால் பண்ணுங்க.
2: 9 7 8 7 7 0 107 8 என்ற நம்பருக்கு கால் பண்ணி எங்க கூட சேர்ந்து ஜாலியா விளையாடலாம்.
1: அதாவது என்னன்னா உங்ககிட்ட ஒரு சுச்சுவேஷன் சொல்லி அந்த சுச்சுவேஷன்ல நீங்க இருந்திருந்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்க அப்படிங்கறதான் நீங்க வந்து எங்ககிட்ட சொல்லணும். இந்த விளையாட்டுல விளையாடணும்னா

பிரதீபா சொன்ன நம்பர் கால் பண்ணுங்க. இப்போ உங்களுக்காக சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, சாய் நரேஷோட கண்முன்னே அப்படிங்கிற சூப்பரான பாட்டு. இந்த பாட்டு கேட்டுவாங்க, அதுக்கப்புறம் மீண்டும் நிகழ்ச்சியில் நினைஞ்சு நிறைய நேரங்கள் கூட ஜாலியாக விளையாடுவோம்.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரும்பூர். ஃபார் கான்டாக்ட் 9363262809.

0: ஏங்க, கிருஷ்ண ஜெயந்திக்கும் விநாயகர் சதுர்த்திக்கும் ஊதுபத்தி வாங்கணும்னு சொன்னே, வாங்கிட்டீங்களா?
1: அதுக்குதான் இந்த செப்டம்பர் 4 தேதி சோனா காலேஜ் கிரவுண்ட்ல இஸ்கான் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷனுக்கு போறோமே.
0: அங்க என்ன ஸ்பெஷல்?
1: அங்க ஸ்ரீ பிராண்ட் அகர்பத்தி ஸ்டால் இருக்கும். கோயில் பூக்களை வச்சு தயாரிக்க கூடிய ஊதுபத்திகளும் கிடைக்கும்.
0: அப்படியா, சூப்பர்ங்க. ஆஃபர் ஏதா இருக்கா?
1: இருக்கே, ஸ்டால்ல நிறைய அட்ராக்டிவ் ஆஃபர்ஸ் இருக்கு. அதோட இந்த விளம்பரத்தை சோனா எஃப்எம்ல கேட்டோம்னு சொன்னா கூடுதலா 5% டிஸ்கவுண்டும் கிடைக்கும்.
0: அப்போ செப்டம்பர் 4 தேதி சோனா காலேஜ் கிரவுண்ட்ல ஸ்ரீ பிராண்ட் அகர்பத்தி ஸ்டாலுக்கு நேரா போலாம். வாங்க,
1: நாங்களும் போறோம், நீங்களும் வாங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய நினைவுகளில் வாழ்ந்த மனிதர்களை பற்றி பேசக்கூடிய புகழ்பெற்ற ஸ்ரீரங்கத்து தேவதைகள் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். இந்த நூலில் வரக்கூடிய தேவதைகள் யாரும் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர்கள் இல்லைங்க. சுஜாதா அவருடைய சிறு வயதில் ஸ்ரீரங்கம் வீதிகளில் நேரில் பார்த்த வித்தியாசமான மனிதர்களை தான் அப்படி குறிப்பிட்றாரு. அதாவது அவருடைய நேட்டிவ் ஸ்ரீரங்கத்தில் அவர் வாழும்போது தினமும் பார்த்த மனிதர்கள் பற்றின நினைவுகளை இந்த புத்தகத்தில் குறிப்பிட்றாருங்க. உதாரணமாக, கடவுளுக்கு கடிதம் அப்படின்ற கதையில் வரக்கூடிய கோவிந்துவை சொல்லலாம். மனநலம் பாதிக்கப்பட்ட அவர் தினமும் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து போஸ்ட் கார்டு வாங்கிட்டு வந்துட்டு ரங்கு கடையில் உட்கார்ந்து அவரோட கால் மேலே வச்சுட்டு ஆங்கிலத்தில் கடவுளுக்கு வந்து கடிதம் எழுதுவார். டியர் காட் அப்படின்னு ஆரம்பித்து அவர் கேட்கணும்னு நினைக்கிற கேள்விகள் எல்லாத்தையும் எழுதுவார். அடுத்ததாக இந்த புத்தகத்தில் வர ஒரு கதை, குண்டு ரமணி அப்படின்ற ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பின்னோட கதை. திடீர்னு எதிரில் வரவங்கள பிடிச்சி விளையாடுறதும், அவங்க மேலே ஏதாவது ஒரு பொருட்களை வச்சு அடிக்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றியும் நிறைய விஷயங்களை வந்து எழுதியிருப்பார். அடுத்ததாக விஜிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜயராகவன், அவரை பற்றியும் நிறைய நினைவு குறிப்புகளை இந்த ஒரு புத்தகத்தில் எழுதியிருப்பாருங்க சுஜாதா அவர்கள். அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தோட பழைய வீதிகள், அங்கே வாழ்ந்த குடும்பங்களோட வாழ்க்கை முறை, அந்த மனிதர்களோட சிரிப்பும் சோகமும் கலந்த வாழ்வியல் தருணங்கள் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் சுஜாதா அவர்கள் இயல்பான பாணியில் இதில் வந்து பதிவு பண்ணியிருப்பாருங்க. அதே மாதிரி காவிரி கரையில் மாலை நேரத்து நடை, அதே மாதிரி ஸ்ரீரங்கத்து கோவில் யானை ஆண்டாள் மீது ஊர் மக்கள் காட்டக்கூடிய அந்த பக்தி, காவிரி ஆற்றில் வெள்ளம் வரும்போது ஊரே திரண்டு வந்து பார்க்கிறது, ஸ்ரீரங்கத்தோட பழைய வீடுகளோட கதவுகள், அந்த தெருக்களோட வாசம் அப்படின்னு காலத்தோட முழுமையான பிம்பத்தை நினைவு குறிப்புகளாக கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாருங்க சுஜாதா அவர்கள். கட்டாயமாக ஸ்ரீரங்கம் அந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும், அந்த ஊரில் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய ஸ்ரீரங்கத்து தேவதைகள்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே, எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது, யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில் எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பற்றி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும்
2: பிரதீபா.
1: இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம், என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற ஒரு விளையாட்டு.
2: நீங்க இருந்திருந்தா என்ன பண்ணுவீங்க,
1: நீங்க இருந்திருந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஒரு இதில் வச்சு விளையாண்டுட்டு இருக்கோம். ஒரு சூப்பரான விளையாட்டு, இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினைச்சிக்கலாம இருக்காம கால் பண்ணுங்க மைடியர் மக்களே. 9787770178 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி எங்கள் கூட ஜாலியாக விளையாடலாம்.
2: ஸோ இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அன்பான நேயர் காத்துட்டு இருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம் பிரதீபான், திவாகர் சேலம் இருமாலையில இருந்து இணைப்பவர் எழிலரசி நிலையத்தில் அலுவலகமா நம் நேயர்கள் அன்பு சொந்தங்களை நலமா.
1: எல்லாருமே சூப்பரா இருக்கும் அக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கு. அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் மற்றும் நாளை ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள்.
1: ஆமா ஆமா ஆமாக்கா, உங்களுக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள், ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள், ஆசிரியர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அக்கா இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா?
3: நீங்க
1: வந்து ரொம்ப பசிக்குதுன்னு வெளியே ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போறீங்க, அப்ப வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு சில இதெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டீங்க, அதுவும் வந்துருச்சு, அது வந்து உங்க முன்னாடி வச்சிட்டாங்க, வச்சு நீங்க ஸ்பூன் எடுத்து அதை எடுத்து அதை கட் பண்ணி நீங்க வாயில வச்சு மென்னிட்டீங்க. அப்ப திடீர்னு பதத்தோட ஒரு வெயிட்டர் ஒருத்தர் வந்து ஓடி வந்து, மேம் மேம் சாப்பிடாதீங்க, அது உங்களுக்கு வச்சது இல்ல, வேற டேபிளுக்கு போக வேண்டியது, நான் மாத்தி உங்ககிட்ட வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அங்க அந்த டேபிள்காரங்க உங்களையே முறைச்சு முறைச்சு பாத்துட்டு இருக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க?
3: நான் ஸ்பூன்ல இருந்து ஒரு வாய் வச்சு சாப்பாடு மட்டும் விட்டுட்டு மிச்சம் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இல்லையா, அது எல்லாமே அவங்க பாத்துட்டு இருந்தவங்க கிட்ட உங்களுக்கு வர்றது நான் வந்து வெயிட் பண்ணி வாங்கிக்கிறேன், நீங்க வந்து இதெல்லாம் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருவேன்.
1: எப்படி நீங்க இவ்வளவு பெருந்தன்மையா இருக்கிறீங்கள, அந்த பக்கத்து டேபிள் காரே நான் தான். நான் என்ன பண்ணுவேன், நான் வந்துட்டு இல்லைங்கக்கா பரவாயில்ல இல்லைல்லக்கா நீங்க சாப்பிடுங்க, உங்களுக்கு வேறத நான் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன், நீங்க சாப்பிட என்ன என்ஜாய் பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லிடுவேன்.
3: அதாவது
1: வாகை சுடவால வந்துட்டு பக்தி பாடல் கேக்குற முதல் நீங்க தான்க்கா.
3: ஆமா, ஏன்னா இன்னைக்கு கண்ணன் பிறந்தான் இல்லையா, அதனால கண்ணன் பிறந்ததுக்கு போடுங்க.
1: சரி சரிக்கா சரிங்கக்கா, போட்டலாம்
3: எல்லாருக்காகவும் டெடிகேட் பண்றேன்,
1: எல்லாருக்காகவும் டெடிகேட் பண்ணிடலாம் அந்த பாட்டை.
3: நன்றி
1: பாய் அக்கா பாய். ஸ்டீல் பிளான்ட்லேருந்து எல்லிலக்கா கால் பண்ணி நல்லா சாப்பிட்டு சூப்பராக விளாண்டாங்க, ரொம்ப நன்றி அக்கா. நீங்கள் நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும் பிரதீபாவுடன். இன்னைக்கு நம்ம வந்து என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் பிரதீபா?
2: என்ன விளையாட்டு அப்படின்னா, நீங்கள் அங்கே இருந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்ற கேம் தான் விளையாண்டுட்ருக்கோம். சரி, எல்லாத்தையும் கேட்டோம், நம்ம உங்ககிட்டயும் கேட்கலாமே.
1: ஏன்ட்ட கேட்க போறீங்களா?
2: ஆமா, எப்பயுமே என்கிட்ட தானே ஆரம்பிக்கிறீங்க, நான் உங்ககிட்ட ஆரம்பிக்கிறேன்.
1: என்னிடம் மறாதீர்கள் சொல்லுங்க.
2: என்னன்னா, நீங்க பஸ்ல போயிட்டு இருக்கீங்க.
1: நான் போயிட்டு இருக்கேன்.
2: அவங்க பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காங்க ஒருத்தர், அவருக்கு வந்து இந்த சேலம் வந்து புதுசு, அவருக்கு வந்து வழி தெரியல, அதனால வந்துட்டு இந்த ஸ்டாப் மட்டும் வந்தா கொஞ்சம் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. நீ திடீர்னு அவரு தூங்கிட்டாரு, அவர் ஸ்டாப் வரப்போகுது, அவர் ஸ்டாப் போயிடுச்சு, நீங்களும் மறந்துட்டீங்க சொல்றத. சோ இப்ப அடுத்த ஸ்டாப்பே வந்துருச்சு. சோ நீங்க இப்ப அங்க இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்கன்னா?
1: பாப்பா தான் இங்கே சமத்தையாக வாங்கியிருக்குது, நல்லா ஃபீல் பண்ணி சொல்கிறப்ப எனக்கே தெரியுது இது. அதாவது அப்போ வந்து அவங்க தெரிஞ்சிருச்சு அந்த ஸ்டாப்பிங் போயிடுச்சுன்ட்டு. அண்ணே அண்ணே, நீங்கள் எப்படி அசந்து தூங்குனீங்களோ அதே மாதிரியே தம்பியும் லைட்டாக தூங்கிட்டேண்ணே, நானே என் சொந்த காசு போட்டு உங்களை கூப்பிட்டு போய் அங்கே விட்டு வந்துடுறேனே அப்படின்ட்டுருவேன். வேறு என்ன பண்ண முடியும், டிரைவர் அண்ணன்ட்டு போய் யூடர்ன் போட்டு அந்த ஸ்டாப்புக்கு போயிட்டு வாங்கன்னா சொல்ல முடியும். சூப்பர் சூப்பர் மக்களே, நீங்களும் இதே போலவே விளையாடணும்னு நினச்சிக்கிறாம இருக்காம எனக்கு கால் பண்ணுங்க. 9 7 8 7 7 0 7 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி வக்கர் மற்றும் பிரதீப் எங்களோட ஜாலியாக விளையாடலாம். விஷமக்கார கண்ணன் பாட்டு தான் கேட்டீங்கக்கா, இது விஷமக்கார கண்ணன் பாட்டு தான், ஆனால் காவியா பண்ண பாட்டான்னு தெரியல. உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, மக்களுக்காகவும் கேட்டு வாங்க மக்களே.
4: விஷமக்கார கண்ணன்

வெண்ணெய் பானை மூடக்கூடாது, வெண்ணெய் பானை மூடக்கூடாது, அவன் வந்து விரும்பினாலும் கேட்கக்கூடாது. வெண்ணெய் பானை மூடக்கூடாது, அவன் வந்து விரும்பினாலும் கேட்கக்கூடாது. அவன் அம்மா கிட்டே சொல்லக்கூடாது,

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
3: ரமேஷ், நான் ரொம்ப நாள் தூங்காம ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன்டா.
4: நானே மொபைல்ல பேலன்ஸ் இல்லைன்னு வருத்தப்பட்டு இருக்கேன். அப்படி என்ன நீ
3: கண்டுபிடிச்ச? இதைத்தான் நான் கண்டுபிடிச்சேன். மொபைலுக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? மொபைல்ல பேலன்ஸ் இல்லைன்னா கால் பண்ண முடியாது, மனுஷனுக்கு கால் இல்லைன்னா பேலன்ஸ் பண்ண முடியாது.

0: ரவி, நேத்து சாயங்காலம் எங்க அப்பா போன்ல ஒரு கேம் விளையாண்டேன், செம்மையா இருந்துச்சு தெரியுமா?
1: என்ன கேமு? சப்வே கேமா? அதெல்லாம் போன வாரமே விளையாடிட்டேன், செம்மையா இருந்தது.
0: ஸ்டூடண்ட்ஸ்
2: குட் மார்னிங்.
0: நம்ம ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் ஃபோன் யூஸ் பண்ண கூடாதுன்னு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக சைல்ட் கேர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க சொல்றத எல்லாரும் கவனமா கேட்கணும், சரியா?
2: Yes, miss.
3: ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஃபோன்ல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நமக்கு விவரம் தெரியாம தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிப்போம். அது மட்டும் இல்லாம ஃபோன் அதிகமா யூஸ் பண்றதுனால நமக்கு படிப்புல கவனம் செதறது, தூக்கம், உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே கெட்டு போகுது. அதனால ஃபோன் அதிகமா யூஸ் பண்ணாதீங்க, புரிஞ்சதா?
4: குழந்தைகளின் கல்வி வாழ்க்கையில் மிக முக்கியம். குழந்தைகளிடம் மொபைல் போன் கொடுப்பதை தவிர்த்து அவர்களின் கல்வியில் கவனம் செலுத்தவும் உடல்நலத்தை காக்கவும் செய்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 சமுதாய வானொலி.

0: பாரம்பரியமிக்க நம்ம ஊர் உணவுகள் நம் உடலின் பலத்தை ஊக்கப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோயற்ற வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும். உள்ளூர் உணவுகளை உண்போம், உற்சாகமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. அது வாக்கர் மற்றும்
4: பிரதீபாவுடன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடுறோம் அப்படின்னு கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும். என்ன கேம் அப்படின்னா, நீங்க அங்க இருந்திருந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். ஸோ இந்த கேமில் நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளாடணும்னு நினச்சிங்கன்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க? கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட நிலைய எண் 9787707 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். ஸோ இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அன்பான நேர் காத்துட்ருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம் பிரதீபா, திவாகர் வணக்கம், இருவருக்கும்
3: வணக்கம். வணக்கம் பாட்டி, நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கும் சாமி.
3: சூப்பர் பாட்டி. பாட்டி, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு
5: விளையாடுறோம்
3: தெரியுமா?
5: நீங்க ஒரு இது சொல்லுவீங்க, அதெல்லாம் இருக்கு, அந்த சிச்சுவேஷன்ல எப்படி சமாளிப்பேங்கறதுதான்.
3: ஆமா பாட்டி, விளையாடுவோமா?
5: விளையாடலாம் விளையாடலாம்.
3: பாட்டிக்கு பிடிக்காத ஒரு பொருள்னா என்ன?
5: பிடிக்காத பொருள், பிடிக்காத பொருள்னே இல்ல, எல்லாமே பிடிக்கும்.
3: சரி பாட்டிட்ட, சரி நான் பரவாயில்ல பாட்டிட்ட நான் கதை கேட்கறேன், சொல்லட்டுமா? ஓகே பாட்டி, இது வந்து என்னன்னா, நீங்க ஒரு டீ கடைக்கு போறீங்க, ஓகேங்களா? ரொம்ப நாள் கழிச்சு டீ குடிப்பீங்களா நீங்க? உங்களுக்காகவே இந்த கதையை செஞ்சு வச்சிருக்கேன். நீங்க வந்து ஒரு வாரத்துக்கு டீயே குடிக்காம இருக்கீங்க, சரிங்களா? ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு டீ குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால ஒரு வாரத்துக்கு டீ குடிக்காம இருந்திருக்கீங்க. எவ்வளவு கஷ்டம். அந்த ஒரு வாரம் முடிஞ்சு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு நாள் காலையில எந்திரிச்ச உடனே முதல்ல டீ கடைக்கு தான் போகணும், நம்ம போய் டீ ஒரு நல்ல டீ வந்து குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீ கடைக்கு வேகமா போறீங்க. போயிட்டு அண்ணா ஒரு டீன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சீட்டில் உட்காந்து டீக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த டீ கடையிலேருந்து கொண்டு வர டீ இருக்குல்ல, அந்த டீ மாஸ்டர் என்ன பண்ணுறாரு, டீலாம் டீ டூல்லாம் போட்டு பால்லாம் ஊற்றி கரெக்டாக டிக்காசன்லாம் மெயின்டைன் பண்ணி வச்சுட்டு சர்க்கரைக்கு பதிலாக உப்பு போட்டுட்டாரு. அதை எடுத்துட்டு வந்து வாயில் வைக்கிறீங்க, வச்ச உடனே உங்களுக்கு ஒரு மாதிரி ரியாக்ஷன் வருது. டீ கடைக்காரன்ட்டு நாமெல்லாம் ரொம்ப இலகன மனசு, நாம் வந்து மூஞ்சிக்கு நேரம் ஒருத்தங்களை பார்த்து திட்டமாட்டோம் கேட்க மாட்டோம்ல, அப்படி அப்படி இருக்கிறவங்க நாம். அந்த மாதிரி இருக்கிற டைம்ல நீங்க என்ன பண்ணுவீங்க?
5: நான் வந்து ஒரு வாரமா டீ குடிக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்பவே நான் அந்த டீயை கொஞ்சம் மறந்துடுவேன்.
3: மறந்துடுவீங்க, அதனால இது ஒரு நல்ல புது டேஸ்டா இருக்குன்ட்டு அதை ஏத்துக்கிட்டு நீங்க குடிச்சிருவீங்களா?
5: குடிக்க மாட்டேன், நான் அந்த டீ வேண்டாம் மறந்துடலாம் நினைச்சிட்டு இருக்கிறேனே, ஏன் இந்த மாதிரி டீ குடுக்கறீங்க, அப்ப டீ வேண்டான்னு நினைக்கிறேன் இந்தாங்கன்னு சொல்லி குடுத்துருவேன்.
3: நானே ஒரு வாரம் டீயை மறந்துட்டேன், தெரியாம கேட்டுட்டேன், இந்தாங்க டீக்கான காசு.
5: உப்பு இருக்குதுனால பாக்க மாட்டேன், வேண்டப்பா நான் மறந்துட்டேன், நான் குடிக்கல வேண்டாம் குடுத்துருவேன், ஏன் உப்பு போட்டீங்கனால கேட்க மாட்டேன்.
3: சூப்பர் சூப்பர் பாட்டி, அருமை அருமை, ரொம்ப நன்றி பாட்டி.
5: நன்றி சாமி, நன்றி சாமி, நன்றி.
3: தாதகா பட்டியலேருந்து ருக்குமணி பாட்டி கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி பாட்டி. நீங்கள் நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. அது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன் உங்களுக்காக சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு, பாட்டு கேட்டுவாங்க.

0: சமுதாய எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. பிரதீபானா உங்கள் கூட பேசிகிட்டே இருக்கேன், மற்றும் திவாகரும் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாண்டுட்ருக்கோம் அப்படின்னா, நீங்கள் அந்த இடத்துல இருந்திருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின் தான். அதாவது நாங்கள் ஒரு கதை மாதிரி சொல்லுவோம், நீங்கள் அந்த கதைக்குள்ளே நீங்கள் அங்கே இருந்திருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின் தான் நாங்கள் இந்த கேமை வச்சுருக்கோம். ஸோ இந்த கேமில் நீங்களும் விளாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787 107.8 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அருமையான நேர் காத்துட்ருக்காங்க, அவங்க என்ன மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்துடலாமா? ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம், வணக்கம் பாப்பா. குறைநிகள் இருந்து கஸ்தூரி.
0: வணக்கம் வணக்கம் கஸ்தூரி அண்ணா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கணுங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா? திவாகர் தம்பி என்ன பண்றாரு? நல்லா இருக்காதான்?
2: நல்லா இருக்கு, நல்லா இருக்கேன் கஸ்தூரி அண்ணா. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்களா? சரிங்க, சந்தோஷம்
2: அண்ணா. இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமாண்ணா?
1: அதாவது நீங்க சொல்லக்கூடிய ஒரு இதுல இருந்து அந்த இடத்துல நான் இருந்தா என்ன செய்ய அப்படின்னு கேக்குறீங்க.
2: ஆமாங்கண்ணா, விளையாடுவோமா?
1: விளையாடுவோம்.
2: ஓகே அண்ணா, உங்களுக்கான கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து உங்களுக்கு பிறந்த நாள் வருது அண்ணா, ஓகேங்களா? உங்கள் பிறந்தநாளுக்கு வந்து நிறைய பேர் நிறையா பரிசு கொண்டு வராங்க, ஓகேங்களா? அந்த பரிசை வந்து நீங்கள் ஒவ்வொன்றா பிரித்து பார்க்குறீங்க. அப்போ உங்களோட நெருங்கிய நண்பர், உங்களோட தோழர், சரிங்களா, அவர் வந்து ஒரு பரிசு கொண்டு வராரு. அவர் கொண்டு வர பரிசை நீங்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக ஆவலாக பிரித்து பார்க்குறீங்க. பிரித்து பார்க்குறீங்க, அப்படி பிரித்து பார்க்குறப்போ வந்து உங்களுக்கு

0: வந்து அந்த பரிசு பிடிக்கல, அப்ப என்ன பண்ணுவீங்க? நான் பிடிக்கல. ஆமா,
1: உயிர் நண்பருக்கு நான் என்ன அப்படின்னா, ரொம்ப சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு உங்க பரிசு அப்படின்னு அவருக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை தான் சொல்லுவேன். அவர் அதை பிடிக்கலன்னு சொல்ல மாட்டேங்க.
0: சூப்பர் சூப்பர் அண்ணா, இதுதான் நம்ம கஸ்தூரி அண்ணா சொல்றது. பிடிக்கலைனாலும்
1: சொல்லுங்கண்ணா, ஆறு நண்பர்கள் செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் கொஞ்சம் மன்னிச்சு நாம அவர்களுக்கு இருந்தத மாதிரி கூட சொல்லலாம்.
0: சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமையா சொன்னீங்க, ரொம்ப நன்றி அண்ணா.
1: நன்றிங்க, நன்றி
0: நன்றி நன்றி அண்ணா, நன்றி. திருப்பூர் மாவட்டத்திலேருந்து கஸ்தூரி நான் கால் பண்ணி, அவருக்கு பிடிக்கலனாலும் அந்த பரிசு வந்து நான் ஏற்றுப்பேன், அவர் ஆறுவே நண்பங்கிறீங்க, அவர் கொடுத்து எனக்கு எப்படி பிடிக்காமல் இருக்கும் அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையாக பேசுனீங்கன்னா ரொம்ப நன்றிங்கண்ணா. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடுவார்கள் சில நினைஞ்சிருக்கீங்க, திவாகர் மற்றும் பிரதிப்பாடு உங்களுக்காக கூப்பிட்றான பாட்டு ஒன்று வந்துட்டு இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும் பிரதீபாவுடன். இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட நான் வந்து ஒரு கதை சொல்லுவேன், அந்த கதையிலிருந்து ஒரு கேள்வி கேட்பேன், அந்த இடத்துல நீங்கள் இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு. அதுக்கு நீங்கள் கால் அதுக்கு கரெக்டான விடையை நீங்கள் சொல்லணும். இந்த விளையாட்டு நீங்கள் விளையாடணும்னு சொன்னால் மறக்காம கால் பண்ணுங்க.
2: சோனா எஃப்எம்மோட நிலை எண் 9787707 என்ற நம்பருக்கு கால் பண்ணி எங்க கூட சேர்ந்து ஜாலியா விளையாடலாம்.
1: இப்ப நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரம் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம். கலைசெல்வி அக்கா, எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பரா அருமையா இருக்கேன் கலைசெல்வி அக்கா, அற்புதமா இருக்கேன் அக்கா. இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா? நடந்து போயிட்டு இருக்கீங்க சரிங்களா, முன்னாடி இருக்க ஒரு அம்மாவோட பர்ஸ் வந்து கீழே விழுந்துருச்சு. நீங்க வந்து அதை பொறுப்பா எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்படி கொடுக்கறப்ப அது வந்து எனது இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க?
3: நான் வந்து காவல்துறை அதிகாரிகிட்ட போய் கொடுப்பேன்.
1: காவல்துறை அதிகாரிகிட்ட போய் கொடுத்துருவீங்க? கொண்டு போய் காவல்துறையில கொடுத்துருவீங்க. ரொம்ப நன்றி அக்கா.
3: கண்டிப்பா கண்டிப்பா, அது பொருள் ஓடியவங்களிடம் போய் சேர்றதுதான் நல்லது. நமக்கு வந்து எதுவுமே தேவையில்லை, நம்மளோட நமக்கு இருந்தாலே போதும்.
1: அருமை அருமை கலை சொல்லி அக்கா, ரொம்ப அருமையா இருக்கு, ரொம்ப நன்றி அக்கா.
3: நன்றி. என்னோட செயல்பாடுகளுக்கும் நீங்க கேட்டதுக்கும் கரெக்டா புரிஞ்சு
1: வந்துருக்கீங்க. சரி சரிங்க அக்கா, ரொம்ப நன்றி அக்கா, ரொம்ப நன்றி. நன்றி கலை சொல்லி அக்கா, நன்றி.
3: நன்றிங்க திவாகர்,
1: நன்றி.
3: வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி அக்கா, நன்றி. மேட்டூர் வட்டம் மாயமுதூர்ல இருந்து கலை செல்வி அக்கா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி அக்கா நீங்க நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு, பாட்டை கேட்டுவாங்க.

0: FM 107.8 7.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. திவாகர் மற்றும் பிரதீபாவோட இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம், என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற விளையாட்டு. இந்த என்ன பண்ண போறீங்க விளையாட்டோட விதிமுறைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட நாங்கள் வந்து ஒரு குட்டி கதை சொல்லுவோம், அந்த குட்டி கதை சொல்லி அந்த குட்டி கதையோட சுச்சுவேஷன் சொல்லுவோம், அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து நம்ம கேள்வியாக கேட்டு அதுக்கான பதிலை கேட்டு நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் வந்திருக்காரு, அவர் கூட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: இனிய நாட்களை வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்பளையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கிறீங்களா?
1: நான் சூப்பரா இருக்கேன் சந்திரசேகரண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: உங்களுக்கு
1: சாப்பாட்டுல என்ன சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்? இந்த சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து சாதாரண பர்த்டே இல்லை, ஸ்பெஷல் பர்த்டே. அண்ணா வந்து இத்தனை வருஷமாக செலிப்ரேட் பண்ணாமல் ஒரு ஸ்பெஷல் பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. அந்த பர்த்டேயில் இது வந்து நீங்கள் வைக்கிற பர்த்டே, அரேஞ்ச் பண்ண பர்த்டே கிடையாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நிறைய பேர் இன்வைட் பண்ணியிருக்காங்க. பர்த்டேலாம் ரொம்ப கோலாகலமாக நடக்குது. அன்னைக்கு வந்து அண்ணாவுக்கு பிடிச்ச அவள் வந்து அங்கே சமைச்சு வைக்கிறாங்க. ஓகேவா, எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. ஓகேவா, கடைசியாக வந்து ஒரே ஒரு கப்பில் கொஞ்சமாக அவள் இருக்குது. எனக்கு அவள் கிடைக்காதா கிடைக்காதா நேங்கிட்டு இருக்கப்ப கொஞ்சமாக அவள் இருக்குது. ஓகேங்களா, அந்த டைமில் வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு, ஹே உங்ககிட்ட தான் இருக்கு, அதை தான் தேடிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க?
2: கொஞ்சமா
1: சூப்பர் சூப்பர் அண்ணா, ரொம்ப நன்றி.
2: திவா வந்து இதற்காகவே

0: காட்பாடியில இருந்து சந்திரசேகரன் அகால் பண்ணி சூப்பரா விளையாண்டாங்க. இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் பிரதீபா?
1: என்ன கேம் அப்படின்னா, நீங்க அந்த இடத்துல இருந்திருந்தா என்ன பண்ணுவீங்க? அதாவது நம்ம ஒரு கதை சொல்வோம், அந்த சிச்சுவேஷன்ல அவங்க இருந்திருந்தா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேம் விளையாண்டுட்டு இருக்கோம்.
0: இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் சொல்றேன். அமௌண்ட் வர மாட்டேங்குது. உங்களுக்கு டைம் ஆகுது, இன்னும் 10 நிமிஷத்துல கடையை முடிடுவாங்க, கிஃப்ட் வாங்க முடியாது. நீங்க என்ன பண்ணுவீங்க?
1: கதவை திறந்துட்டு உள்ள போயிருவேன்.
0: எங்க கதை திறந்துட்டு உள்ள போறது இருக்கட்டும், சரி உள்ள வந்துட்டீங்க, என்ன
1: அங்கேயும் ஒர்க் ஆகல, அவருக்கே ஒர்க் ஆகல, எனக்கு எப்படி ஒர்க் ஆகும்? அவர்
0: முன்னாடி வெயிட் பண்றாரு, அவருக்கு எடுக்கவும் தெரியல, எடுக்கவும் மாட்டேங்கிறாரு, நவரவும் மாட்டேங்கிறாரு.
1: நான் வந்து எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்பேன்.
0: அப்படிலாம் பண்ண முடியாதுமா, நான் எப்படி ஆளு தெரியாது என்கிட்ட, நான் வந்து என் பின் நம்பர் சொல்றது அப்படிங்கிறாரு அவரு.
1: உங்களை மாதிரி இருந்தா அப்படிதான் சொல்லுவாரு.
0: அதான் என்ன மாதிரி தானே இருக்காரு சொல்லுங்க.
1: என்ன பண்ணுவேன்? ஒண்ணும் பண்ண மாட்டேன், வீட்டுக்கு கால் பண்ணி காசு தர சொல்லிடுவேன், அப்படியே போயிடுவேன். இல்லைன்னா அந்த கடைக்காரங்க கிட்ட கொஞ்சம் ரெக்வெஸ்ட் பண்ணி, பிளீஸ்ண்ணா இப்படி கொடுங்க, நான் நாளைக்கு வந்து காசு டக்குன்னு கொடுத்துட்றேன் அப்படின்னு.
0: மூஞ்ச பார்த்தாலாம் குடிக்கிற மாதிரி இல்ல பேட்டி அப்படின்னு
1: என் மூஞ்ச பார்த்தாலாம் தந்துருவாங்க.
0: ஓ அப்படி சொல்றீங்க, அவரை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க.
1: வழியே வேற வழியே இல்லண்ணா, அப்புறம் உங்களை மாதிரி இருந்தா நான் என்ன டிஸ்டர்ப் பண்றது?
0: சூப்பர் சூப்பர், நல்ல பொண்ணு நல்ல பொண்ணு. வெயிட் பண்ணி பாப்பேன், இல்லைன்னா வீட்டுக்கு போன் பண்ணி காசு எடுத்துட்டு வர சொல்லி நான் அதுல போய் எடுத்து,
1: இல்லைன்னா கிஃப்டே வாங்காம வீட்டு அங்க போய் செலிப்ரேட் பண்ணிட்டு நான் இன்னொரு நாள் கிஃப்ட் வாங்கிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு வந்துடுவேன்.
0: அவரு கால கூட விழுந்துருவேன் அப்படிங்கிறீங்க. சூப்பர், அருமையா சொன்னீங்க பிரதீபா, ரொம்ப நன்றி இங்க சொன்னதுக்கு. மக்களே, நீங்களும் இதே போலவே விளையாடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கால் பண்ணுங்க.
1: 9 7 8 7 7 0 107 8 என்ற நம்பருக்கு கால் பண்ணி எங்க கூட சேர்ந்து ஜாலியா விளையாடலாம்.
0: இப்போ உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு, நம்ம நிகழ்ச்சியில பாட்டை கேட்டுவாங்க. இன்னும் நம்ம நிறைய நேயர்கள் கூட இன்னைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம், தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில நினைஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும் பிரதீபாவுடன். உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டுவாங்க.

0: ஏங்க, கிருஷ்ண ஜெயந்திக்கும் விநாயகர் சதுர்த்திக்கும் ஊதுபத்தி வாங்கணும்னு சொன்னே, வாங்கிட்டீங்களா?
1: அதுக்குதான் இந்த செப்டம்பர் 4 தேதி சோனா காலேஜ் கிரவுண்ட்ல இஸ்கான் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷனுக்கு போறோமே.
0: அங்க என்ன ஸ்பெஷல்?
1: அங்க ஸ்ரீ பிராண்ட் அகர்பத்தி ஸ்டால் இருக்கும். கோயில் பூக்களை வச்சு தயாரிக்க கூடிய ஊதுபத்திகளும் கிடைக்கும்.
0: அப்படியா, சூப்பர்ங்க. ஆஃபர் ஏதா இருக்கா?
1: இருக்கே, ஸ்டால்ல நிறைய அட்ராக்டிவ் ஆஃபர்ஸ் இருக்கு. அதோட இந்த விளம்பரத்தை சோனா எஃப்எம்ல கேட்டோம்னு சொன்னா கூடுதலா 5% டிஸ்கவுண்டும் கிடைக்கும்.
0: அப்போ செப்டம்பர் 4 தேதி சோனா காலேஜ் கிரவுண்ட்ல ஸ்ரீ பிராண்ட் அகர்பத்தி ஸ்டாலுக்கு நேரா போலாம். வாங்க,
1: நாங்களும் போறோம், நீங்களும் வாங்க.

0: எஸ்எஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும்
1: கலரிங் ட்ரிபியூட் டு டீச்சர்ஸ் கிராண்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட்.
0: இந்த மாபெரும் ஓவிய உலக சாதனை நிகழ்வில் 4 வயது முதல் அனைவரும் பங்கேற்கலாம்.
1: பங்கு பெறும் அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்படும்.
0: முன்பதிவு கட்டணம் 299 மட்டுமே.
1: நடைபெறும் நாள் செப்டம்பர் 6 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் ஸ்ரீ சவுடேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சேலம்.
1: தொடர்புக்கு 9585500099.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த கொம்பரன் நினைவு சின்னம். அஞ்சு ரோட் பகுதியில மாலை கட்டுறவங்கலாம் லைனா அந்த தள்ளுவண்டியை வச்சு மாலையை கட்டி வித்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு மாலையை கட்டி அவங்க ஏதோ ஒரு கடையில இருந்து யாரோ ஒருத்தர் இந்த சிலைக்கு ஒரு மாலையை போடுற வழக்கத்தை வைத்திருந்தார்கள் என்று நினைக்கிறேன். அதனால இந்த மாதிரி மக்களை வந்து நம்ம பாராட்டணும். மாலை ஒவ்வொரு நாளும் கொடிக்காத்த குமரோட கழுத்தை அலங்கரிச்சதுன்ற ஒரு செய்தியை நாங்க வந்து இன்னைக்கு பெருமையா சொல்றோம். ஜனவரி மாதம் 11ஆம் தேதி ஒவ்வொரு வருஷமும் நாங்க எங்க வரலாற்று சங்கம் சேலம் வரலாற்று சங்கத்தின் மூலமாக எங்கள் உறுப்பினர்கள் எல்லாம் அழைத்து அவருடைய சிலைக்கு நாங்கள் மாலையிடுவோம், ஒரு அஞ்சலி நிகழ்ச்சியை நிகழ்த்துவோம், அதை பற்றி செய்திகளை பிரசுரிப்போம். அதே போல அவருடைய பிறந்த நாள் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி அந்த மாதிரி ஒரு நாளில் நாங்கள் வந்து அவருடைய பிறந்த நாளை வந்து நாங்கள் அனுசரிப்போம். சுதந்திர தினம் அப்புறம் ரிபப்ளிக் டே அதாவது குடியரசு நாள் அந்த நாள்லையுமே இவருடைய சிலைக்கு நாங்கள் வந்து மலரஞ்சலி செலுத்தி ஒரு வீர வணக்கம் செலுத்துகிற ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துவோம். இது தொடர்ந்து நடக்குது. இதில் வந்து என்ன அப்படின்னு நாங்கள் சொல்கிற முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இது ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய அந்த நினைவு சின்னம் இருக்கிற இந்த பகுதியை வந்து இப்படி ஒரு சாலை பூங்காவாக பராமரிக்கிற நல்ல விஷயம்தான். பட் இந்த இடத்துல கொடிக்காத்த குமரன் நினைவு சாலை பூங்கா அப்படின்னு அதுக்கு ஒரு பெயர் வைத்தால் அது சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக நினைக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், கொடிக்காத்த குமரன் நினைவு சாலை பூங்கா அப்படின்னு இதை இதுக்கு ஒரு பெயர் வைத்தால் அது சுதந்திர போராட்ட தியாகியின் நினைவுக்கு நாம் செலுத்துகிற ஒரு அஞ்சலியாகவும் அவருடைய நினைவுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு ஒரு நன்றி பாராட்டும் நினைவு கூறுதலை நம்ம அங்கே வந்து நிலைப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அவருடைய நினைவுக்கு நாம் செலுத்துகிற ஒரு மிகப்பெரிய மரியாதையாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திருப்பூர் ரயில் நிலையம், அந்த ரயில் நிலையம் வந்து திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்னு இருந்தது. அதுக்கான ஒரு அறிவிப்பும் வந்தது. ஆனால் அது பிறகு அது வந்து பின்வாங்கி கொள்ளப்பட்டது. அதற்கு பிறகு அதற்கான ஒரு உறுதியான ஒரு தீர்மானமோ அறிவிப்போ அந்த திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்ற ஒரு பெயர் வந்து முன்னெடுக்கப்படலை. அது வந்து அங்கு வைக்கப்படவில்லை. ப்ரொபோஸ் பண்ணி அந்த பேர் வந்து அங்கே வர்ற மாதிரி இருந்த நிலையில் அது ஏனோ பின்வாங்கப்பட்டது அப்படின்ற. அதனால் திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்னு ஒரு பெயரை வச்சா அந்த ஊர்லேருந்து ஒரு சுதந்திர போராட்ட தொண்டனாக தன்னுடைய உயிரையே கொடுத்து இந்திய சுதந்திரத்துக்கும் இந்திய கொடியினுடைய இன்னைக்கு இந்திய கொடி பட்டொலி வீசி பறக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கொடியை அந்த காலத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அந்த கொடியை உயர்த்தி பிடிச்சி அதுக்காகவே அடி வாங்கி உயிர் நீத்த ஒரு மிகப்பெரிய தொண்டன், மிகப்பெரிய தியாகி, அவருடைய நினைவை வந்து போற்றும் விதமாக அந்த திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு திருப்பூர் குமரன் ரயில் நிலையம்னு பேர் வச்சு அதை வந்து உறுதிப்படுத்தி அதை எல்லா இடங்களிலும் அதை ஒரு பதிவாக போட்டு அந்த ரயில் நிலையத்துக்கு அந்த பெயரை வைக்கிறது மூலமாக நாம் வந்து இந்த மாபெரும் வீரனுக்கு செய்யக்கூடிய ஒரு சிறப்பான அஞ்சலியாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக இதை ஒரு கோரிக்கையாகவும் இதை ஒரு வேண்டுகோளாகவும் இதை சுதந்திர போராட்ட தியாகிகள் சார்பாகவும் அவங்களுடைய வழித்தோன்றல் சார்பாகவும் எதிர்பார்ப்பாகவும் ஒரு வேண்டுகோளாகவும் வைக்கிறேன்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில் எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பற்றி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகர் மற்றும்
5: பிரதீபாவுடன்
2: இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கேன். என்ன
5: விளையாட்டு பிரதீபா? அதாவது நீங்க அந்த இடத்துல இருந்திருந்தா என்ன பண்ணுவீங்க? நாங்க ஒரு ஸ்டோரி சொல்வோம், நீங்க அந்த இடத்துல சிச்சுவேஷன்ல இருந்திருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம்.
2: இந்த விளையாட்டுல நீங்களும் விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம எங்களுக்கு கால் பண்ணுங்க. 9787-707-8 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி எங்களோட ஜாலியாக விளையாடலாம். இப்ப நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் அணிஞ்சிருக்காரு, அவரு கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம், அறிவிப்பாளர் இளவரசன், கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள்.
2: வணக்கம் வணக்கம் பாஸ்கர் அண்ணா, உங்களுக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள். அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம்
6: தெரியுங்களா?
2: போயிருக்கீங்க. நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச நடிகர்னா?
6: பிடிச்ச நடிகர் தெரியாம நிகை நடிப்பு இல்லாம இயல்பா இருக்கிற மாதிரி
2: எல்லா நடிகரும் பிடிக்கும். சரி, உங்களுக்கு பிடிச்ச நடிகரோட படத்துக்கு ரொம்ப காலமா காத்திருந்து அந்த படத்துக்கு போறீங்க சரிங்களா? என்ன ஆகுது, உங்க பக்கத்துல வந்து ஒருத்தர் உட்கார்றாரு, திரும்ப என்ன மாதிரியே ஒருத்தர் வந்து உட்கார்றாரு. சரிங்களா?
6: என்னங்கண்ணா
2: உங்களால படம் பார்க்கவே முடியல சரிங்களா? அந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில நீங்க என்ன பண்ணுவீங்க?
6: எனக்கு
2: படம் பாக்கணும், நீ சொல்ல சொல்றது நீ கேக்கலையா? போய் நானாவது ஓரமா நினைக்கிறேன், நாளும் விட்டுரு அப்படிங்கிறீங்க. சூப்பர் சூப்பர் பாஸ்கர் அண்ணா, ரொம்ப அருமையா எனக்கு, ரொம்ப நன்றி அண்ணா.
6: நன்றி
2: நன்றி. டால்மியகளிலிருந்து பாஸ்கர் அண்ணா கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா. இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களே தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க இது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன். திரும்ப வந்து பிரதீபா கிட்ட நம்ம இன்னொரு கேள்வி கேட்க போகிறோம்.
5: சுத்தி சுத்தி சுத்தி எல்லாத்துக்கிட்டையும் அந்த இடத்துல நான் இருக்கேன்னு நினைச்சுக்கோங்க.
2: இந்த இடத்துலயும் இப்ப நான் என்ன வச்சுதான் கேட்க போறேன் சரிங்களா? நீங்களும் நானும் வந்து பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா? நீங்க வந்து எனக்கு காரப்பூரி சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க போயிடுறீங்க, பஸ் வந்துருச்சு ஓகேங்களா? அங்க காரப்பூரி வாங்கிட்டு இருக்கிறப்ப பஸ் வந்துருச்சு, நானும் வந்து தண்ணி பாட்டில் வாங்கணும்னு இந்த பக்கம் போயிட்டேன். நீங்க காரப்பூரி வாங்கிட்டு இருக்கிறப்ப பஸ் வந்துருச்சு, காரப்பூரி கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பஸ்ஸுக்கு ஓடி போய் ஏறி உட்காந்துட்டீங்க. ஐயோ, நம்ம கூட ஒரு ஜீவராசி வந்துச்சு எங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாக்குறீங்க. பஸ் போயிடுச்சு,
5: பஸ் போயிடுச்சு
2: போயிடுச்சு, நவுற ஆரம்பிச்சிருச்சு. நான் அங்க தண்ணி பாட்டில் வாங்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல நீங்க என்ன
5: பண்ணுவீங்க?
2: வாங்க வாங்க
5: வாங்க
2: அப்படின்னு கத்துவீங்க. எனக்கு காதே கேட்கல.
5: உங்களுக்கு காது
2: கேட்டதானே விட்டு போகாம கூடியும் கூட்டு போங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பண்புல இருக்காங்க பிரதீபா. ரொம்ப நன்றி பிரதீபா.
5: நன்றி
2: மக்களே, நீங்களும் இதே போல விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கால் பண்ணுங்க. 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா எங்களோட ஜாலியா அந்த விளையாட்டை விளையாடலாம். என்ன பண்ண போவீங்க, என்ன பண்ண போவீங்க அப்படிங்கிறத இந்த ஒரு விளையாட்டை விளையாடலாம். இப்போ உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு நம்ம நிகழ்ச்சியில், பாட்டை கேட்டு வாங்க மக்களே. இன்னும் நம்ம நிறைய நேயர்கள் கூட இன்னைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், நான் ரொம்ப நாள் தூங்காம ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன்டா.
2: நானே மொபைல்ல பேலன்ஸ் இல்லைன்னு வருத்தப்பட்டு இருக்கேன். அப்படி என்ன நீ
1: கண்டுபிடிச்ச? இதைத்தான் நான் கண்டுபிடிச்சேன். மொபைலுக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? மொபைல்ல பேலன்ஸ் இல்லைன்னா கால் பண்ண முடியாது, மனுஷனுக்கு கால் இல்லைன்னா பேலன்ஸ் பண்ண முடியாது.

0: ரவி, நேத்து சாயங்காலம் எங்க அப்பா போன்ல ஒரு கேம் விளையாண்டேன், செம்மையா இருந்துச்சு தெரியுமா?
1: என்ன கேம்? சப்வே கேமா? அதெல்லாம் போன வாரமே விளையாடிட்டேன், செம்மையா இருந்தது.
0: ஸ்டூடண்ட்ஸ்
2: குட் மார்னிங்.
0: நம்ம ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக சைல்ட் கேர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க சொல்றத எல்லாரும் கவனமா கேட்கணும், சரியா?
2: Yes, miss.
3: ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம போன்ல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நமக்கு விவரம் தெரியாம தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிப்போம். அது மட்டும் இல்லாம போன் அதிகமா யூஸ் பண்றதுனால நமக்கு படிப்புல கவனம் சிதறுது, தூக்கம், உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே கெட்டு போகுது. அதனால போன் அதிகமா யூஸ் பண்ணாதீங்க, புரிஞ்சதா?
2: Yes, miss.
4: குழந்தைகளின் கல்வி வாழ்க்கையில் மிக முக்கியம். குழந்தைகளிடம் மொபைல் போன் கொடுப்பதை தவிர்த்து அவர்களின் கல்வியில் கவனம் செலுத்தவும் உடல் நலத்தை காக்கவும் செய்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும் பிரதீபாவுடன். இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் தான் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கான விளையாட்டோட பெயர். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள்,
2: 9787707 என்ற நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். ஸோ நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து விளையாடலாம். இப்போது நம்ம கூட விளையாடுறதுக்காக திவாகரண்ணா தான் காத்துட்ருக்குறாங்க, வேறு யாரும் இல்லை.
1: சொல்லுங்கள்
2: திவாகரண்ணா, உங்களுக்கான கேள்வி என்னன்னா, நீங்கள் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க.
1: நானா?
2: ஆ,
1: சூப்பரா.
2: சும்மாவா இருப்பீங்க, இப்பயே சும்மா இருக்கிறதுல, இதில் காலேஜ்லாம் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா சொல்லவா வேணும். ஸோ இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க, நீங்கள் தான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. அது வந்து தெரிஞ்சிருக்கு, அது யாருக்கும் தெரியவே இல்லை, ஆனால் அது நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏதோ ஒரு சண்டையோ எது வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க, அது வந்து இது யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சுற்றி எல்லாருமே பிரின்ஸிபல் எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க. நீங்களும் அந்த இடத்துல இருக்கீங்க, ஆனால் கூட்டத்தோட கூட்டமாக நின்றுட்டு இருக்கீங்க.
1: சரி,
2: ஆனால் வந்து இது யாருன்னு இப்போ தெரிஞ்சவனும் தெரிஞ்சவனும்னு நிற்கிறாங்க. இப்போ பதட்டத்தில் இருக்கீங்க, என்ன பண்ணுவீங்க?
1: நீங்களா என்ன பண்ணிருப்பீங்க?
2: நான் ஸ்டார்டிங் மயக்கமே போட மாட்டேன், ஸ்டார்டிங்கே சரண்டர் ஆயிடுவேன்.
1: ஸ்டார்டிங்கே சரண்டர்,
2: நான் பயத்திலே ஃபர்ஸ்டே வந்து அவங்க கூட்ட சேரத்துக்கு முன்னாடி போய் சொல்லிடுவேன், நான் தான் பண்ணேன், கூட்டெல்லாம் சேர்த்திடாதீங்க அப்படின்னு.
1: கூட்டெல்லாம் சேர்த்தாதீங்க, நான் தான் பண்ணேன், தனியாக கூட்டு போய்
2: என்ன இங்கே வந்து நமக்குள்ளே பேசி முடிச்சுக்கலாம், வெளிலலாம் கொண்டு போயிடாதீங்கன்ற
1: அப்படின்னு சொல்லிட்டு போய் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சரண்டர்.
2: ஆமாம் ஆமாம்.
1: மகளே, இந்த மாதிரி ஒரு விளையாட்டு பாப்பா பிரதீபா கேட்ட மாதிரிலாம் நம்ம கேட்க மாட்டேன், நான் கொஞ்சம் நல்லா வேறு மாதிரி நல்ல கதையாக கேட்குறேன். நீங்கள் என் கூட விளையாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி எங்களோட ஜாலியாக விளையாடலாம். இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது, நம்ம நிகழ்ச்சியில் பாட்டு கேட்டுவாங்க. இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்றைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம்.

0: என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்,
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும்
7: பிரதீபாவுடன்.
6: இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற ஒரு விளையாட்டு. உங்கள்கிட்ட ஒரு கதை சொல்லுவோம், அந்த கதையில அந்த இடத்துல நீங்க இருந்தா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கான விளையாட்டோட விதிமுறைகள். அது நீங்க கரெக்டாக சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் அணிஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
8: வணக்கம்
7: வணக்கம் வணக்கம் அண்ணா. இன்னைக்கு தெரியுமா,
8: விளையாண்டுருவோமா?
6: நீங்க பாட்டுக்கு காத்து வாக்குல கொஞ்சம் காத்து வாங்கலாம்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு போலாம் அப்படின்ட்டு நடந்து போயிட்டு இருக்கீங்க ரோட்ல.
8: சரி,
6: ஓகேங்களா. அங்க வந்து என்ன மாதிரியே துரு துருன்னு ஒரு பையன், ஓகேங்களா, குட்டி பையன், அழகா இருக்கான். அவன் கையில அழகான ஒரு பலூன் இருக்கு. அந்த பலூன் வந்து நீங்க போயிட்டு இருக்கப்ப உங்க கைப்பட்டு உடஞ்சிருச்சு, சரிங்களா, உடஞ்சிருச்சு. அந்த பையன் உடனே அழ ஆரம்பிச்சிட்டான். அக்கம் பக்கத்துல தேடி பாக்குறீங்க, பலூன் கடை ஒண்ணு கூட இல்ல. என்ன பண்ணுவீங்க?
8: சமாதானப்படுத்துங்க.
6: சூப்பர் சூப்பர் அண்ணா, ரொம்ப நன்றி. அது ஒண்ணு ரொம்ப அருமையா நீங்க, ரொம்ப நன்றி. நம்ம கூட விளையாட்டுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும் பிரதீபாவுடன். உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் பாட்டு கேட்டுவாங்க. இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்னைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம்.

0: துரித உணவுகளை உண்டு துன்பப்படுவதை தவிர்த்து நம் ஊரில் விளைந்த தானியங்களையும் பழங்களையும் உண்போம், இன்பமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. பிரதீபா, நான் உங்க கூட பேசிகிட்டே இருக்கேன். ஸோ நம்ம இப்போ இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். என்ன கேம் விளாண்டுட்டு இருந்தோம் அப்படின்னா, நீங்கள் அந்த இடத்துல இருந்திருந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு தான் விளாண்டுட்டு இருந்தோம். அதாவது நாங்கள் ஒரு கதையை சொல்லுவோம், அந்த சிச்சுவேஷனில் நீங்கள் அங்கே இருந்திருந்தா என்ன பண்ணுவீங்க, அதுதான் நம்ம விளாண்டுட்டு இருந்தோம். ஸோ இந்த கேமில் நீங்களும் விளாண்டு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787-7078 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம்.
6: இந்த விளையாட்டை இப்ப நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் அணிஞ்சிருக்காரு, அவரு கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம் தீபாகா.
6: சூப்பரா இருக்கும் ராஜேஷ் கண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க?
7: ஓகே
6: அண்ணா. அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா?
7: ஏதோ ஒரு இது இன்சிடென்ட் சொல்லுவீங்க, அங்க தான் நான் என்ன பண்ணனும் கேக்குறீங்க.
6: ஆமாண்ணா, ஆமா.
7: ஓகே,
6: விளையாண்டுருவோமா? ஓகே, நீங்க வந்து பஸ் ஸ்டாப்ல பஸ்ஸுக்காக நின்றுட்டு இருக்கீங்க சரிங்களா. உங்களுக்கு உங்கள் பஸ் வர்றதுக்கு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஆகும். இன்னொரு பஸ் வந்து நிற்கிது, உங்கள் பக்கத்தில் ஸ்மார்ட்டாக ஒரு நபர் ஏறி நின்றுட்டுருக்காரு, நின்றுட்டுருக்காரு பக்கத்தில். அண்ணா புரியல, ஏன்
7: கேட்குறீங்களா?
6: ஓகே ஓகே, உங்கள் பக்கத்தில் என்ன மாதிரி ஒரு ஸ்மார்ட்டாக ஒருத்தர் நின்றுட்டுருக்காரு. அவர் வந்து பஸ் வந்து இந்த ஊருக்கு போக வேண்டிய பஸ் இப்போ வருமானு கேட்குறாரு. நீங்கள் இப்போ வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஒரு பஸ் வருது, ஆனால் இந்த பஸ்ஸு போகுமா அப்படின்னு கேட்குறாரு. அந்த பஸ்ஸு போகும், ஏறிக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் சொல்லிட்டீங்க, நீங்களே சொல்லிட்டீங்க. அவரும் வந்து ஏறி உக்காந்துக்கிட்டாரு. ஏறி உக்காந்ததுக்கப்புறம் கண்டக்டர் வந்துட்டு எந்த ஊர் போகணும்னு கேட்குறாரு. நான் இந்த ஊருக்கு போகணும்னு சொல்கிறாரு அவர். அந்த ஊருக்கெலாம் அந்த பஸ்ஸு போகாது, கீழே இறங்குங்க அப்படின்ட்டாரு. அவர் இறங்கி வந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு.
7: கவலைப்படாதீங்க.
6: சூப்பர் அண்ணா, ரொம்ப நன்றி ராஜ்கண்ணா.
5: ராஜேஷ் கண்ணா அண்ணா வந்துட்டு இறுதி நேரம் நம்ம கூட ரொம்பவே ஜாலியா விளையாண்டாங்க. ஸோ எல்லாம் நிறைய பேர் நம்ம கூட ஜாலியாக விளாண்டிங்க. இதே மாதிரி அடுத்த வாகை சுடவா கேமில் ஒரு புது கேம், வித்தியாசமான கேமை கொண்டு வந்து நம்ம இன்னும் நிறையா கேம்ஸ் விளையாடலாம். ஸோ இப்போது நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு மக்களே.
6: இன்றைக்கி வாகை சுடவா நிகழ்ச்சி பற்றினா கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா, நீங்கள் சோனாகம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787-7070 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்புறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் மற்றும்
5: பிரதீபா.
6: உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்குது, பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க மக்களே. நன்றி மக்களே, டாடா மக்களே. பை பை
5: பை பை.

0: அம்மா கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாள் எல்லாத்துக்கும் சூப்பரா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனா எஃப்எம் சார்பாகவும் நம்மளுடைய நேயர்கள் சார்பாகவும் தெரிவிச்சுக்கலாங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சுத்தமான காற்றுள்ள பகுதி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னோர்கள் அடையாளப்படுத்தின இடம் எந்த இடமா இருக்கும் அதை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். தும்பை செடி பல்லுயிர் பெருக்கத்துக்கும் மண் வளத்துக்கும் முக்கியமான மூலிகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தேனி வண்ணத்து பூச்சி இதுக்கு எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா, தேன் வழங்கி மகரந்த சேர்க்கையை ஊக்குவிக்க கூடிய இது மண்ணரிப்பு தடுக்கவும் களைகளை கட்டுப்படுத்தவும் உதவியா இருக்கு. காத்தை தூய்மைப்படுத்துது. காத்தை தூய்மைப்படுத்தும் தன்மையால தும்பை அதிகமா வளரும் இடத்தை முன்னோர்கள் சுத்தமான காத்து இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. வீட்டு தோட்டத்துல எளிதா வளர்க்கக்கூடிய முறை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பசுமை சுற்றுச்சூழல்லையும் நம்மளுடைய பாரம்பரிய வாழ்விலையும் மிக சாதாரணமா ஒரு செடியா கருதக்கூடிய தும்பை செடி ஆற்றி வரக்கூடிய பங்களிப்பு ஏராளமானதுன்னு சொல்லலாம். சாலை ஓரங்கள்லயும் வயல்வெளிகள்லயும் தானாவே வளரக்கூடிய இந்த சின்ன செடி சுற்றுச்சூழல் சமநிலைக்கு ஏன் அவசியம் அப்படின்ற முக்கிய காரணங்கள், அதோட அத வீட்டுல வளர்க்கக்கூடிய முறை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தும்பை மலர்கள் அப்படின்னாவே மிகையாகாது. தும்பை மலர்கள் சின்னதா இருந்தாலும் அது அதிகப்படியான தேனை கொண்டிருக்கிறதா இருக்கு. கோடை காலத்திலயும் வறட்சியான காலங்கள்லயும் தேனீக்கள் வண்ணத்து பூச்சிகள் மற்றும் சின்ன பூச்சிகளுக்கு இது ஒரு மிக சிறந்த வாழ்வாதாரமா திகழுது. தேனீக்களோட பெருக்கத்துக்கு உதவுறதன் மூலமா இது மறைமுகமாக இயற்கை மகரந்த சேர்க்கைக்கு வித்திடுதுன்னு சொல்லலாம். தும்பை செடி மண் வளத்தை எப்படி பாதுகாக்குது? தும்பை செடிகள் கூட்டமா வளரக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்றதுனால இது தங்களோட வேர்களால மண்ணை இறுக்கமா பற்றி கொள்வதன் மூலமா பலத்த மழை காலங்கள்ல ஏற்படக்கூடிய மண் அரிப்பை தடுக்குது. தொடர்ந்து இது மடிந்ததுக்கு அப்புறமா மண்ணுக்கு சிறந்த இயற்கை உரமா மாறி மண்ணோட மண்புழுக்கள் மற்றும் நுண்ணுயிரிகளின் பெருக்கத்துக்கு உதவியா இருக்கு. விவசாய நிலங்கள்ல ஓரங்கள்ல தும்பை செடிகள் வளர்றப்ப அது நிலத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் மற்ற நச்சுப்படர் கொடிகள் மற்றும் தேவையற்ற களைகள் வளர்றத இயற்கையாவே தடுக்குது. அதனால இது ஒரு கலை நாசினி மற்றும் இயற்கை வேலி போல செயல்பட்டு முதன்மை பயிர்களை பாதுகாக்குது. பூச்சி விரட்டி தும்பை செடியின் இலைகள்ல இருக்கக்கூடிய ஒருவித நறுமணம் மற்றும் மருத்துவ குணங்கள் பயிர்களை தாக்கக்கூடிய சில வகையான தீமை செய்யக்கூடிய பூச்சிகளை இயற்கையாவே விரட்டக்கூடிய தன்மை கொண்டது. இதனால ரசாயன பூச்சிக்கொல்லிகளோட பயன்பாட்டை குறைச்சி இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்க இது பெரிதும் உதவியா இருக்கு. மற்ற தாவரங்களை போல தும்பையும் காற்றுல இருக்கக்கூடிய கரியமில வாயுவை உறிஞ்சி ஆக்சிஜனை வெளியிடுது. வறட்சியான சூழல்லையும் கூட தாங்கி வளர்ந்து பசுமைய தக்க வச்சு கொள்றதுனால நிலத்தடி நீர்மட்டம் உயரவும் உள்ளூர் வெப்பநிலைய கட்டுக்குள்ள வைக்கவும் இது தன்னோட பங்களிப்பை அளிக்குது. நம்மளுடைய முன்னோர்கள் தும்பை செடி அதிகமா வளரும் இடத்தை சுத்தமான காற்றுள்ள பகுதி அப்படின்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்திருக்காங்க. ஆன்மீக ரீதியாவும் மருத்துவ ரீதியாவும் தும்பை இன்றியமையாதது. சுற்றுச்சூழல்ல ஒரு சின்ன செடி கூட வீணாகாது அப்படின்றதுக்கு தும்பை ஒரு மிக சிறந்த உதாரணம். என்னங்க, தும்பை செடி பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.
1: வணக்கம், என் பேர் வந்து ஜெயமுருகன். நான் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய மாநில பொதுக்குழு உறுப்பினராக இருக்கேன். அதே போல் சேலம் உருக்காலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம வீட்டில் எல்லாம் பயன்படுத்திட்டு இருப்பீங்க இல்லையா, அதாவது எவர் சில்வர் பாத்திரங்கள், அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய சேலம் உருக்காலையில் தரக்கட்டுப்பாட்டு அலுவலராக பணியாற்றிருக்கிறேன். ஒரு நாம எல்லாம் சேர்ந்து ஒரு பாடல் எழுதுவோமா அப்படின்னு உட்காந்தபோது, குழந்தைகள்லாம் பாடலாம் அப்படின்னா காலையில் சிஸ்டர் ஒன்று சாப்பிட்டு வந்தாங்க, உணவு பற்றி தான் பாட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் தோசை அம்மா தோசை இப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன். அதை யோசிச்சேன், இட்லி பற்றி பாட்டு தெரியுமா அப்படின்னா, இல்லை இட்லிக்கு பாட்டுலாம் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு, சரி நாம ஏன் எழுதக்கூடாது அப்படி உதிச்சு நான் எழுதின ஒரு பாட்டு தான். ஸோ இது நம்ம நேயர்களுக்காக. இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி, இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி, நீர் ஆவியில் வேக வைக்கும் இட்லி, நீர் ஆவியில் வேக வைக்கும் இட்லி, முழு நிலாவை போல் இருக்கும் இட்லி, முழு நிலாவை போல் இருக்கும் இட்லி, இட்லி இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி. கார் அரிசியை உளுந்துடன் அரைச்சு அது ராவெல்லாம் ஈஸ்டால புளிச்சு, கார் அரிசியை உளுந்துடன் அரைச்சு அது ராவெல்லாம் ஈஸ்டால புளிச்சு, கிடைக்கும் மாவை நன்றாக கலக்கி, கிடைக்கும் மாவை நன்றாக கலக்கி, பானையில் இட்டு அவிச்சதிந்த இட்டவி இட்டலி இட்லி இட்லி இட்லி

இட்லி எல்லோர் உடம்புக்கும் நல்லதுங்க இட்லி, கெட்ட எண்ணெயில சுட்டதில்லை இட்லி. எல்லோர் உடம்புக்கும் நல்லதுங்க இட்லி, கெட்ட எண்ணெயில சுட்டதில்லை இட்லி. பல சத்துக்காலும் நிறைஞ்சது இட்லி, பல சத்துக்காலும் நிறைஞ்சது இட்லி. நல்ல சரி விகித உணவு இட்லி, நல்ல சரி விகித உணவு இட்லி. இட்லி இட்லி இட்லி இட்லி இளம் சுட்டான சுவையான இட்லி. தென்னகத்தின் சிறப்பான சிற்றுண்டி, இதை தின்ன பல விதமான சட்டினி. தென்னகத்தின் சிறப்பான சிற்றுண்டி, இதை தின்ன பல விதமான சட்டினி. அட இன்னும் கொஞ்சம் வேணும்னு தின்னலாம், அட இன்னும் கொஞ்சம் வேணும்னு தின்னலாம். இட்லி மீந்தாலும் உப்புமாவா பண்ணலாம், தின்னலாம் இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையா.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரும்பூர். ஃபார் காண்டாக்ட் 9363262809.
2: வணக்கம், என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாய்மையில்
1: SS Academy பெருமையுடன் வழங்கும்
0: கலரிங் ட்ரிபியூட் டு டீச்சர்ஸ் கிராண்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட்.
1: இந்த மாபெரும் ஓவிய உலக சாதனை நிகழ்வில் 4 வயது முதல் அனைவரும் பங்கேற்கலாம்.
0: பங்கு பெறும் அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்படும்.
1: முன்பதிவு கட்டணம் 299 மட்டுமே.
0: நடைபெறும் நாள் செப்டம்பர் 6, ஞாயிற்றுக்கிழமை.
1: நடைபெறும் இடம் ஸ்ரீ சவுடேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, சேலம்.
0: தொடர்புக்கு 9585500999.

0: ஏங்க, கிருஷ்ண ஜெயந்திக்கும் விநாயகர் சதுர்த்திக்கும் ஊதுபத்தி வாங்கணும்னு சொன்னே, வாங்கிட்டீங்களா?
1: அதுக்குதான் இந்த செப்டம்பர் 4 தேதி சோனா காலேஜ் கிரவுண்ட்ல இஸ்கான் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷனுக்கு போறோமே.
0: அங்க என்ன ஸ்பெஷல்?
1: அங்க ஸ்ரீ பிராண்ட் அகர்பத்தி ஸ்டால் இருக்கும். கோயில் பூக்களை வச்சு தயாரிக்க கூடிய ஊதுபத்திகளும் கிடைக்கும்.
0: அப்படியா, சூப்பர்ங்க. ஆஃபர் ஏதா இருக்கா?
1: இருக்கே, ஸ்டால்ல நிறைய அட்ராக்டிவ் ஆஃபர்ஸ் இருக்கு. அதோட இந்த விளம்பரத்தை சோனா எஃப்எம்ல கேட்டோம்னு சொன்னா கூடுதலா 5% டிஸ்கவுண்டும் கிடைக்கும்.
0: அப்போ செப்டம்பர் 4 தேதி சோனா காலேஜ் கிரவுண்ட்ல ஸ்ரீ பிராண்ட் அகர்பத்தி ஸ்டாலுக்கு நேரா போலாம். வாங்க,
1: நாங்களும் போறோம், நீங்களும் வாங்க.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
3: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டுங்க. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய நினைவுகளில் வாழ்ந்த மனிதர்களை பற்றி பேசக்கூடிய புகழ்பெற்ற ஸ்ரீரங்கத்து தேவதைகள் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். இந்த நூலில் வரக்கூடிய தேவதைகள் யாரும் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர்கள் இல்லைங்க. சுஜாதா அவருடைய சிறு வயதில் ஸ்ரீரங்கம் வீதிகளில் நேரில் பார்த்த வித்தியாசமான மனிதர்களை தான் அப்படி குறிப்பிட்றாரு. அதாவது அவருடைய நேட்டிவ் ஸ்ரீரங்கத்தில் அவர் வாழும்போது தினமும் பார்த்த மனிதர்கள் பற்றின நினைவுகளை இந்த புத்தகத்தில் குறிப்பிட்றாருங்க. உதாரணமாக, கடவுளுக்கு கடிதம் அப்படின்ற கதையில் வரக்கூடிய கோவிந்துவை சொல்லலாம். மனநலம் பாதிக்கப்பட்ட அவர் தினமும் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து போஸ்ட் கார்டு வாங்கிட்டு வந்துட்டு ரங்கு கடையில் உட்கார்ந்து அவரோட கால் மேலே வச்சுட்டு ஆங்கிலத்தில் கடவுளுக்கு வந்து கடிதம் எழுதுவார். டியர் காட் அப்படின்னு ஆரம்பித்து அவர் கேட்கணும்னு நினைக்கிற கேள்விகள் எல்லாத்தையும் எழுதுவார். அடுத்ததான் இந்த புத்தகத்தில் வர ஒரு கதை, குண்டு ரமணி அப்படின்ற ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணோட கதை. திடீர்னு எதிரில் வரவங்களை பிடிச்சி விளையாடுறதும், அவங்க மேலே ஏதாவது ஒரு பொருட்களை வச்சு அடிக்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றியும் நிறைய விஷயங்களை வந்து எழுதியிருப்பார். அடுத்ததாக விஜிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜயராகவன், அவரை பற்றியும் நிறைய நினைவு குறிப்புகளை இந்த ஒரு புத்தகத்தில் எழுதியிருப்பாருங்க சுஜாதா அவர்கள். அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தோட பழைய வீதிகள், அங்கே வாழ்ந்த குடும்பங்களோட வாழ்க்கை முறை, அந்த மனிதர்களோட சிரிப்பும் சோகமும் கலந்த வாழ்வியல் தருணங்கள் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் சுஜாதா அவர்கள் இயல்பான பாணியில் இதில் வந்து பதிவு பண்ணியிருப்பாருங்க. அதே மாதிரி காவிரி கரையில் மாலை நேரத்து நடை, அதே மாதிரி ஸ்ரீரங்கத்து கோவில் யானை ஆண்டாள் மீது ஊர் மக்கள் காட்டக்கூடிய அந்த பக்தி, காவிரி ஆற்றில் வெள்ளம் வரும்போது ஊரே திரண்டு வந்து பார்க்கிறது, ஸ்ரீரங்கத்தோட பழைய வீடுகளோட கதவுகள், அந்த தெருக்களோட வாசம் அப்படின்னு காலத்தோட முழுமையான பிம்பத்தை நினைவு குறிப்புகளாக கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாருங்க சுஜாதா அவர்கள். கட்டாயமாக ஸ்ரீரங்கம் அந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும், அந்த ஊரில் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய ஸ்ரீரங்கத்து தேவதைகள்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: திரிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டி எல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லி இருக்கிறாரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல நெற்பயிரியல் துறையில் உதவி பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் சீலா வேணுகோபால் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப தண்டு துளைப்பான் முட்டை குவியல் இருக்கிற இடத்துல எந்த மாதிரி நன்மை செய்யற பூச்சிகள் பெருகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை மேடம் வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: இன்னும் அதிகமான குளவிகள் உற்பத்தியாகி வெளியே வரும். எங்கெல்லாம் தண்டு துளைப்பான் முட்டை குவியல் இருக்கோ அங்கெல்லாம் மறுபடி இந்த குளவி போய் முட்டை வச்சு இப்படியே இனப்பெருக்கம் செஞ்சு நன்மை செய்யற பூச்சிகள் நிறைய பெருகிடும். இது வந்து ஒட்டுண்ணிகள். இது வந்து முட்டை ஒட்டுண்ணா முட்டைகளை தேடி வைக்கும். அதே இது புழு ஒட்டுண்ணிகள் இருக்கு, நிறைய வகை இருக்குங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அந்த பூச்சிகளை பத்தி படிக்கும் போது. பெத்திலிட், பிரக்கோனிட், அப்புறம் சால்சிடிட், ட்ரைனிட், நியோமோனிட், செலியோனிட், யூலோஃபிட், டாக்கினிட் அப்படின்னு நிறைய குடும்பங்கள்ல குளவிகள் இருக்கு. விதவிதமான குளவிகள், தீமை செய்யற பூச்சிகளை விட நன்மை செய்யற பூச்சிகள் ஏராளமா இருக்குங்க. அப்போ நம்ம இதெல்லாம் வந்து இது வந்து ரொம்ப குட்டியா இருக்கனால சில சமயம் நம்ம இதை பார்க்க மாட்டோம். ஆனா நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு முட்டை குவியலை எடுத்துட்டு வந்து ஒரு கண்ணாடி கூட்டுல டப்பால போட்டு வச்சீங்கன்னா அந்த முட்டை குவியல்ல இருந்து இந்த குளவிகள் வர்றதை நீங்க உங்களால பார்க்க முடியும். அப்போ இயற்கையிலேயே இந்த நன்மை செய்யற பூச்சிகள் எவ்வளவு அழகா செயல்படுதுங்கிறத நீங்க கண்ணால பார்க்க முடியும். இதுல நிறைய வகை இருக்கு. இதெல்லாம் நான் ஒன்னொன்னா விளக்கி சொன்னா உங்களுக்கு எந்த அளவு புரியும் அல்லனா ஆர்வமா இருக்கும்னு தெரியல. பட் இதை பத்திலாம் நீங்க நிறைய தெரிஞ்சுக்கலாம். நம்ம நெல் பயிர்ல முக்கியமா இருக்கிற 2-3 ஒட்டுணிகளை பற்றி மட்டும் நான் சொல்றேன். நிறைய ஒட்டுணிகள் இருக்கு இதுலயே நெற்பயிர்லயே, அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரிய வைக்க முடியாது. அது கண்கா காட்சி வீடியோ எடுக்கும்போது இன்னொரு தடவை நம்ம அதை பத்தி பார்க்கலாம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா அந்த முட்டை ஒட்டுண்ணிலேயே பாத்தீங்கன்னா ட்ரைகோகிரமா முட்டை ஒட்டுண்ணி சொன்னோம் இல்லையா, இதை வந்து நம்மளால உற்பத்தி பண்ண முடியும். அதனாலதான் நம்மளுக்கு அட்டைகள், மஞ்சள் அட்டைகள் அந்த ஒட்டுண்ணிய கொடுக்குறாங்க. உற்பத்தி பண்ண முடியாத முட்டை ஒட்டுண்ணி குளவிகள் நிறைய இருக்குங்க. அதுல ரெண்டு சொல்றேன், டெட்ராஸ்டைகஸ், டெலினோமஸ் அப்படிங்கிற ரெண்டு சின்ன சின்ன குளவிகள். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப ஷைனிங்கான ஒரு கருநீல வண்ணத்துல குட்டியா ஒரு குளவி இருக்கும். அந்த முட்டை மேல முட்டை குவியல நல்லா
4: உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், நான் ரொம்ப நாள் தூங்காம ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன்டா.
2: நானே மொபைல்ல பேலன்ஸ் இல்லைன்னு வருத்தப்பட்டு இருக்கேன். அப்படி என்ன நீ
1: கண்டுபிடிச்ச? இதைத்தான் நான் கண்டுபிடிச்சேன். மொபைலுக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? மொபைல்ல பேலன்ஸ் இல்லைன்னா கால் பண்ண முடியாது, மனுஷனுக்கு கால் இல்லைன்னா பேலன்ஸ் பண்ண முடியாது.
3: என்ன

0: ஏ ரவி, நேற்று சாயங்காலம் எங்கள் அப்பா ஃபோனில் ஒரு கேம் விளையாண்டேன், செம்மையாக இருந்துச்சு தெரியுமா?
1: என்ன கேமு? சப்வே கேமா? அதெல்லாம் போன வாரமே விளையாடிட்டேன், செம்மையாக இருந்தது.
2: ஸ்டூடெண்ட்ஸ்
3: குட் மார்னிங்.
2: நம்ம ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் ஃபோன் யூஸ் பண்ண கூடாதுன்னு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக சைல்ட் கேர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க சொல்றத எல்லாரும் கவனமா கேட்கணும், சரியா?
3: Yes, miss.
4: ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஃபோன்ல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நமக்கு விவரம் தெரியாம தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிப்போம். அது மட்டும் இல்லாம ஃபோன் அதிகமா யூஸ் பண்றதுனால நமக்கு படிப்புல கவனம் சிதறுது, தூக்கம், உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே கெட்டு போகுது. அதனால ஃபோன் அதிகமா யூஸ் பண்ணாதீங்க, புரிஞ்சதா?
3: Yes, miss.
5: குழந்தைகளின் கல்வி வாழ்க்கையில் மிக முக்கியம். குழந்தைகளிடம் மொபைல் போன் கொடுப்பதை தவிர்த்து அவர்களின் கல்வியில் கவனம் செலுத்தவும் உடல் நலத்தை காக்கவும் செய்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 சமுதாய வானொலி.

0: ரசாயனம் கலந்த காற்று அடைத்த தின்பண்டங்கள் உண்பதை தவிர்ப்போம். இயற்கை காற்றில் செழித்து வளர்ந்த நம் பாரம்பரிய உணவுகளையே உண்போம். விவசாயம் காப்போம், உடல் நலம் பேணுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: அடுத்ததா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டாரம் மூங்கில்பாடி கிராமத்துல இருந்து இயற்கை விவசாயி கவிதாக்கா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப நெற்பயிர்கள் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பூச்சி தாக்குதல் அப்படின்றது இருக்கு. அதுல முக்கியமா சொல்லணும் அப்படின்னா செம்பேன் பூச்சி தாக்குதல் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து சொல்ல போறாங்க. அது வந்துச்சு அப்படின்னா இயற்கை முறையில எந்த கரைசலை தெளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே சொல்ல போறாங்க. கண்டிப்பா நம்ம விவசாய பெருமக்களுக்கு இது வந்து உதவியா இருக்கும். நீங்க கேட்டுட்டு
4: கரைசல் வந்து நீங்க ஸ்ப்ரே கொடுக்கலாம். புழுவு சின்ன சின்ன புழுக்கள் இருக்கு அப்படின்னா இஞ்சி பூண்டு கரைசல் பிளஸ் ஏழுதல கத்தால பரண்ட இதை வந்து நீங்க ஸ்ப்ரே கொடுக்கலாம். இதை நீங்க ஸ்ப்ரே கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். நெல்லுல வந்து மேக்சிமம் இதுதான், செஞ்சோர பிளஸ் வந்து புழு. இதை தாண்டி அந்த சோவையில வெள்ள வெள்ளையா வரும், அது உங்களுக்கு பெருசா எதுவும் பாதிப்பை தராதுங்க. நிலக்கடலை போடுவேன், எள்ளு போடுவேன். நிலக்கடலை வந்து நம்ம எப்பவும் போல நெல்லு நிலக்கடலை போடுவோம். போட்டுட்டு போட்ட அன்னைக்கு தண்ணி விடுவோம். அதுக்கு அடுத்தது 8 நாள் முடிஞ்சு 6 to 7 நாள் திரும்ப ஒரு தண்ணி சளி தண்ணி கட்டுவோம். அதை கட்டிட்டா திரும்பவும் கல்ல செடி பூ எடுக்கிற வரலும் தண்ணி விட மாட்டோம். ரெண்டாவது சளி தண்ணி கட்டுன ஒரு 2 to 3 நாள்ல களை எடுக்க ஆரம்பிச்சிருவோம். களை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா களை எடுத்துட்டுனா அப்படியே வாட விட்டுறணும் செடியை. நீங்க வாட விடும் பொழுது அதுக்கு அடுத்தபடிய அதிகபட்சம் 23 நாள்ல இருந்து 27 நாள் கள்ள செடி பூ எடுக்க ஆரம்பிச்சிடும். பூ எடுக்க ஆரம்பிச்சதுன்னா பரவலா பூ தெரியும் போதே நீங்க தண்ணி எடுத்து விட்டுறணும். தண்ணி எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு தண்ணி, ஏன்னா முதல் நாள் நம்ம களை வெட்டியிருக்கோம், அது வந்து இருக்கிற 1-2 இருக்கிற தப்பு பிள்ளை பொறுக்கிட்டு 23 நாள்ல இருந்து 27 நாளுக்குள்ளார அந்த பூ எடுக்கும் தன்மை வந்து வந்துடும். அந்த பூ எடுத்ததன் பிறகு நீங்க முதல் தண்ணி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே களை எடுத்திருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு அடுத்தபடியா இன்னொரு களை அடுத்த தண்ணி விட்டுட்டு நல்லா சொதற செனிக்கு மண்ணணிகிற களை வந்து நீங்க எடுத்துடணும். நெல் அப்படின்னா ஜிங்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், கல்லை அப்படின்னா ரைசோபியம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நாங்க பத்மாவதிங்க. இப்ப பூ எடுக்கக்கூடிய தன்மை எப்ப வரும், அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே அக்கா சொன்னாங்க. இப்ப நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா இயற்கை விவசாயம் செய்ய வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்களுக்கு இது வந்து உதவியா இருக்குங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.
5: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய நானோ தொழில்நுட்பத்துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் சுப்பிரமணியம் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப பழங்களை பாதுகாக்க நானோ டெக்னாலஜி எந்த அளவுக்கு உதவியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: இதெல்லாம் நார்மலா பாத்ரூம்ல எல்லாம் ரூம் ரெஃப்ரெஷனருக்காக ஒரு ஏசர்னு ஒரு சின்ன பாக்கெட் மாதிரி தொங்க விடுறாங்க, அதே டெக்னாலஜி தான். நம்ம பழங்களை பாதுகாக்கிறதுக்காக அதே டெக்னாலஜி நம்ம டெவலப் பண்ணிருக்கோம். பிறகு மூன்றாவது என்னன்னா, பழங்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு லிக்யூடேட்டர் ஒன்னு பண்ணிருக்கோம். அதாவது லிக்யூடேட்டர்ங்கிறது மஸ்கிட்டோ லிக்யூடேட்டர் கேள்விப்பட்டிருப்போம். அதுல ஒரு 2 hours ஆன் பண்ணீங்கன்னா அந்த காம்பவுண்ட் அதாவது ஹெக்ஸனல் வந்து வேப்பர் ஆகி ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய கிடங்குகள்ல ஒரு பர்டிகுலர் கான்சென்ட்ரேஷன்ல இருக்கும். அந்த நேரத்துல பழங்களையோ காய்கறிகளோ வைக்கும் போது கெட்டு போகாம பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதுவும் பண்ணிருக்கிறோம். நாலாவது என்னன்னா, எல்லா ஊர்களையும் பிளாஸ்டிக் பைகள் இதெல்லாம் நிறைய பேன் பண்ணிட்டாங்க. நார்மலா பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பைகள் வந்து சுற்றுப்புற சூழ்நிலையை பாதிக்கக்கூடியது. அந்த பைகள் வந்து நார்மலா மண்ணுல

0: பண்ணுறேன்னா 1000 வருஷம் வரைக்கும் கூட அதாவது டிகிரேட் ஆகாம இருக்கும். அதனாலதான் நிறைய சுற்றுச்சூழல் பூநிலைகள் பாதிக்கப்படுது. ஸோ இப்போ வந்து நம்ம நானோ தொழில்நுட்பத்துறையினால டெவலப் பண்ணக்கூடிய பைகள் வந்து ஒரு 60-70 நாளைக்குள்ள டிகிரேட் ஆயிடும். அதுக்காக நம்ம வாழை மரத்துல இருந்து நார்கள்ல இருந்து நானோ பிலிம் டெவலப் பண்ணியிருக்கோம். பிற கத்தாழையில இருந்து நார்களை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பிலிம் டெவலப் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி டெவலப் பண்ணக்கூடிய பைகள் வந்து நார்மலா இருக்கக்கூடிய பைகள் மாதிரிதான் இருக்கும். ஆனா பயோடிகிரேடேஷன் குயிக்கா டிகிரேட் ஆயிரும், ரொம்ப நல்லதா இருக்கும். இதையும் கமர்ஷியல் லெவல்ல ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நம்ம இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் அப்ரோச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 4-5 தொழில்நுட்பங்கள் வந்து கண்டிப்பா பழங்கள் காய்கறிகள் கெட்டுப்போகாம பாதுகாக்கிறதுக்கு நம்ம வாய்ப்பு இருக்கும். நம்ம சொல்றோம், இந்தியா வந்து உலகத்திலேயே பழங்கள் காய்கறிகள் உற்பத்தியில உலகத்துல 2வது இடத்துல இருக்கும், நெக்ஸ்ட் டு சைனா. ஆனா வேஸ்டேஜ் அதிகமாகும் போது மக்களுக்கு அது கிடைக்க மாட்டேங்குது. அதனால இந்த மாதிரி நானோ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்ம வீணாக போகக்கூடிய காய்கறிகளை தவிர்க்கலாம். அதனால அவைலபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து 2வது தொழில்நுட்பம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப என்னென்ன தொழில்நுட்பங்கள் பழங்கள் காய்கள் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு உதவியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நிறைய பாத்தீங்க அப்படின்னா புதிய புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி விவசாயிகள் நல்ல மகசூல் பெறணும் அப்படின்றது தான் எல்லாத்தோட கருத்தாவும் இருக்கு. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப ஆந்திராவில மக்கள் வந்து உணவா விரும்பி சாப்பிடக்கூடிய புளிய மர இலைய பத்தி தாங்க தெரிஞ்சுக்க போறோம். ஆந்திர பிரதேசத்துல சிண்டசிகுரு அப்படின்னு அழைக்கக்கூடிய இளம் புளிய இலைகளுக்கான தேவையை பத்தி விவரிக்க வேண்டியது இல்லைங்க. பல குடும்பங்கள்ல மிகவும் விரும்பக்கூடிய இந்த இலைகள் பொதுவா ஆண்டுக்கு சில மாதங்கள் மட்டுமே, முக்கியமா கோடை காலத்தின் இறுதியிலும் முதல் மழை காலத்தின் தொடக்கத்திலையும் கிடைக்குது. ஆனா விஜயவாடா பக்கத்துல இருக்கக்கூடிய கங்கிப்பாடு பகுதியை சேர்ந்த விவசாயியான பர்வதேனி ஸ்ரீனிவாஸ் ஆண்டு ஃபுல்லாவே புளிய இலைகளை விக்கிறதுக்காக ஒரு வழிய கண்டறிஞ்சிருக்காங்க. இதுக்காக அவங்க பிரத்யேகமா புளியந்தோப்பு ஒண்ண உருவாக்கியிருக்காங்க. விவசாயியான பர்வதேனி ஸ்ரீனிவாஸ் கூறப்ப, காய்கறிகளுக்கு எப்பவுமே நல்ல தேவை இருக்கிறத நாங்க கவனிச்சோம். புளிய இலைகளை ஒரு கீரை வகையா கருதுனா அதுக்கான தேவை மிக அதிகமா இருக்கு. வியாபாரிகள் சந்தைக்கு சின்ன அளவிலேயே இதை வந்து விற்பனைக்கு கொண்டு வராங்க. அது சீக்கிரமாவே விற்று தீந்து போயிடுது. மாலை நேரத்துக்குள்ளார புளிய இலைகள் கிடைக்கிறது இல்ல. இத பார்த்தப்ப அவங்களுக்கு விற்பனைக்கான சிறந்த வாய்ப்பு இருக்கிறதா தெரிய வந்துச்சு அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அதிக மகசூல் தரக்கூடிய வீரிய ரக புளிய நான் தேட தொடங்கின. அந்த தேடலப்ப அனந்தபூர்ல இருக்கக்கூடிய வேளாண் பல்கலைக்கழகத்தால உருவாக்கப்பட்ட ரெண்டு ரகங்கள் குறிச்சு எனக்கு தெரிய வந்துச்சு. இந்த வகை மரங்கள் பயிரிடுறப்ப தோட்டங்களுக்கு நான் நேர்ல போயிட்டு பார்வையிட்டேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அத நானே பயிரிட முடிவு செஞ்சேன்னு சொல்றாங்க. இப்ப சுமார் 10 ஆண்டுகள் ஆயிடுச்சு. முதல் 5 ஆண்டுகளுக்கு பயிர்ல இருந்து எந்த வருமானமும் கிடைக்கல. மரங்கள் வளர்றதுக்கு அவகாசம் தேவைப்படுது. அறுவடை செய்யறத எளிதாக்குறதுக்காக நாங்க அதை சுமார் 4 முதல் 5 அடி உயரத்துல பராமரிக்கிறோம்னு சொல்றாங்க. அது இன்னும் உயரமா வளர்ந்தா அறுவடை செய்யறது கடினமாயிடும் சொல்றாங்க. அந்த முதல் 5 ஆண்டுகள்ல நான் கொய்யாவை ஊடு பயிரா பயிரிட்டேன்னு சொல்றாங்க. விளைச்சலும் சந்தைப்படுத்துதலும் சிறப்பா அமைஞ்சது. இந்த பண்ணை மொத்தம் 4 ஏக்கர் பரப்பளவை கொண்டது. இங்க நான் பல பயிர் முறைய பின்பற்றினு சொல்றாங்க. மல்பெரி, புளிய இலை மற்றும் வாட்டர் ஆப்பிள் ஆகியவற்றை முக்கிய பயிர்களா வளர்க்கிறேன்னு சொல்றாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய இடங்கள்ல பருவத்துக்கு ஏத்த மாதிரி காய்கறிகளை பயிரிடுறேன்னு சொல்றாங்க. மொத்தத்துல நான் சுமார் 100 புளிய மரங்களை நட்டிருக்கேன் அப்படின்றாரு. தோட்டத்துல விவசாய தொழிலாளர்கள் தினமும் இளம் புளிய இலைகளை பறிக்கிறாங்க. விவசாய தொழிலாளியான ரமணா சொல்றப்ப, நான் கடந்த 5 ஆண்டுகளா புளிய இலைகளை பறிச்சு வரேன்னு சொல்றாரு. ஒரு தொழிலாளியால ஒரு நாளைக்கு சுமார் 1 to 1.5 கிலோ வரைக்கும் மட்டுமே பறிக்க முடியும். நாங்க காலையில 8 மணிக்கு வந்து மதியம் 1 மணி வரைக்கும் வேலை செய்வோம். அதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிட்டு திரும்பவும் 3 மணிக்கு வந்து மாலை 5 மணி வரைக்கும் தொடர்ந்து வேலை செய்வோம்னு சொல்றாங்க. பொதுவா 1 கிலோ புளிய இலைகளை 1000 ரூபாய்க்கும் குறைவான விலைக்கு விற்கிறது லாபகரமானதா இருக்கிறது இல்ல. இந்த தொழில் லாபம் தரதா அமையணும் அப்படின்னா விலை அந்த அளவிலேயே நீடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: அடுத்து வருவது
2: சேலத்தின் முகங்கள்.
3: சேலத்தின் முகங்கள்
4: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: சரவணா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: சோனா எஃப்எம் கேட்டுட்ருக்கேன். நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எங்கப்பா இது எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கா? ஆமாங்க, டெய்லியும் சாயங்காலம் 4 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருந்திருப்பேன். இப்போது என்னடா இந்த ஷோவில் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம சேலத்தின் முகங்கள் ஷோலையும் உங்கள் கூட வந்து பேசலாம், நம்ம சேலத்தில் இருக்கிற நிறைய மக்கள்கிட்டலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதான் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலையும் உங்ககிட்ட பேச வந்துட்டேன். ஸோ நம்ம வழக்கமாக சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் நிறையா பேர் வந்து அவங்களோட வாழ்க்கை அனுபவத்தை ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் கேட்க அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக வந்திருக்கும், மோட்டிவேஷ்னலாக வந்திருக்கும். ஸோ நம்மளோட இன்றைக்கும் வந்து ஒரு ஸ்பெஷலான பர்சன் தான் இணைஞ்சிருக்கிறாரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில். யார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அப்பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான். இவர் வந்து பர்சனலாக வெள்ளி பிஸ்னஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு, அதாவது வெள்ளிக்கடையில் ஒர்க் போயிட்டுருக்காரு. அதுக்கப்புறமா அவருக்கு பிடிச்ச மாதிரி சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கிறாரு. மற்ற சப்போர்ட்காக ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் வந்து போயிட்டுருக்காரு. மனுஷன் நிற்காமல் ஓடிட்டுருக்காரு. ஸோ இவரோட வாழ்க்கை அனுபவங்கள், இவர் எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தார், இவர் ஃபேஸ் பண்ண சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் என்னென்ன, இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு

0: ஸ்பெண்ட் ஆகும், அது முடிக்கவே 5000. அதுக்கப்புறம் தூங்கினோம்னா ஒரு 10:30 எந்திரிச்சு அப்படியே வேலைக்கு, அதான் ரொட்டீன். எந்திருப்போம், சாப்பிடுவோம், வேலைக்கு போவோம், ஸ்கிரிப்ட் எழுதுவோம், எடிட் பண்ணுவோம், அப்படியே போயிடும்.
1: என்ன ப்ரோ நீங்கள் சொல்கிறது, அந்த வடிவேல் வந்து ஒரு படத்தில் சொல்லுவார் இல்லை, தூங்குங்க நேரம், கோழி கூவுற சத்தமும் தூங்குற நேரமும் ஒன்றா இருக்குல்ல, அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க ப்ரோ. ஆனால் நிற்காமல் இவ்வளோ மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணிட்டு உங்களுக்கான கோலை நோக்கி நீங்கள் ஓடிட்டுருக்கீங்களே, கேட்கவே அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணதுனால தான் நம்ம பிரதர் வந்துட்டு அந்தந்த ஃபீல்ட்லையும் அவர் வந்து சக்ஸஸாக வந்திருக்கிறாரு. பிஸ்னஸ்லையும் சரி, சோஷியல் மீடியா கண்டென்ட் கிரியேட்டராகவும் சரி, இல்லைனா வந்து ஐடி கம்பெனியில் ஒரு நல்ல பொசிஷன்லையும் சரி, தனக்குன்னு ஒரு தனி ஐடென்டிட்டியை உருவாக்கிறாரு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ நாம இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம அப்பாஸ் பிரதர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பர்பான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் பேக் டு பேக்கில் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: ஏங்க, கிருஷ்ண ஜெயந்திக்கும் விநாயகர் சதுர்த்திக்கும் ஊதுபத்தி வாங்கணும்னு சொன்னனே, வாங்கிட்டீங்களா?
1: அதுக்குதான் இந்த செப்டம்பர் 4ஆம் தேதி சோனா காலேஜ் கிரவுண்ட்ல இஸ்கான் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷனுக்கு போறோமே.
0: அங்க என்ன ஸ்பெஷல்?
1: அங்க ஸ்ரீ பிராண்ட் அகர்பத்தி ஸ்டால் இருக்கும். கோயில் பூக்களை வச்சு தயாரிக்க கூடிய ஊதுபத்திகளும் கிடைக்கும்.
0: அப்படியா, சூப்பர்ங்க. ஆஃபர் ஏதா இருக்கா?
1: இருக்கே, ஸ்டால்ல நிறைய அட்ராக்டிவ் ஆஃபர்ஸ் இருக்கு. அதோட இந்த விளம்பரத்தை சோனா எஃப்எம்ல கேட்டோம்னு சொன்னா கூடுதலா 5% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும்.
0: அப்போ செப்டம்பர்

0: வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். அஞ்சு ரோட் பகுதியில மாலை கட்டுறவங்க எல்லாம் லைனா அந்த தள்ளு வண்டியை வச்சு மாலையை கட்டி வித்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு மாலையை கட்டி அவங்க ஏதோ ஒரு கடையில இருந்து யாரோ ஒருத்தர் இந்த சிலைக்கு ஒரு மாலையை போடுற வழக்கத்தை வைத்திருந்தார்கள் என்று நினைக்கிறேன். அதனால இந்த மாதிரி மக்களை வந்து நம்ம பாராட்டணும். மாலை ஒவ்வொரு நாளும் கொடிக்காத்த குமரோட கழுத்தை அலங்கரிச்சதுன்ற ஒரு செய்தியை நாங்க வந்து இன்னைக்கு பெருமையா சொல்றோம். ஜனவரி மாதம் 11ஆம் தேதி ஒவ்வொரு வருஷமும் நாங்க எங்க வரலாற்று சங்கம் சேலம் வரலாற்று சங்கத்தின் மூலமாக எங்கள் உறுப்பினர்கள் எல்லாம் அழைத்து அவருடைய சிலைக்கு நாங்கள் மாலையிடுவோம், ஒரு அஞ்சலி நிகழ்ச்சியை நிகழ்த்துவோம், அதை பத்தி செய்திகளை பிரசுரிப்போம். அதே போல அவருடைய பிறந்த நாள் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி அந்த மாதிரி ஒரு நாள்ல நாங்கள் வந்து அவருடைய பிறந்த நாளை வந்து நாங்கள் அனுசரிப்போம். சுதந்திர தினம் அப்புறம் ரிபப்ளிக் டே அதாவது குடியரசு நாள் அந்த நாள்லயுமே இவருடைய சிலைக்கு நாங்கள் வந்து மலரஞ்சலி செலுத்தி ஒரு வீர வணக்கம் செலுத்துற ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துவோம். இது தொடர்ந்து நடக்குது. இதுல வந்து என்ன அப்படின்னு நாங்கள் சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இது ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய அந்த நினைவு சின்னம் இருக்கிற இந்த பகுதியை வந்து இப்படி ஒரு சாலை பூங்காவா பராமரிக்கிற நல்ல விஷயம்தான். பட் இந்த இடத்துல கொடிக்காத்த குமரன் நினைவு சாலை பூங்கா அப்படின்னு அதுக்கு ஒரு பெயர் வைத்தா அது சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக நினைக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னா, கொடிக்காத்த குமரன் நினைவு சாலை பூங்கா அப்படின்னு இதுக்கு ஒரு பெயர் வைத்தால் அது சுதந்திர போராட்ட தியாகியின் நினைவுக்கு நாம் செலுத்துகிற ஒரு அஞ்சலியாகவும் அவருடைய நினைவுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு நன்றி பாராட்டும் நினைவு கூறுதல நம்ம அங்க வந்து நிலைப்படுத்துற மாதிரி இருக்கும். அவருடைய நினைவுக்கு நாம் செலுத்துற ஒரு மிகப்பெரிய மரியாதையாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திருப்பூர் ரயில் நிலையம், அந்த ரயில் நிலையம் வந்து திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்னு இருந்தது. அதுக்கான ஒரு அறிவிப்பும் வந்தது. ஆனால் அது பிறகு அது வந்து பின்வாங்கி கொள்ளப்பட்டது. அதற்கு பிறகு அதற்கான ஒரு உறுதியான ஒரு தீர்மானமோ அறிவிப்போ அந்த திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்ற ஒரு பெயர் வந்து முன்னெடுக்கப்படலை. அது வந்து அங்கு வைக்கப்படவில்லை. ப்ரொபோஸ் பண்ணி அந்த பேர் வந்து அங்கே வர்ற மாதிரி இருந்த நிலையில் அது ஏனோ பின்வாங்கப்பட்டது அப்படின்ற மாதிரி. அதனால் திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்னு ஒரு பெயரை வச்சா அந்த ஊர்லேருந்து ஒரு சுதந்திர போராட்ட தொண்டனாக தன்னுடைய உயிரையே கொடுத்து இந்திய சுதந்திரத்துக்கும் இந்திய கொடியினுடைய இன்னைக்கு இந்திய கொடி பட்டொலி வீசி பறக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கொடியை அந்த காலத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அந்த கொடியை உயர்த்தி பிடிச்சி அதுக்காகவே அடி வாங்கி உயிர் நீத்த ஒரு மிகப்பெரிய தொண்டன், மிகப்பெரிய தியாகி, அவருடைய நினைவை வந்து போற்றும் விதமாக அந்த திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு திருப்பூர் குமரன் ரயில் நிலையம்னு பேர் வச்சு அதை வந்து உறுதிப்படுத்தி அதை எல்லா இடங்களிலும் அதை ஒரு பதிவாக போட்டு அந்த ரயில் நிலையத்துக்கு அந்த பெயரை வைக்கிறதன் மூலமாக நாம் வந்து இந்த மாபெரும் வீரனுக்கு செய்யக்கூடிய ஒரு சிறப்பான அஞ்சலியாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக இதை ஒரு கோரிக்கையாகவும் இதை ஒரு வேண்டுகோளாகவும் இதை சுதந்திர போராட்ட தியாகிகள் சார்பாகவும் அவங்களுடைய வழித்தோன்றல் சார்பாகவும் எதிர்பார்ப்பாகவும் ஒரு வேண்டுகோளாகவும் வைக்கிறேன்.
1: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: இப்போ லாஸ்டா நம்ம அப்பாஸ் பிரதர் கிட்ட பேசும் போது தான் தெரிஞ்சிச்சு டைம் மேனேஜ்மெண்ட்ல எவ்வளவு ஸ்ட்ரிக்டா வந்திருக்கிறாரு, தனக்குன்னு தன்னோட பேஷனுக்காக எவ்வளவு ஓடிட்டு இருக்காரு அப்படின்றது லாஸ்டா அவர்கிட்ட பேசும் போது வந்து தெரிஞ்சிச்சு. செம்ம மோட்டிவேஷனலா வந்திருந்தது. ஸோ இவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து இன்னும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்டே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். அப்பாஸ் பிரதர், இப்போ நீங்க லாஸ்டா டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி சொல்லிருந்தீங்க, நீங்க பண்ற ரெகுலர் டாஸ்க பத்தி வந்து சொல்லிருந்தீங்க. எனக்காவது பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்காங்களா, என்ன வேலை வேலைன்னு வேலைக்கே ஓடிட்டு இருக்க, வீட்டுல எப்பயாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணு, எங்களோட எல்லாம் இரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்களா, அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க?
4: வீட்டுல எப்படின்னா எனக்கு ஃப்ரீடம் நிறைய, ஏன் பண்ற எதுக்கு பண்ற அதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எது பண்ணாலும் நல்லா தான் பண்ணுவோம், எதுவும் கெட்டதாக பண்ண மாட்டான், இங்கேயும் போய் சிக்கல நிற்க மாட்டான்னு தெரியும். ஸோ அதனால அவங்களும் ஃப்ரீடம் கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரிசல்ட்டும் நான் காட்டியிருக்கேன், இந்த மாதிரி பாருங்க என்னோட பேஜ் இருக்கு. எங்கள் அம்மா அப்பாக்கே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, சொசைட்டியில் இருக்கட்டும் ரிலேஷனில் இருக்கட்டும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பையன் இந்த மாதிரி பண்ணுறான் நல்லா பண்ணுறான். அதனால அம்மாவுக்கு ஒரு ஆசை, பரவாயில்ல என் பையன் அப்படி பண்ணுறான் அப்படின்ட்டு. அதனால எதுவும் கேட்க மாட்டாங்க. வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதும் வீட்டில் இருக்க மாட்டோம், நைட்டு 1 மணிக்கு எந்திரிச்சு போய் மொட்டை மணி நின்றுருப்போம், தனியாக கத்திட்டு இருப்போம் வாய்ஸ் ஓவர் கொடுக்க. அது நல்ல வைபு, ஜாலியாக இருக்கும்,
3: கேட்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது பிரதர். இப்போது உங்களோட பேரண்ட்ஸ்லாம் வந்துட்டு சமுத்திரக்கனி படம் பார்த்து வளர்ந்துருப்பாங்க போல, சப்போர்ட் பயங்கரமாக வந்து கொடுக்குறாங்க. இன்னும் ஒரு சில பேரண்ட்ஸோட வீட்டெல்லாம் வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் ஏதாவது புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னாலோ இல்லைன்னா வேறு ஏதாவது புதிய முயற்சி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா அவங்களோட வீட்டில் பெருசாக சப்போர்ட்லாம் வந்து கிடைக்காது. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
4: பயம் இருக்கும் ப்ரோ, ஏன்னா இவ்வளோ அவங்க மேலே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் காசு, அவங்களும் சும்மா மரத்துலேருந்து எடுத்து கொடுக்கல, கஷ்டப்பட்டு உழைச்சி தான் பையனை படிக்க வச்சுருக்கோம், எங்கே எங்கேயாவது விடக்கூடாதுன்னு ஆசை இல்லை, பயம் இருக்கும் வாழ்க்கையில் ஏதாவது போய் சிக்கல் இருக்குமா அப்படின்ட்டு. எல்லா அம்மாக்களுக்கும் பையன் நல்லா ஒரு இடத்துல செட்டில் ஆகணும், நல்லா சம்பாதிக்கணும், அவங்க ஃபேமிலியை பார்த்துக்கணும், அந்த மாதிரி தான் மைண்ட் செட் இருக்கும். ஸோ சடனாக அவன் இவ்வளோ படிக்க வச்சு இவ்வளோ காசு ஸ்பெண்ட் பண்ணி அங்கே நிறுத்திட்டு என்னடா அவன் திடீர்னு இந்த ஃபீல்டுக்கு போகிறானேன்ற ஒரு பயம் இருக்கும். ஸோ பையன் இங்கே தெளிவாக இருந்தானா இதுலேயும் அதோட டபுளாக சம்பாதிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நம்ம கான்ட்ரவர்சியாக இருக்கும், வீட்டில் ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஸோ ரிசல்ட் கிடைக்க கிடைக்க அவங்களுக்கு அவங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணிப்பாங்க அது வீட்லேயே.
3: கண்டிப்பாக பிரதர், இப்போ எல்லாருக்குமே ஃபேமிலியோட சப்போர்ட் இருந்தது அப்படின்னா அதுவே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனலாக வந்துருக்கும். ஸோ உங்களுக்கு கிடைச்சிருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக, ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் நிறையா மல்டிபிள் டாஸ்க்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா, இப்போது ஒர்க் லைஃப் பேலன்ஸில் நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ்லாம் வந்துருக்கும், அதை வந்து எங்கே காட்டுறதுன்னு தெரியாது, நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறீங்க?
4: ப்ரோ நான் ஒர்க்கு எங்கள் அன்னை கடையில் தான் பண்ணுறேன். ஸோ எனக்கு அங்கேயும் எனக்கு நிறைய ப்ரெஷர் கொடுக்க மாட்டாங்க, உன் இஷ்டம் வா ஜாலியாக இரு, அங்கே எப்படின்னா அங்கே ரிலாக்ஸேஷனுக்கு போவேன், நான் ஒர்க்காக போகிறது கிடையாது, டாஸ்க்குன்னு இல்லை, இவ்வளோ தான் நீ பண்ணணும் வேலை, இன்னைக்குள்ளே இது முடிக்கணும்னு டாஸ்க் இல்லை நம்மளுக்கு, டாஸ்க் இருந்தால் தான் ஸ்ட்ரெஸ் ஆகும். அங்கேயும் பெரிய ஸ்பீக்கரை போட்டு பாட்டை போட்டு அப்படியே ஒர்க் பண்ணிருப்போம், ஆமாம் ஒர்க்கான ஒரு ரிலாக்ஸேஷனே கிடச்சிரும், அங்கேயே ஜாலியாக இருப்போம். ஏன்னா ஒரு 10-15 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க கூட பேசுவோம், அவங்க ஸ்ட்ரகிள் சொல்லுவான், நம்ம ஸ்ட்ரகிளை சொல்லுவோம், அது ஜாலியாக போயிடும், இப்போ டைம் போகிறதே தெரியாது. ஸோ ஸ்ட்ரகிள்ன்றது எதுவும் இல்லை.
3: ஓகே ப்ரோ, நாம் இன்னும் தொடர்ந்து உங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸை பேசலாம், உங்களோட ஜேர்னியை பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் பேக் டு பேக்கில் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ் நான் ரொம்ப நாள் தூங்காம ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன்டா.
2: நானே மொபைல்ல பேலன்ஸ் இல்லைன்னு வருத்தப்பட்டு இருக்கேன். அப்படி என்ன நீ
1: கண்டுபிடிச்ச? இதைத்தான் நான் கண்டுபிடிச்சேன். மொபைலுக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? மொபைல்ல பேலன்ஸ் இல்லைன்னா கால் பண்ண முடியாது, மனுஷனுக்கு கால் இல்லைன்னா பேலன்ஸ் பண்ண முடியாது.

0: ஏய் ரவி, நேத்து சாயங்காலம் எங்க அப்பா போன்ல ஒரு கேம் விளையாண்டேன், செம்மையா இருந்துச்சு தெரியுமா?
1: என்ன கேம்? சப்வே கேமா? அதெல்லாம் போன வாரமே விளையாடிட்டேன், செம்மையா இருந்தது.
0: ஸ்டூடண்ட்ஸ்
2: குட் மார்னிங்.
0: நம்ம ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக சைல்ட் கேர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க சொல்றத எல்லாரும் கவனமா கேட்கணும், சரியா?
2: எஸ் மிஸ்.
3: ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம போன்ல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நமக்கு விவரம் தெரியாம தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிப்போம். அது மட்டும் இல்லாம போன் அதிகமா யூஸ் பண்றதுனால நமக்கு படிப்புல கவனம் சிதறுது, தூக்கம், உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே கெட்டு போகுது. அதனால போன் அதிகமா யூஸ் பண்ணாதீங்க, புரிஞ்சதா?
2: எஸ் மிஸ்.
4: குழந்தைகளின் கல்வி வாழ்க்கையில் மிக முக்கியம். குழந்தைகளிடம் மொபைல் போன் கொடுப்பதை தவிர்த்து அவர்களின் கல்வியில் கவனம் செலுத்தவும் உடல் நலத்தை காக்கவும் செய்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 சமுதாய வானொலி.

0: மண்ணை காப்பது விவசாயி, நம் உடலை காப்பது பாரம்பரிய உணவு, இரண்டையும் காப்பது நம் கடமை.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்மளோட சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் யார் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, நம்ம அப்பாஸ் பிரதர் தான் பேசிகிட்டு இருக்காரு. இவர் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு, பார்ட் டைமில் சோஷியல் மீடியா கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கிறாரு. ஸோ இவரோட ஜேர்னி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக வந்திருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காரு. என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம். பிரதர், இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களோட பாத், அதாவது நீங்கள் ஃபியூச்சரில் என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குன்னு ஒரு விஷன் வந்து இருந்தது, அதை நீங்கள் கரெக்டாக சூஸ்
4: பார்த்துப்பான் என்னோட வேலையும் அவன் பார்த்துப்பான். ஸோ எனக்கு பாரமாக இருந்ததே கிடையாது, இவனே எல்லாமே பார்த்துப்பான். நான் இல்லைன்னா கூட நான் என்ன பண்ணுவோம், வீடியோவில் சும்மா நான் சாப்பிட மட்டும் தான் என்ன வர்க்கு, அவனே வீடியோ எடுப்பான். சும்மா ஃப்ரேமில் நின்று சாப்பிடணும், இவனே வீடியோ எடுப்பான், இவனே காசும் கொடுத்துருவான், இவனே எடிட்டும் பண்ணுவான். ஸோ என்னோட முக்கவாசி வேலை பாரமே அவனே பார்த்துப்பான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாலே போதும் வாழ்க்கையில்.
3: கண்டிப்பாக இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரோட லைஃப்லேயும் ஒரு ஃப்ரெண்டு வந்து இருப்பார், அவர் நம்மளோட நெகட்டிவிட்டிஸை சொல்லுவார், நமக்கான க்ரோத்துக்கு ஒரு பேக் போனாக இருப்பார் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நண்பர் வந்து கிடைச்சிருக்கிறாரு. ஸோ உங்கள் ஃப்ரெண்டை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்களேன்.
4: இவன் பேர் முசமில், இவன் இப்போது சோனா காலேஜ்லாம் படித்தான் பயோடெக், அது ரிலேட்டடாக அவன் கம்பெனியும் செலக்ட் ஆகிட்டான் ஒர்க்குக்கு. பட் இருந்தாலும் அவன் நினச்சிருந்தா எனக்கு நானே சம்பாரிச்சிக்கிறேன்டா, இங்கே ஒர்க் இருக்குது நான் பண்ணிட்டுருக்கேன், என்றைக்கு மந்த்லி மந்த்லி சேலரி வருது, நானே பார்த்து நான் விட்டுருக்கலாம். பட் அவன் எப்படின்னா காலையில் ஒரு 9 மணிக்கு போனான்னா 8 மணி தான் வருவான் ஒர்க்கில் இருந்து. அந்த ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்லையும் எனக்கு சப்போர்ட்டிவாக நீ வாய்ஸ் ஓவர் கொடுத்து அனுப்ப நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு காலையில் 4 மணி வரைக்கும் உட்காந்து எடிட் பண்ணுவான். என்னோட எல்லா எஃபெக்ட்டும் இவன் எடுத்துப்பான். வண்டி இருக்காது ஒரு சில டைமில், இவங்க அப்பா எடுத்துட்டு வாங்கி அப்பா திட்ட வண்டி எடுத்துகிட்டு வருவான். அவங்க அப்பா வேலைக்கு போகணுன்ட்டு உட்காந்துருப்பாரு, அப்பா எடுத்துட்டு வாங்கி அப்பா வண்டி எடுத்துகிட்டு வந்துருவான். ஸோ நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கும்.
3: ப்ரோ கேட்கும் போதே செம பிரமிப்பாக வந்துருக்கு, இந்த காலத்தில் இப்படி ஒரு ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ ஃப்ரெண்ட் எல்லாருமே பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆனால் இவர் வந்து ஒரு படி இல்லை 2-3 படி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போய் பயங்கரமான சப்போர்ட்லாம் கொடுத்துருக்காரு. அப்பா கிட்ட திட்டு வாங்கிட்டு அப்பா வண்டியெல்லாம் தெரியாமலாம் வந்து எடுத்துட்டு வந்துருக்கிறாருன்னு சொல்லியிருந்தீங்களா, கேட்கவே வேற லெவலில் இருக்கு ப்ரோ. இப்போ நம்மளோட லைஃப்ல எல்லாருக்குமே ஒரு சப்போர்ட்டிவ் பர்சன் கண்டிப்பாக வேணுங்க. நம்மளோட அந்த வீக்னஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, நம்மளோட நெகட்டிவிட்டிஸை நம்ம கிட்ட சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கேர்டேக்கர், நமக்கு ஒரு வெல்விஷர் கண்டிப்பாக வந்து வேணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் நீங்கள் வந்து ட்ரஸ்ட் பண்ணுறீங்க, அவங்கள வந்து நம்புறீங்க அப்படின்னா அவங்க உங்களோட நெகட்டிவிட்டிஸை கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது நீங்கள் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, உங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக எல்லாமே வந்து சக்ஸஸாக வந்து நடக்கும். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் யார் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, நம்ம அப்பாஸ் பிரதர் தான். அவரோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு, செம்ம இன்ஸ்பைரிங்காக வந்துருக்கு, நிறைய புது புது விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ இவரோட ஜேர்னியை நம்ம அப்படியே வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பர் பண்ண இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்குது, பேக் டு பேக்கில் கெட்டு வந்துருங்க. தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் யார் நம்மளோட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம அப்பாஸ் பிரதர் தாங்க. ஸோ இவர் சோஷியல் மீடியா கிரியேட்டராக இருக்கிறாரு, வெள்ளி பிஸ்னஸும் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறாரு. இவரோட ஜேர்னி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக வந்திருக்கு. லாஸ்ட்டாக கூட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறாரு. என்னென்ன அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்பாஸ் பிரதர், இப்போது எல்லாரோட லைஃப்லையும் ஒரு சில விஷயங்கள் வந்து டர்னிங் பாயிண்டா வந்து அமைஞ்சிருக்கும். சோ உங்களோட லைஃப்ல எந்த விஷயம் பயங்கர டர்னிங் பாயிண்டா உங்களுக்கு அமைஞ்சிருந்தது?
2: இவன் கடச்சது சொல்லுவேன்
3: கண்டிப்பா. ஏன்னா நம்ம ஒரு பிளான் பண்ணியிருந்தாலும் அது எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒருத்தன் ஆகணும். நம்ம பிரெயின் மாதிரியா இருக்கணும். அவன் நம்ம தாட்டு தான் அவனோட தாட்டா இருக்கணும். நான் வீடியோ எடுத்து அவனுக்கு எந்த ஸ்கிரிப்டும் சொல்லாம வீடியோ அனுப்பிட்டா கூட அவனுக்கு தெரியும் அப்பாஸ் எந்த மாதிரி யோசிச்சிருப்பான், எந்த மாதிரி வீடியோ ஃப்ரேம் எடுத்திருப்பான், எந்த மாதிரி கண்டென்ட் இருக்கும் அவனுக்கு தெரியும். நான் அவனுக்கு சொல்லணும்னு தேவையில்லை. வீடியோ எடுத்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து அனுப்பிச்சுன்னா எந்த லூப்ல எது வரும், எது என்ன வைக்கலாம்னு அவனுக்கு தெரியும். ஸோ என் மைண்ட் ரீடும் அவன் மைண்ட் ரீடும் ஒரே மாதிரி தான்
2: வீடியோ பார்த்தாலே புரிஞ்சிடும். சரி
3: இந்த மாதிரி தான் எடுத்திருக்கான், இந்த மாதிரி தான் பண்ண போறான், இந்த மைண்ட் செட்டில் தான் எடுத்திருக்கான் அவனையும் புரிஞ்சுப்பான். நான் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்லை. வீடியோ அனுப்பிட்டான் எடிட் பண்ணிடுறா, வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு எடிட் பண்ணிடுறான்டா, அவனே பர்ஃபெக்டாக அனுப்பிடுவான். அப்போ தான் தெரியும் என்னடா நான் என் மைண்ட் செட் எப்படி அவனுக்கு புரியுது. நான் என் மைண்ட் ஃப்ரேம்ல நான் எடுத்திருப்பேன் வீடியோ லூப் இருக்கட்டும், எப்படி காட்டணும் கடையை எப்படி காட்டணும்ட்டு அது கரெக்டாக மேனேஜ் பண்ணிப்பான்.
2: இப்போ எடிட் பண்ணி அனுப்பினாலும் மோஸ்டாக சேஞ்சஸ் வந்ததே இல்லை. எப்பயாவது உதடி சேஞ்சஸ் இந்த மாதிரி இது மாத்தணும், அதை மட்டும் எப்பயாவது உதடியும் சேஞ்சஸ் வரும்.
3: கிளைண்ட்டு கேட்டால் மட்டும்
2: மற்றபடி
3: நம்மளால் நம்மளுக்குள்ளே எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லை. கேட்கவே செம்மையாக இருக்குது பிரதர். இப்போது எல்லாருக்குமே டவுன்ஃபால்லாம் வந்து வரும். டவுன்ஃபால்லாம் வந்தது அப்படின்னா ஒரு சிலர் ஓவர் கம் பண்ணிடுவாங்க, ஒரு சிலர் வந்து அதுலேருந்து மீண்டு வர மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு வர டவுன்ஃபாலை நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க?
2: தூங்கிடுவேன்,
3: எதுவும் யோசிக்க மாட்டேன். நல்லா கடையாக போயிட்டு சாப்பிட்டு தூங்கிடுவேன், அவ்வளோதான்
1: ப்ரோ. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பதிலை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் வேற ஏதாவது சொல்லுவீங்கன்னு சொல்கிறேன் நினச்சா ரொம்ப சிம்பிளாக காமாக வந்து சொல்லிட்டீங்க. ஸோ வீட்டில் எதுவும் கேட்க மாட்டாங்களா, என்ன பண்ணுவாங்க?
3: நல்லா சாப்பிட்டு தூங்கினானா அவ்வளோதான். எங்கள் வீட்டில் யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அவன் தூங்குறானா இதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் ஏதாவது பண்ணியிருப்பான், ரிலாக்ஸேஷனுக்கு தூங்கிட்டு இருக்கான்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஹாலில் தூங்கிட்டு இருக்கான்னா ஹாலில் எழுப்பிட்டு போய் பெட்டில் படுக்க வச்சுட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் தூங்குறான், எதுக்கு தூங்குறான் எந்த கேள்வியும் கிடையாது.
1: சூப்பர் சூப்பர். இந்த மாதிரி பேரண்ட்ஸ்லாம் நிறைய வீட்டில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நிறைய பேர் வருத்தப்படுவாங்க பிரதர். அதே மாதிரி இப்போ காமனாக எல்லாரும் நெகட்டிவிட்டிஸை ஃபேஸ் பண்ணுறாங்கல்ல, ஸோ உங்களுக்கு வர நெகட்டிவிட்டிஸை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க, அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வரீங்க?
3: பெருசாகவே எடுத்துக்கக்கூடாது. நான் டிஷர்ட் போட்டிருக்கேன், உங்களுக்கு பிடிக்கும் இவனுக்கு பிடிக்காது, நாளைக்கு ஷர்ட்டு போட்டு வருவேன் இவனுக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்காது. நம்ம பர்ஸ்பெக்டிவ் என்ன, நம்மளுக்கு பிடிச்சிருக்கு நம்ம ஒர்க், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணுறோம். அவனுக்கு பிடிச்சா என்ன, பிடிக்கலனா என்ன, அவன் சாப்பிட்டா என்ன, சாப்பிடலான்னு நம்மளுக்கு என்ன, நம்ம ஒர்க் பார்த்து நம்ம இருக்கும். நெகட்டிவிட்டி எல்லாமே சொல்லுவான், ஒரு எரிச்சலாக சொல்லுவான், கான்னஸ்க்கு சொல்லுவான், நம்மளோட பெட்டராக பண்ணுறானே ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அது பெருசாகவே எடுத்துக்கூடாது. அப்படியே அவன் சொல்கிறானா சொல்லிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு சிரிச்சிட்டு சொல்லிட்டு எடா திருப்தி அவனுக்கு அப்படின்ட்டு மூவ் ஆன் ஆயிடணும். அதுலேருந்து என்னடா அவனே சொல்கிறான், நம்ம கூட டிஸ்அட்வான்டேஜ் இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தால் நம்ம தான் டவுன்ஃபால். அந்த கிரிட்டீரியா கூட நம்ம தான் போகிறோம். அவன் சொல்லிட்டு அவன் வேலையை அவன் வேலையை பார்த்துட்டு அவன் ஜாலியாக தான் இருக்கான். அவன் சொன்ன ஒரு வார்த்தையினால நம்ம அது ஓவர் திங்க் பண்ணி பண்ணி நம்ம தான் டைம் தான் வேஸ்ட்டு. அடுத்த பண்ண போகிற ஸ்டெப்பே மறந்துடுவோம் என்ன வாழ்க்கையில் பண்ண போகிறோன்ட்டு. அது பெருசாகவே எடுத்துக்கூடாது, அப்படியே ஓவர் கம் ஆகி போயிட்டே இருக்கணும்.
1: சூப்பராக சொல்லியிருந்தீங்க பிரதர். இப்போது நெகட்டிவிட்டிஸ்லாம் வரதான் வந்து செய்யும். நமக்கு பிடிச்ச விஷயம் ஒரு சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், நமக்கு பிடிக்காமல் இருக்கிறது ஒரு சிலருக்கு பிடிச்சிருக்கலாம். ஸோ நெகட்டிவிட்டிஸ்லாம் வரதான் வந்து செய்யும். கமெண்ட் பண்ணுறவங்க பண்ணிகிட்டே தான் வந்துருப்பாங்க. நீங்கள் உங்களோட ஒர்க்கை பார்த்துட்டு போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்து வராது. ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் நம்ம அப்பாஸ் பிரதர்கிட்ட நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பர்பான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது அடுத்து வருவது
1: எட்டு தீக்கும் நம் குரல் எட்டு தீக்கும் நம் குரல்
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் சேலத்தின் முகங்கள்
3: அபாஸ் ப்ரோ, நம்ம தொடர்ந்து உங்களோட லைஃப் ஜேர்னியை பற்றி பேசிகிட்டு வந்துட்ருக்கோம். நீங்களும் உங்களோட லைஃப்பில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் எங்களுக்காக சொல்லிட்டு வந்துட்ருக்கீங்க. நம்ம சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு கிட்டத்தட்ட வந்துட்டோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள்லாம் பேசியிருந்தீங்க, இன்னும் ஒரு சில விஷயங்கள் நம்ம அப்படி வந்து பேசலாம். இப்போது ஒவ்வொரு மனுஷனுக்கும் செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்திருக்கு, அதாவது தன்னிலை உணர்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல. ஸோ இப்போது உங்களை பற்றின செல்ஃப் ரியலைசேஷன்னா நீங்கள் எதை சொல்வீங்க?
4: நல்லா பேசும் ப்ரோ, கிளைண்ட்டுக்கிட்டையும் பேசுகிறது தான் ப்ரோ வேலையை, அவன் கன்வின்ஸ் பண்ண வைக்கணும். அந்த திறமை இருந்தால் எந்த தொழிலும் வேலை வந்துடலாம். எந்த தொழில் எடுத்தாலும் ஒரு கிளைண்ட்டு, ஏஜென்ட், கஸ்டமரு, பையரு, கிவரு, செல்லரு, அந்த மாதிரி தான் இருக்கும். பேச கற்றுக்கிட்டாலே போதும் மியூச்சுவலாக. அவனை கன்வீனன்ஸ் பண்ண வைக்கணும். ஒரு பொருளை விற்கணும்னா அவனை கன்வீன்ஸ் பண்ணணும், இல்லைன்ட்டு வருவான், அந்த இல்லைன்ட்டு மைண்ட் செட்டில் வருவான். அவன் எப்படி கன்வீனன்ஸ் பண்ணி நம்ம வாங்க வைக்கிறோம், அவ்வளோதான். பேச கற்றுக்கிட்டாலே போதும் ப்ரோ. கம்யூனிகேஷன் தான் மெயின். கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சு அந்த ஸ்கில் இருந்தாலே போதும். கம்யூனிகேஷன் பண்ணுற ஸ்கில் இருந்தாலே எதுலாம் முன்னே போயிடலாம்.
3: கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ நம்ம பிரதர் சொன்ன மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில்லாக வந்து இருக்கு, அதை நீங்கள் கண்டிப்பாக வளர்த்துக்கோங்க பிரதர். அதே மாதிரி இப்போது இந்த காலகட்டத்தில் அப்டேட்டடாக இருக்கிறது அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குது?
4: ரொம்ப முக்கியம் ப்ரோ. என்ன ப்ரெசென்ட்ல இருக்கோ அது ப்ரெசென்ட்ல நம்ம போயிட்டே இருக்கணும். ஃபியூச்சர் பற்றியும் யோசிச்சுட்டு ப்ரெசென்ட்ல நம்ம போயிட்டே இருக்கணும். நாளைக்கு போட்டுக்கலாம், இன்றைக்கி எடுத்த வீடியோ ரெண்டு நாள் கழிச்சு போட்டுடலான்ட்டு நம்ம மைண்ட் செட்டில் இருந்தோம். நான் ரெண்டு நாளைக்கு அப்புறம் வேலை எடுத்து போட்டிருப்போம் அந்த கடையை. எடுத்தோமா எடிட் பண்ணோமா நம்ம ஃபஸ்ட்டாக காட்டுறதா இருக்கணும். ஒரு ரெண்டு மூணு நாள் டைம் விட்டோன்னா வேற ஒருத்தன் போட்டுருவான் அந்த கடையை. அப்புறம் நம்ம போட்டும் ப்ரோஜனம் இல்லாமல் போயிடும்.
3: கண்டிப்பாக கண்டிப்பாக. சூப்பரான ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தீங்க. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க இல்லைன்னா பண்ணிவிட்டு அவுட் புட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா அதை டிலே பண்ணாமல் கன்வே பண்ணுங்கள். இப்போ ஒரு சிலர் லைஃப்பில் தோற்று போகிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அவங்க டைமிங்கை ப்ராப்பராக கீப்பப் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் டிலே பண்ணி எந்த ஒர்க்காக இருந்தாலும் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதாவது நாள் கடத்திட்டே இருப்பாங்க. இன்றைக்கி பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாள் கடத்திட்டே இருப்பாங்க. ஸோ அந்த தப்பை நீங்கள் என்றைக்குமே வந்து பண்ணிடாதீங்க. அபாஸ் ப்ரோ, இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள்லாம் பேசியிருந்தீங்க,
4: பண்ணணும். இது பண்ணலான் இருக்கோன்ட்டு ஒரு நம்ம சைட்லேருந்து 100% ஒரு எஃபெக்ட் நம்பிக்கை இருக்கணும் ஃபஸ்ட்டு. இது நம்மளால் பண்ண முடியும், பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட் வந்துருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இப்போ ரீசெண்டாக தமிழ்ன்ட்டு ஒருத்தர் சிங்கர் முடிவுன்னு முடிவிடு மற்றதெல்லாம் மூளை பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு முடிவுன்ட்டு முடிவு எடுத்துட்டாலே போதும், அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ஸ்டெப்ஸு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும்.
3: ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து சொல்லியிருந்தீங்க, கேக் அவ்வளோ மோட்டிவேஷ்னலாக வந்து இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நேரம் சோனா எஃப்எம்ல சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் கேட்ட கேள்விக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக உங்களோட ஜேர்னியை வந்து அழகாக வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. கேக் அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது பிரதர். அபாஸ் பிரதர், ரொம்பவே நன்றி உங்களோட வேலபிளான டைமை எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுக்கு பிரதர்.
4: நான் தான் சொல்லணும் நன்றி.
3: ஓகே ஓகே பிரதர், ரொம்ப நன்றி பிரதர் உங்களோட வேலபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. ஸோ இன்றைக்கி சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் நம்ம அப்பாஸ் பிரதர் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ரொம்பவே சூப்பராக அழகாக ஷேர் பண்ணியிருந்தார். அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக வந்துருந்தது. பிஸ்னஸும் பார்த்துட்ருக்காரு, அது மட்டும் இல்லாமல் பேஷனுக்காக சோஷியல் மீடியா கண்டென்ட் கிரியேட்டராகவும் ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ இவரோட ஜேர்னியில் நம்ம நிறைய விஷயங்கள்லாம் அப்படியே வந்து பேசணும், நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ என்ன அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால் நான் உங்ககிட்ட டாட்டா பேச சொல்லிட்டு கிளம்புறேன். ஸோ இது வாலிப பேச நிகழ்ச்சியில் நம்ம திரும்பவும் மீட் பண்ணலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களையும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அப்போ நம்ம திரும்ப சந்திக்கலாம். பாய் பாய்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேச வந்துட்டேங்க. நான் உங்க சத்யா. மணியும் ஒன்னாச்சு, எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆச்சு. சத்யா நான் வந்தாச்சு உங்க கூட பேசுறதுக்காக. சரி சத்யா, இன்னைக்கு நம்ம எந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படிங்கிறதாங்க இன்னைக்கு நான் வந்து என்ன தலைப்புங்கிறத சொல்ல போறேன். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா உடல்நலம், மனநலம். உடல்

அவங்களுக்கு தூக்கம் கலைஞ்சிருந்தா எடுத்துருவாங்க, எந்திரிச்சிருவாங்க. அதே மாதிரி நைட்டில் கொஞ்சம் நேரமாகவே தூங்கிடுவாங்க. காலையில் எழுந்த உடனே அவங்க ஃப்ரெஷ் ஆகிட்டு அவங்க வந்து குளிச்சிருவாங்க. குளிச்சதுக்கப்புறமா அவங்க முத வேலையாக பண்ணுறதே வந்துட்டு அவங்க வேலைக்கு போகிறது. அந்த விவசாய நிலங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெலாம் போயிட்டு அவங்க வந்துட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க இதை பற்றி வந்துட்டு யோசிக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய உலகம் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப மாறிடுச்சு. முழுக்க முழுக்க இணையதளத்திலே தான் வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய உலகம் இருக்குது. எப்போ பார்த்தாலும் வந்துட்டு ஃபோன் பார்த்துட்டே இருக்கிறது, ஃபோன்லேயே எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது. இத்தனைக்கு வந்துட்டு இப்போ வந்து ஏஐ வந்துச்சு இல்லையா, ஏஐ வந்ததுனால நிறைய விஷயங்களை வந்துட்டு நம்ம ஃபோன்லேயே பார்க்குறமே தவிர நாம அதிகமாக நம்ம இது யோசிக்கிறதில்ல. இந்த வகையில் நம்ம உடல் நலத்தையும் நம்ம வந்து பாதுகாக்க விட்டுறோம். நம்ம எது வேணாலும் எடுத்து சாப்பிட்றது, பீட்சா பர்கர் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சாப்பிட்றது. ஆனால் அதனால் நம்மளோட உடல்நலம் எந்த மாதிரி பாதிக்கப்படுது அப்படின்னு நம்ம யோசிக்கிறதே கிடையாது, அதனால் நம்ம சாப்பிட்றோம். ஸோ இதனால் நம்மளுடைய உடல்நல பிரச்சனைகள் வருதா, உணவு பழக்கங்களால் நம்மளுக்கான உடல்நல பிரச்சனைகள் வருதா, நம்மளை பாதிக்கிறது அதுதானா அப்படியா, அப்படி இல்லைன்னா வாழ்க்கை முறைகளா அப்படிங்கிறத பார்த்தினா இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. எஸ் நம்மளுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையுடைய உடல்நலத்தை பாதிப்பது உணவு பழக்கமாக வாழ்க்கை முறையா, இன்றைய தலைமுறையின் உடல்நலத்தை பாதிப்பது உணவு பழக்கமாக வாழ்க்கை முறையா அப்படிங்கிறது இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஏறானது அண்ட் இன்ஜியோடைய அளவில் அழகிய பாட்டு வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: SS Academy பெருமையுடன் வழங்கும்
1: கலரிங் ட்ரிபியூட் டு டீச்சர்ஸ் கிராண்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட்.
0: இந்த மாபெரும் ஓவிய உலக சாதனை நிகழ்வில் 4 வயது முதல் அனைவரும் பங்கேற்கலாம்.
1: பங்கு பெறும் அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்படும்.
0: முன்பதிவு கட்டணம் 299 மட்டுமே.
1: நடைபெறும் நாள் செப்டம்பர் 6 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் ஸ்ரீ சவுடேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சேலம்.
1: தொடர்புக்கு 9585500999.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரும்பூர். ஃபார் கான்டாக்ட் 9363262809.
0: ஏங்க, கிருஷ்ண ஜெயந்திக்கும் விநாயகர் சதுர்த்திக்கும் ஊதுபத்தி வாங்கணும்னு சொன்னனே, வாங்கிட்டீங்களா?
2: அதுக்குதான் இந்த செப்டம்பர் 4ஆம் தேதி சோனா காலேஜ் கிரவுண்ட்ல இஸ்கான் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷனுக்கு போறோமே.
0: அங்க என்ன ஸ்பெஷல்?
2: அங்க ஸ்ரீ பிராண்ட் அகர்பத்தி ஸ்டால் இருக்கும், கோயில் பூக்களை வச்சு தயாரிக்க கூடிய ஊதுபத்திகளும் கிடைக்கும்.
0: அப்படியா, சூப்பர்ங்க. ஆஃபர் ஏதாவது இருக்கா?
2: இருக்கே, ஸ்டால்ல நிறைய அட்ராக்டிவ் ஆஃபர்ஸ் இருக்கு. அதோட இந்த விளம்பரத்தை சோனா எஃப்எம்ல கேட்டோம்னு சொன்னா கூடுதலா 5% டிஸ்கவுண்டும் கிடைக்கும்.
0: அப்போ செப்டம்பர் 4ஆம் தேதி சோனா காலேஜ் கிரவுண்ட்ல ஸ்ரீ பிராண்ட் அகர்பத்தி ஸ்டாலுக்கு நேரா போலாம். வாங்க,
2: நாங்களும் போறோம், நீங்களும் வாங்க.

0: வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: ரமேஷ், நான் ரொம்ப நாள் தூங்காம ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன்டா.
3: நானே மொபைல்ல பேலன்ஸ் இல்லைன்னு வருத்தப்பட்டு இருக்கேன். அப்படி என்ன நீ கண்டுபிடிச்ச?
2: இதைத்தான் நான் கண்டுபிடிச்சேன். மொபைலுக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? மொபைல்ல பேலன்ஸ் இல்லைன்னா கால் பண்ண முடியாது, மனுஷனுக்கு கால் இல்லைன்னா பேலன்ஸ் பண்ண முடியாது.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய நினைவுகளில் வாழ்ந்த மனிதர்களை பற்றி பேசக்கூடிய புகழ்பெற்ற ஸ்ரீரங்கத்து தேவதைகள் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். இந்த நூலில் வரக்கூடிய தேவதைகள் யாரும் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர்கள் இல்லைங்க. சுஜாதா அவருடைய சிறு வயதில் ஸ்ரீரங்கம் வீதிகளில் நேரில் பார்த்த வித்தியாசமான மனிதர்களை தான் அப்படி குறிப்பிடுறாரு. அதாவது அவருடைய நேட்டிவ் ஸ்ரீரங்கத்தில் அவர் வாழும்போது தினமும் பார்த்த மனிதர்கள் பற்றின நினைவுகளை இந்த புத்தகத்தில் குறிப்பிடுறாருங்க. உதாரணமாக கடவுளுக்கு கடிதம் அப்படின்ற கதையில் வரக்கூடிய கோவிந்துவை சொல்லலாம். மனநலம் பாதிக்கப்பட்ட அவர் தினமும் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து போஸ்ட் கார்டு வாங்கிட்டு வந்துட்டு ரங்கு கடையில் உட்கார்ந்து அவரோட கால் மேலே வச்சுட்டு ஆங்கிலத்தில் கடவுளுக்கு வந்து கடிதம் எழுதுவார். டியர் காட் அப்படின்னு ஆரம்பித்து அவர் கேட்கணும்னு நினைக்கிற கேள்விகள் எல்லாத்தையும் எழுதுவார். அடுத்ததான் இந்த புத்தகத்தில் வர ஒரு கதை, குண்டு ரமணி அப்படின்ற ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பின்னோட கதை. திடீர்னு எதிரில் வரவங்களை பிடிச்சி விளையாடுறதும் அவங்க மேலே ஏதாவது ஒரு பொருட்களை வச்சு அடிக்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றியும் நிறைய விஷயங்களை வந்து எழுதியிருப்பார். அடுத்ததான் விஜிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜயராகவன், அவரை பற்றியும் நிறைய நினைவு குறிப்புகளை இந்த ஒரு புத்தகத்தில் எழுதியிருப்பாருங்க சுஜாதா அவர்கள். அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தோட பழைய வீதிகள், அங்கே வாழ்ந்த குடும்பங்களோட வாழ்க்கை முறை, அந்த மனிதர்களோட சிரிப்பும் சோகமும் கலந்த வாழ்வியல் தருணங்கள் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் சுஜாதா அவர்கள் இயல்பான பாணியில் இதில் வந்து பதிவு பண்ணியிருப்பாருங்க. அதே மாதிரி காவிரி கரையில் மாலை நேரத்து நடை, அதே மாதிரி ஸ்ரீரங்கத்து கோவில் யானை ஆண்டாள் மீது ஊர் மக்கள் காட்டக்கூடிய அந்த பக்தி, காவிரி ஆற்றில் வெள்ளம் வரும்போது ஊரே திரண்டு வந்து பார்க்கிறது, ஸ்ரீரங்கத்தோட பழைய வீடுகளோட கதவுகள், அந்த தெருக்களோட வாசம் அப்படின்னு காலத்தோட முழுமையான பிம்பத்தை நினைவு குறிப்புகளாக கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாருங்க சுஜாதா அவர்கள். கட்டாயமாக ஸ்ரீரங்கம் அந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் அந்த ஊரில் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய ஸ்ரீரங்கத்து தேவதைகள்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
3: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க?
2: மாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
3: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால்ல எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
2: என்னடி அம்மா இது அதிசயம், அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
4: திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன், நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கான தலைப்பை நம்ம என்ன பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறையுடைய உடல் நலத்தை பாதிப்பது உணவு பழக்கமாக வாழ்க்கை முறையா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்பில் வந்தாச்சு, அவர் கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
5: எடுத்துக்கிறாங்க செல்போன் மோகத்திலே பாத்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் பாதிக்கப்படுது. உணவு பழக்கம் தான்
1: சொல்லுவேன்.
5: இதை கொஞ்சம் கரெக்டா ப்ராப்பரா பண்ணாங்களா அவங்க கொஞ்சம் நல்லா இருப்பாங்க, நல்லா உடல் ஹெல்த்தியா இருப்பாங்க. அந்த இது மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணும்.
1: சூப்பர், நான் ரொம்ப சூப்பராகவே உங்களுக்கு கருத்துக்கள் பண்ணிக்கணும். ரொம்ப
5: நன்றிண்ணா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ சத்யா, தேங்க்யூ வாய்ப்பு கொடுத்து ரொம்ப ரொம்ப நன்றி.
1: நன்றிண்ணா. ராஜேஷ் கண்ணா அண்ணா ரொம்ப கரெக்டாகவே வந்துட்டு அவருடைய கருத்தில் பகிர்ந்துக்கிட்டாரு. அதாவது கண்டிப்பாக உணவு பழக்கங்கள் தான் வந்துட்டு காரணம், அதாவது அவங்களோட உடல்நலம் பாதிக்கப்படுறதுக்கான முக்கியமான காரணம் வாழ்க்கை முறையை விட உணவு பழக்கம் தான் அதிகம் அப்படி மாதிரி தான் வந்துட்டு அவருடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. கண்டிப்பாக இது உண்மைதாங்க. ஏன்னா வந்துட்டு ஃபஸ்ட்லாம் வந்துட்டு ராகு, அந்த ராகி, அப்புறம் வந்துட்டு களி, இதெல்லாம் வந்துட்டு நிறையா இருக்கும், அதெல்லாம் வந்துட்டு சாப்பிடுவாங்க. ஆனால் இப்போலாம் பீட்சா, பர்கர், சாண்ட்விச், சம்சா இப்படி வந்துட்டு இங்கே வந்து நம்ம நொறுக்கு தீனி நோக்கி போயிட்டுருக்கோம். அதாவது ஜங்க் ஃபுட்னு சொல்லுவாங்களே, அதை நோக்கியே நம்ம வந்து போயிட்டுருக்கிறதுனால நம்ம வந்துட்டு உடல் நலத்தை சரியாக பார்த்துக்கிறதுல உணவு பழக்கங்கள் சரியாக இருக்குதில்ல. கீரைகள், அதுக்கப்புறமா அந்த களி, இது மாதிரியான விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சோம். இதனாலேயே தான் வந்துட்டு உடல்நலம் பாதிக்கப்படுது அப்படி மாதிரி தான் வந்துட்டு அவருடைய கருத்தில் பகிர்ந்துக்கிட்டாரு. இதே மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இப்போது அடுத்ததான் உங்களுக்காக தில்தலி போடைய வாண்டட் வைட் சாங் தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஹே ரவி, நேற்று சாயங்காலம் எங்கள் அப்பா ஃபோனில் ஒரு கேம் விளையாண்டேன், செம்மையாக இருந்துச்சு தெரியுமா?
1: என்ன கேமு? சப்வே கேமா? அதெல்லாம் போன வாரமே விளையாடிட்டேன், செம்மையாக இருந்தது.
2: ஸ்டூடெண்ட்ஸ்
3: குட் மார்னிங்.
2: நம்ம ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக சைல்ட் கேர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க சொல்றத எல்லாரும் கவனமா கேட்கணும், சரியா?
3: Yes, miss.
4: ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம போன்ல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நமக்கு விவரம் தெரியாம தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிப்போம். அது மட்டும் இல்லாம போன் அதிகமா யூஸ் பண்றதுனால நமக்கு படிப்புல கவனம் சிதறுது, தூக்கம், உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே கெட்டு போகுது. அதனால போன் அதிகமா யூஸ் பண்ணாதீங்க, புரிஞ்சதா?
3: Yes, miss.
5: குழந்தைகளின் கல்வி வாழ்க்கையில் மிக முக்கியம். குழந்தைகளிடம் மொபைல் போன் கொடுப்பதை தவிர்த்து அவர்களின் கல்வியில் கவனம் செலுத்தவும் உடல்நலத்தை காக்கவும் செய்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 சமுதாய வானொலி.

0: நிறைந்த பழங்களையே அதிகம் உண்போம். பருவநிலைக்கேற்ற சத்துக்களோடு வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கான தலைப்பை நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறைக்கு உணவு பழக்கமாக இல்லை வாழ்க்கை முறையாக எது வந்துட்டு உடல் நலத்தை பாதிக்குது அப்படிங்கிறதான் வந்துட்டு இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்பில் வந்துட்டு அவர் கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம் அண்ணா, சொல்லுங்க. நான் உங்களுடைய கருத்துக்கள் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
4: அதாவது தலைமுறைகள் வந்துங்க பழக்க வழக்கத்தினாலதே உணவு முறையே மாறுதுன்னு நான் சொல்றேன். உணவு முறை மாறுறதுனாலதே வந்து ஒவ்வொருத்தருக்கும் பல திட்டங்கள் ஏற்படுது. எப்படிங்க அப்படின்னா, காலையில எந்திரிச்சு இப்ப இங்க எந்திரிச்சு இப்படி எடுத்ததே முதல்ல இந்த உள்ளங்கைக்குள்ள போனக்கே பாக்குறாங்க. அந்த உள்ளங்கைக்குள்ளேயே இன்னைக்கு உலக அடங்கி இருக்கு. முந்தையெல்லாம் வந்துங்க டிவிக்கு வீட்டுக்குள்ள இருந்து அப்படின்னா வேலைக்கு போயிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்து டிவி பாக்குவாங்க, அப்புறம் போயிடுவாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லைங்க, உள்ளங்கையிலயும் எல்லாத்த கையிலயும் இருக்குதுங்க போனு. எந்த நேரம் நாம என்ன சாப்பாடு சாப்பிடுறோம், இதுல நல்ல சாப்பாடா ஆரோக்கியமானதா சத்தானதா அப்படிங்கறதெல்லாம் கவனிக்கிறீங்க. ஒரு 6 மாசம் 1 வருஷம் குழந்தைக்கு கையில இப்ப போன குடுத்தாத்தான் அதையே சாப்பிடுது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு இருக்குதுங்க. அதனால பழக்க வழக்கத்தினாலதான் வந்து நோய்கள் பரவுதே தவிர உணவு முறையும் மாறுது, நோய்களும் வருதுங்க.
3: சூப்பர், நான் ரொம்ப சூப்பரா எங்களோட கருத்துல பண்ணிக்கிட்டேன்.
4: நன்றிங்க
3: கஸ்தூரி அண்ணா, ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. அதாவது கண்டிப்பாக வந்துட்டு பழக்க வழக்கங்கள் மாறுது, அதனால தான் வந்துட்டு இது நடக்குது அப்படி மாதிரி தான் அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. இதே மாதிரி இன்னொரு நேயருமே வந்துட்டு நம்ம கூட இணைப்பில் வந்திருக்காங்க, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம் சத்யா, மிக்க மகிழ்ச்சிப்பான வேலூர் மாவட்டம் கற்படையில் இருந்து சந்திரசேகர் பேசுகிற நிலைமை இருக்கிறீங்களா?
3: சூப்பராக இருக்கணும், நீங்க நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கிறேன்ப்பா.
3: சொன்னீங்களே, உங்களோட கருத்துக்கள் என்னண்ணா?
5: என்ன பொறுத்த வரைக்கும் உணவு பழக்கம் அப்படிங்கிறது தான்ப்பா ஒரு பெரிய பாதிப்பு அப்படிங்கறத இன்றைய தலைமுறையினருக்கு கொடுக்குது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். எந்த உணவை எப்படி தேர்ந்தெடுத்து சாப்பிடணும் அப்படின்னு தெரியல. இளைய தலைமுறையினர் ஜங்க் ஃபுட் அதிகமா சாப்பிடுறாங்க, பொட்ட உணவுகள் சாப்பிடுறாங்க. அயல் நாட்டு உணவுகளாக இருக்கக்கூடிய இந்த மக்ரோனி, அப்புறமா ஃப்ரைட் ரைஸ், அப்புறமா நூடுல்ஸ், இது மாதிரி தவறான உணவுகளை எப்பப்பாரு தொடர்ந்து சாப்பிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு உடல்ல பல்வேறு பாதிப்புகள் அப்படிங்கறதும் வருது. அதே மாதிரி கண்ட நேரத்துக்கு உணவு அப்படிங்கறத சாப்பிடுறாங்கப்பா. சிறுதானிய உணவுகள் அப்படிங்கறது அவங்களுக்கு பிடிக்கல, அது உணவுல சேர்க்கறது கிடையாது. அரிசி அரிசி சார்ந்த உணவுகள், மிட் நைட்ல போய் நான் பிரியாணி சாப்பிடறேன் அப்படிங்கிறாங்க. காலங்காத்தால சாப்பாட வேண்டிய சாப்பாடை மத்தியானம் சாப்பிடுறாங்க, மத்தியானம் சாப்பிடறத நைட்டு சாப்பிடுறாங்க. சோ இது மாதிரி சீரற்ற உணவு பழக்க வழக்கங்கள் அப்படிங்கறதும் ஒரு பெரிய பாதிப்பு இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேலாக காய்கறிகள் அதிகமாக சாப்பிடணும், பச்சை காய்கறிகள், பழங்கள், கீரை வகைகள். ஆனா அவங்க உணவுல அது இல்லவே இல்லை பாத்தீங்கன்னா, எல்லாமே ஜங்க் ஃபுட்டா தான் இருக்கு. எனவே தவறான உணவு பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது தான் இன்றைய தலைமுறையினர ஒரு மிகப்பெரிய பாதிப்புக்கு தள்ளி இருக்கு. அதனால உணவை எதை சாப்பிடுறோம், எதை சிறப்பாக தேர்ந்தெடுத்து சாப்பிடுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எனவே அவதானித்து நம்ம சாப்பிடணும்ப்பா, அதுதான் என்னுடைய ஒரு முக்கிய கருத்து.
3: சூப்பர், ரொம்ப சூப்பராகவே உங்களோட கருத்துக்களை பாருங்கிட்டீங்கன்னா ரொம்ப நன்றி. நான்
5: மகிழ்ச்சி, நன்றி சத்யா.
3: சந்திரசேகர் அண்ணாவுமே வந்துட்டு உணவு பழக்கம் வந்துட்டு சரியா இருக்கணும், உணவு பழக்கம் சரியா இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல உடல் நலம் இருக்கும் அப்படி மாதிரி தான் அவரோட கருத்துல பகிர்ந்துகிட்டாரு. இதே மாதிரி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, ப்ளீஸ் உடைய நானே நானே சாங் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் டாக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஏ ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஏய், எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கான தலைப்பாக என்ன இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறையினர் உடல்நலத்தை பாதிப்பது உணவு பழக்கமா இல்லை வாழ்க்கை முறைகளா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் வந்துட்டு ரெடியாக வெயிட்டிங்கில் இருக்காங்க, கூட பேசலாமா? ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம். சோனா பண்பலை இணைப்பர் சத்யா அவர்களுக்கு, அவர்களுக்கும் நேயர்களுக்கும் நண்பர்கள் வணக்கத்துல திருப்பூர் மாவட்டம் மூவர் ஆதவங்க.
1: வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம்
2: வணக்கம். தலைமுறைக்கு உடலும் பாதிக்கப்பட காரணம் உடல் உழைப்பு குறைவுடன் கூடிய உணவு முறைன்னு தான் சொல்லுவானுங்க. எப்படி கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல 90 வயசுக்கு அது வரைக்கும் இருந்தாங்க அப்படின்னா, நல்ல உழைப்பு உடல் வேலை கொடுத்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சத்தான உணவு எடுத்து சாப்பிட்டு அவ்வளவு நாள் அவங்க இருக்க முடிஞ்சது. ஆனா இன்றைய தலைமுறைக்கு இந்த இரண்டுமே இல்லையே. உடல் உழைப்பு குறைவான வேலைகளுக்கு தான் போதும், கம்ப்யூட்டர் முன்னாடி வேலை செய்யறது அப்படி இப்படி ஒயிட் கலர் விஷயமாங்கல்ல, இந்த மாதிரி பணிகளை நிறைய இது பண்றாங்க. அதுக்கேற்ற சத்தம், அந்த காலத்துல கிட்ட தானிய வகைகள்ல களி கம்மஞ்சோறு ராகி தேழ்வர் இது தினை இந்த மாதிரி இதுகள்லாம் இப்ப இல்ல. உடல் உழைப்பு குறைஞ்சிருச்சு, உணவு முறையும் இப்போ உரம் கலந்ததா இருக்குது. அப்போ தலைவருக்கு உடல் பாதிக்கக்கூடிய காரணம் என்னன்னு சொல்றது, உடல் உழைப்பு குறைவுடன் கூடிய உணவு முறை. இந்த காவலர் தேர்வு ராணுவ தேர்வு எல்லாம் வைக்கிறாங்கல்ல
1: என்னங்க,
2: அது இதெல்லாம் கடினமான பயிற்சியில இருக்கு. சில பேர் நீங்க நான் சொல்லல, பத்திரிகை செயல்பாடு வச்சு சொல்றேன், அந்த இதுக்குள்ள சில பயிற்சிகளை கூட முடிக்க முடியாம திணறி அவன் அது சேர முடியாம போற காரணம் என்ன காரணம், அதேதான் உடல் அந்த முதல்ல அந்த உடல் குறைஞ்சு சரியான உணவு முறை இல்லாததான். அது யாருமே மருத்துவருக்கு இல்லைங்கயா, ஒயிட் கலர் அதாவது எழுத்து கம்ப்யூட்டர் பேருந்து எழுத கம்ப்யூட்டர் ஃபீட் பண்ண அந்த இதுகளே இது பண்றாங்க. அதுக்கேற்ற உணவுக்கு இல்ல, இது விவசாயிகள் கையில் தான் இருக்குது. அவங்க சத்தான இயற்கையான உணவு வகையில பழையபடி விளைவிக்க ஆரம்பிச்சாச்சா உடல் உழைப்பு அதிகமா இருக்கிறது, நல்ல உணவு கிடைக்கும். அதனால உடல் உழைப்பு குறைவுடன் கூடிய உணவு முறை தான் காரணம். ரெண்டையுமேதான் நாம சொல்ல முடியுங்க, அது மாறணும். உரம் போட்டு இருக்கிற உணவு விளைவிக்கிறாங்க, அந்த நிலம் மாறி இயற்கையான உணவு அப்ப தானிய வகைகள் மலர்ச்சி முன்னோர்கள் அந்த மாதிரி வரணும். அதனால உடல் உழைப்பும் அதிகமாகி உணவு சாப்பிடுறது அதிகமாக நான் நினைக்கிறேங்க. அதனால் உடல் வைக்கு உருவக்கூடிய உணவு முறைதான் இந்த இளைஞருக்கு உடலம் பாதிக்கப்பட காரணம். சத்தியா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உன்னால சொல்லிட்டுங்க.
1: சூப்பர், ரொம்ப சூப்பரா, ரொம்ப சூப்பரா உங்களை கருத்து பண்ணிட்டீங்க, ரொம்ப நன்றி.
2: நன்றி நன்றி
1: நன்றி. பாத்துருங்க திருப்பூர் கஸ்தூரி அண்ணா ரொம்ப சூப்பராகவே, திருப்பூர் ஆதவன் அண்ணா ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. அதாவது கண்டிப்பாக வந்துட்டு உடல் நலத்தை வந்துட்டு நம்ம பேணி காக்கணும், நம்மளோட உடல் நலம் பாதிக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக உணவு பழக்கம் தான் வந்துட்டு சரியாக இருக்கணும் அப்படி மாதிரி தான் அவருடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. ஸோ இதே மாதிரி உங்களோட கருத்துக்களும் பகிர்ந்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: என்றும் நலமுடன்
2: என்றும் நலமுடன்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே இன்றைக்கான தலைப்பில், அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறையினுடைய உடல் நலத்தை பாதிக்கிறது உணவு பழக்கமாக இல்லை வாழ்க்கை முறையா அப்படிங்கிற இந்த தலைப்பில் நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்பில் வந்தாச்சு. அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம்,
3: வணக்கம் பாட்டி, சொல்லுங்க பாட்டி, உங்களோட கருத்துக்கள்.
4: உணவு பழக்க வழக்கமும் காரணம், வாழ்க்கை முறையும் காரணம். நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதுக்கு தகுந்த வாழ்க்கை தான் இருக்கும். ரெண்டும் ஒண்ணு கொண்டு ஒற்றுமையான ஒரு பழக்க வழக்கங்கள் தான். ஆனா நம்ம இப்ப ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்டு போறோம். நீங்க அந்த காலத்துல எல்லாம் பாருங்க, எல்லாம் கைக்குத்தல் அரிசி, கம்பு, சோளம் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டு இருந்தாங்க. உடல் ஆரோக்கியமா இருந்தது. எந்த வேலை செஞ்சாலும் சுறுசுறுப்பா செஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப உள்ள ஃபாஸ்ட் ஃபுட்டுகளை திங்கறதுனால அந்த ஆரோக்கியமே கெட்டு போயிடுச்சு. வாழ்க்கை முறையும் மாறி போச்சு. எல்லாம் வந்து ஈஸியா சாப்பிடுறதுக்கு என்ன வழி, அதை தான் பாக்குறாங்களே ஒழிய, இதனால என்ன ஆகுதுன்னா நோய் நொடிகள் உருவாகுது. பிபி, சுகரு அந்த மாதிரியும் வந்துருது. உடம்புல ஆரோக்கியம் இல்லாத வாழ்க்கையும் வந்துருது. அதனால இது வந்து வாழ்க்கை முறையும் ஒரு காரணம், சாப்பாடும் ஒரு காரணம்னு நான் சொல்லிக்கிறேன் சாமி.
3: சூப்பர் பாட்டி, ரொம்ப சூப்பராகவே உங்களோட கருத்துக்கு பகிர்ந்து விட்டு போயிரு. ரொம்ப நன்றி பாட்டி.
4: நன்றி சாமி, நன்றி சாமி.
3: ருக்மணி பாட்டி ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு அவங்களோட கருத்துக்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது கண்டிப்பாக உணவு பழக்கங்கள் தான் வந்துட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் உடல் நலத்தை பாதிக்கிறது அப்படிங்கிறது தான் அவரோட கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. கண்டிப்பாங்க, உடல் நலமும் கண்டிப்பாக உடல் நலத்தில் பாதிக்கிறதுக்கு உணவு பழக்கமும் காரணம். அதே நேரத்தில் அவங்களுடைய வாழ்க்கை முறைகளுமே வந்துட்டு கண்டிப்பாக காரணமாக தான் இருக்குது. நேரமாக எழுந்திருக்கணும், காலையில் எழுந்த உடனே வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு எக்ஸசைஸ் பண்ணணும், அதுக்கப்புறமா கரெக்டாக டைமுக்கு வந்துட்டு சாப்பிடணும், ஆரோக்கியமான உணவுகளாக சாப்பிடணும். அதே மாதிரி நம்மளுடைய உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்களை நம்ம அவாய்ட் பண்ணணும். இதையெல்லாம் பண்ணாவே போதும், நம்மளுடைய உடம்பு கண்டிப்பாக வந்துட்டு ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய தலைமுறை இது மேக்ஸிமம் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணுறதில்ல, அவங்க வந்துட்டு இதை வந்துட்டு அதிகமாக அவங்க வந்துட்டு பெருசாக எடுத்துக்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு நம்ம நேயர்களுமே சொன்னாங்க. கண்டிப்பாக அது உண்மைதாங்க. ஏன்னா இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்கள்லையாவது நீங்கள் வந்துட்டு உணவு பழக்கங்கள்லையாக இருக்கட்டும், இல்லை வாழ்க்கை முறையிலையாக இருக்கட்டும், ரெண்டுலையுமே வந்துட்டு கவனம் செலுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இதுக்கு மேலே தாத்தா பாட்டிலாம் வந்துட்டு 100 வருஷம் வாழ்ந்தாங்க, ஆனால் நம்மளால் அப்படி இருக்க முடியறது கிடையாது. நம்ம இப்போவே வந்துட்டு உடம்பு வலி, கை கால் வலியெலாம் வர ஆரம்பிச்சிருது. அது காரணம் உடல் நலத்தில் வந்துட்டு சரியான கவனம் இல்லாதது மட்டும்தான். ஸோ அதனால் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக நீங்கள் உடல் நலத்து மேலே கவனத்தை வையுங்க. இப்போது நான் இங்கேருந்து கிளம்புறேன். நாளைக்கு இன்னொரு புது தலைப்பில் வந்து மீட் பண்ண வராங்க. அது வரைக்கும் உங்கள் கிட்ட இருந்து விடுபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டா பாப்பா நேர்களே, நாளைக்கு நம்ம வச்சுட்டு நிகழ்ச்சியில் மீட் பண்ணலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. தினமும் ஆரோக்கியத்தை பற்றி பல விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கிறோம். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். எல்லாத்திற்கும் அடிப்படை ஆரோக்கியம் தான். அப்படி ஆரோக்கியத்திற்கான ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. இன்றைக்கி முதல் விஷயமாக என்ன நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, சிறுநீரகக்கல் இந்த ஒரு பிரச்சனைக்கு எந்த மாதிரியான அறிகுறிகள் வந்து வரும். நம்ம வந்து அறிகுறிகள் வந்து கண்டுபிடிச்சிட்டாலே உடனடியாக போயிட்டு நம்ம செக் பண்ணி அதை சரி பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குங்க. இப்போ சிறுநீரக கற்கள் அப்படின்னா நம்மளுடைய சிறுநீரகத்துலேயோ இல்லை அந்த சிறுநீரக பாதையில் உண்டாகிற சின்ன ஒரு அடைப்பு, அதாவது ஒரு படிகங்கள் மாதிரி வந்து இருக்கக்கூடிய ஒரு திடப்பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது சிறுநீரக செயல்பாட்டை வந்து பாதிக்கும். ஆனால் இதை வந்து ஒரு சில அறிகுறிகள் மூலமா நம்ம கண்டுபிடிச்சி முன்னாடியே சரி பண்ணலாம். என்ன அப்படின்னா, சிறுநீரக பிரச்சனை இருக்கவங்களுக்கு முதுகு வலி, அதுக்கப்புறம் அந்த பின்பக்க விலா எலும்புகளில் அதிகப்படியான வலி வந்து ஏற்படும். சிறுநீரக பாதையில் இந்த கற்கள் வந்து அந்த பயணிக்கும் போது உண்டாகக்கூடிய அழுத்தம் இந்த வலிக்கு வந்து ஒரு காரணமாக இருக்குது. ஸோ தொடர்ந்து முதுகு வலி, பின்பக்க விலா எலும்புகளில் அதிகப்படியான வலி இருந்தது அப்படின்னா நம்ம வந்து செக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சிறுநீர்

ஸோ அவங்க செக் பண்ணிவிட்டு அது வந்து ஈஸியாக வந்து சரி பண்ணிக்க முடியும். முன்னாடியே தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனாயப்பம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி போட்டுருந்தேன். ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர்ஸ், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கருப்பூர். ஃபார் கான்டாக்ட் 9363262809.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
3: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். அஞ்சு ரோட் பகுதியில மாலை கட்டுறவங்கலாம் லைனா அந்த தள்ளுவண்டியை வச்சு மாலையை கட்டி வித்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு மாலையை கட்டி அவங்க ஏதோ ஒரு கடையில இருந்து யாரோ ஒருத்தர் இந்த சிலைக்கு ஒரு மாலையை போடுற வழக்கத்தை வைத்திருந்தார்கள் என்று நினைக்கிறேன். அதனால இந்த மாதிரி மக்களை வந்து நம்ம பாராட்டணும். மாலை ஒவ்வொரு நாளும் கொடிக்காத்த குமரனுடைய கழுத்தை அலங்கரிச்சதுன்ற ஒரு செய்தியை நாங்க வந்து இன்னைக்கு பெருமையா சொல்றோம். ஜனவரி மாதம் 11ஆம் தேதி ஒவ்வொரு வருஷமும் நாங்க எங்க வரலாற்று சங்கம் சேலம் வரலாற்று சங்கத்தின் மூலமாக எங்கள் உறுப்பினர்கள் எல்லாம் அழைத்து அவருடைய சிலைக்கு நாங்கள் மாலையிடுவோம், ஒரு அஞ்சலி நிகழ்ச்சியை நிகழ்த்துவோம், அதை பற்றி செய்திகளை பிரசுரிப்போம். அதே போல அவருடைய பிறந்த நாள் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி அந்த மாதிரி ஒரு நாளில் நாங்கள் வந்து அவருடைய பிறந்த நாளை வந்து நாங்கள் அனுசரிப்போம். சுதந்திர தினம் அப்புறம் ரிபப்ளிக் டே அதாவது குடியரசு நாள் அந்த நாள்லையுமே இவருடைய சிலைக்கு நாங்கள் வந்து மலரஞ்சலி செலுத்தி ஒரு வீர வணக்கம் செலுத்துகிற ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துவோம். இது தொடர்ந்து நடக்குது. இதில் வந்து என்ன அப்படின்னு நாங்கள் சொல்கிற முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இது ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய அந்த நினைவு சின்னம் இருக்கிற இந்த பகுதியை வந்து இப்படி ஒரு சாலை பூங்காவாக பராமரிக்கிற நல்ல விஷயம்தான். பட் இந்த இடத்துல கொடிக்காத்த குமரன் நினைவு சாலை பூங்கா அப்படின்னு அதுக்கு ஒரு பெயர் வைத்தால் அது சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக நினைக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், கொடிக்காத்த குமரன் நினைவு சாலை பூங்கா அப்படின்னு இதை இதுக்கு ஒரு பெயர் வைத்தால் அது சுதந்திர போராட்ட தியாகியின் நினைவுக்கு நாம் செலுத்துகிற ஒரு அஞ்சலியாகவும் அவருடைய நினைவுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு நன்றி பாராட்டும் நினைவு கூறுதலை நம்ம அங்கே வந்து நிலைப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அவருடைய நினைவுக்கு நாம் செலுத்துகிற ஒரு மிகப்பெரிய மரியாதையாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திருப்பூர் ரயில் நிலையம், அந்த ரயில் நிலையம் வந்து திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்னு இருந்தது. அதுக்கான ஒரு அறிவிப்பும் வந்தது. ஆனால் அது பிறகு அது வந்து பின்வாங்கி கொள்ளப்பட்டது. அதற்கு பிறகு அதற்கான ஒரு உறுதியான ஒரு தீர்மானமோ அறிவிப்போ அந்த திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்ற ஒரு பெயர் வந்து முன்னெடுக்கப்படலை. அது வந்து அங்கு வைக்கப்படவில்லை. ப்ரொபோஸ் பண்ணி அந்த பேர் வந்து அங்கே வர்ற மாதிரி இருந்த நிலையில் அது ஏனோ பின்வாங்கப்பட்டது அப்படின்ற மாதிரி. அதனால் திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்னு ஒரு பெயரை வச்சா அந்த ஊர்லேருந்து ஒரு சுதந்திர போராட்ட தொண்டனாக தன்னுடைய உயிரையே கொடுத்து இந்திய சுதந்திரத்துக்கும் இந்திய கொடியினுடைய இன்னைக்கு இந்திய கொடி பட்டொலி வீசி பறக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கொடியை அந்த காலத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அந்த கொடியை உயர்த்தி பிடிச்சி அதுக்காகவே அடி வாங்கி உயிர் நீத்த ஒரு மிகப்பெரிய தொண்டன், மிகப்பெரிய தியாகி, அவருடைய நினைவை வந்து போற்றும் விதமாக அந்த திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு திருப்பூர் குமரன் ரயில் நிலையம்னு பேர் வச்சு அதை வந்து உறுதிப்படுத்தி அதை எல்லா இடங்களிலும் அதை ஒரு பதிவாக போட்டு அந்த ரயில் நிலையத்துக்கு அந்த பெயரை வைக்கிறதன் மூலமாக நாம் வந்து இந்த மாபெரும் வீரனுக்கு செய்யக்கூடிய ஒரு சிறப்பான அஞ்சலியாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக இதை ஒரு கோரிக்கையாகவும் இதை ஒரு வேண்டுகோளாகவும் இதை சுதந்திர போராட்ட தியாகிகள் சார்பாகவும் அவங்களுடைய வழித்தோன்றல் சார்பாகவும் எதிர்பார்ப்பாகவும் ஒரு வேண்டுகோளாகவும் வைக்கிறேன்.
2: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
4: வணக்கம், என்னோட பேர் சாந்தி. நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
2: சோனா எஃப்எம் 107.8 இனிய கோகுலாஷ்டமி நல்வாழ்த்துக்கள்.
0: இசையால் மனதை மயக்கியவன், புன்னகையால் உலகை வென்ற கோபாலன்.
5: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
6: அது என் போன பார்த்தால டென்ஷன் ஆகுதா? அதான்.
5: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
6: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
5: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
6: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
5: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
1: திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
7: டெக் குரு நிகழ்ச்சி
1: சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. இந்த நேரத்தில் நம்ம கூட மாவட்ட மனநல மருத்துவர் விவேகானந்தன் சார் இணைஞ்சிருக்கிறார். சார் வணக்கம். சார் போதை பழக்கத்துக்கு அடிக்ட் ஆனவங்க ரொம்ப அடிக்ஷனில் இருக்கிறாங்க, திடீர்னு வந்து அவங்களுக்கு விடும்போது எந்த மாதிரியான சைட் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து வருங்க சார்? அந்த போதை திடீர்னு வந்து விட்டதுனால எப்படிலாம் இருந்தால் அவங்க வந்து போதைக்கு அடிக்ட் ஆகிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாங்க சார்?
2: அந்த போதைப் பொருள் நிறுத்தி ஒரு 2-3 நாள் ஆச்சுன்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா வந்து அவங்க எங்கே இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. பார்த்தீங்கன்னா வீட்டில் இருப்பாங்க, பட் ஆனால் வேலை இடத்துல இருக்க மாதிரி வந்து செங்கல் எடுத்து வை, சித்தலை வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி, அதாவது எந்த இடத்துல இருக்கும்னு தெரியாமல் மாறி மாறி பேசுகிற மாதிரி இருக்கும். இல்லைனா வந்து என் முன்னாடி யாரோ நிற்கிறாங்க சார், யாரோ வெட்ட வர மாதிரி இருக்குது, பயமாக இருக்குது சார், ஓடிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கோம், போதைப் பொருள் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, நிறுத்துவாங்க, ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஓடிட்டே இருக்காங்க சார், பயந்துட்டே இருக்காங்க, வீட்டு கூரம் எல்லாம் நடந்து ஓடுறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த 3 விஷயங்கள் நான் சொன்னேன் இல்லையா, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக போதைப் பழக்கங்கள் அதிகமாயிட்டே இருக்கு, அந்த அளவு அதிகமாயிட்டே இருக்கிறது. 2வது, இந்த போதைப் பொருளை நிறுத்தும் போது நமக்கு வந்து கையில் நடுக்கமா வர்றதோ இல்லை காக்கா வலிப்பு மாதிரி வர்றது. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா வந்து மாயக்குரல்னு சொல்லுவோம், அதாவது யாரோ பேசுற மாதிரி கேக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயங்கள் கேட்கும் போது அவர் போதைக்கு அடிமை ஆயிட்டாரு அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இண்டிகேட்டர். 3வது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இப்போ நார்மலா நமக்கு நிறைய விஷயங்கள் சந்தோஷம் தரும். இப்போ எப்படின்னா வந்து நம்ம வந்து ஒரு 2-3 நாள் வேலை செஞ்சுட்டே இருக்கும், ரெஸ்ட் எடுக்கலன்னா ஒரு நாள் ஜாலியாக ரிலாக்ஸாக தூங்கினா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, 2-3 நாள் ரொம்ப டயர்டா இருக்கும், நம்ம வேலை செஞ்சுட்டே இருக்கும், நம்ம ஒழுங்காக நம்ம சாப்பிடல அப்படின்னும் போது நல்லா சாப்பிடும்போது நமக்கு திருப்தியா இருக்கும், நம்ம நல்லா வேலை செஞ்சா நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும், ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது நல்லா சந்தோஷமா இருக்கும், இல்லை ஃபேமிலியோட குழந்தைங்களோட விளையாடும் போது ஒரு திருப்தி இருக்கும். பட் ஆனால் அந்த போதைக்கு அடிமையானவங்களுக்கு என்னன்னா வாழ்க்கையில் ஒரே ஒரு சந்தோஷம் தான் இருக்கும். அந்த வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் என்னன்னா போதைப் பொருள் மட்டுமே, அதாவது வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், அந்த சம்பாதித்த முழுசா போதைப் பொருளுக்கு யூஸ் பண்ணிக்கணும், இல்லையா எப்படியாவது காசு வாங்கணும், வீட்டுக்காரமாகிட்ட சண்டை போட்டு வாங்குறதோ இல்லை வெளியே கடன் வாங்குறதோ இல்லை ஒரு விஷயத்தை வித்துட்டு நம்ம வந்து அந்த பொருளை வாங்குறது அப்படிங்கிற மாதிரி அவங்க வாழ்க்கையோட ஒரே ஒரு குறிக்கோள் என்னன்னா போதைப் பொருள் ப்ரொக்யூர் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து லைஃப் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3 விஷயம் ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னாலுமே அவங்க வந்து அதாவது வந்து இல்லை நான் என் கண்ட்ரோல்ல இருக்கேன், இல்லை வந்து என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முழுக்க முழுக்க 100% போய் அது வந்து அவங்க அடிமை ஆயிட்டாங்க அப்படிங்கிறதோட அர்த்தம். அதுக்கு நம்ம வந்து கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் ஆகணும். இப்போ அந்த ட்ரீட்மெண்ட் எப்படி சார்னா 2 விஷயங்கள் இருக்கும். ஒன்று வந்து அந்த போதை பழக்கம் உங்க உடம்புல இருக்குது, அந்த போதையோட மெட்டபலைட்ஸ் உடம்புல இருக்குன்றச்ச அதுக்கான மாத்திரைகள் கொடுக்கறதா இருக்கலாம், இல்லை அதுக்கான கவுன்சிலிங் கொடுக்கறதா இருக்கலாம். இது ரெண்டுமே வந்து ஒரு ட்ரெயின்டு சைக்கோ தெரபிஸ்டோ ஒரு சைக்காலஜிஸ்டோ ஒரு சைக்காட்டிஸ்டை வச்சு பண்ணும்போது அதுக்கான முக்கியத்துவம் அதுக்கான முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். நன்றி.
1: கண்டிப்பாங்க சார், அடிக்ட் ஆனா என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும், ஸோ அதிலிருந்து மீண்டு வரதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விளக்கமாக வந்து சொல்லியிருந்தீங்க சார், ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். இன்னைக்கு நெஞ்சு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டது. தொடர்ந்து பாடல் வந்துகிட்டே இருக்கு, பாடலை கேட்டுருங்க.

0: ஏ ரவி, நேற்று சாயங்காலம் எங்கள் அப்பா ஃபோனில் ஒரு கேம் விளையாண்டேன், செம்மையாக இருந்துச்சு தெரியுமா?
1: என்ன கேமு? சப்வே கேமா? அதெல்லாம் போன வாரமே விளையாடிட்டேன், செம்மையாக இருந்தது.
2: ஸ்டூடெண்ட்ஸ்
3: குட் மார்னிங்.
2: நம்ம ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் ஃபோன் யூஸ் பண்ண கூடாதுன்னு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக சைல்ட் கேர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க சொல்றத எல்லாரும் கவனமா கேட்கணும், சரியா?
3: Yes, miss.
4: ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஃபோன்ல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நமக்கு விவரம் தெரியாம தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிப்போம். அது மட்டும் இல்லாம ஃபோன் அதிகமா யூஸ் பண்றதுனால நமக்கு படிப்புல கவனம் சிதறுது, தூக்கம், உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே கெட்டு போகுது. அதனால ஃபோன் அதிகமா யூஸ் பண்ணாதீங்க, புரிஞ்சதா?
3: Yes, miss.
5: குழந்தைகளின் கல்வி வாழ்க்கையில் மிக முக்கியம். குழந்தைகளிடம் மொபைல் போன் கொடுப்பதை தவிர்த்து அவர்களின் கல்வியில் கவனம் செலுத்தவும் உடல்நலத்தை காக்கவும் செய்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 சமுதாய வானொலி.

0: நம் மண்ணில் விளைந்த காய்கறி, பழங்கள், கீரைகள் ஆகியவற்றை உண்பதன் மூலமும் பயன்படுத்துவதன் மூலமும் உடல் ஆரோக்கியம் பெருகுவதுடன் விவசாயம் வளர்ச்சியடையும், விவசாயிகளின் பொருளாதாரம் உயரும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
3: நலமுடன் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. மனநோயோட பொதுவான அறிகுறிகள் அப்படின்னா நிறைய அறிகுறிகள் இருக்குங்க. ஸ்டார்டிங்லே அந்த மனநோய் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் அதை வந்து குணப்படுத்திடலாம். அப்படி மனமே நலமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியில் எப்பயுமே இந்த நேரத்தில் பேசுவோம் இல்லைங்களா. அதாவது எப்பயுமே இருக்கிற மனநிலை இப்போ இல்லை, திடீர்னு வந்து ஒரு மாற்றம், எதற்கெடுத்தாலும் அதிகப்படியான ஒரு சோகம் கோபம் வருது, திடீர்னு வந்து அதிகப்படியான உற்சாகம் வந்தால் கூட அதை கவனிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொன்று, ரொம்ப ரொம்ப பயம், எதற்கெடுத்தாலும் பயம், எதற்கெடுத்தாலும் நெகட்டிவ் சிந்தனைகள் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அப்பயுமே நம்ம வந்து அதை வந்து ஒரு சீரியஸாக எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா, தூக்க பாதிப்பு. அதாவது இன்றைக்கி காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்ச நண்பர்களே கூட நைட்டு வந்து தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்றாங்க. அதற்கு என்ன ஒரு ஆப்ஷனாக வந்து யோசிக்கிறாங்க அப்படின்னா, மருத்துவர்கிட்ட போயிட்டு டேப்லெட் வாங்கி போடலாம், தூக்க மாத்திரை கிச்சன் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் கூட வந்து நிறைய முயற்சிகள் எடுக்கிறாங்க. ஆனால் இது நம்ம வாழ்க்கை முறையை மாற்றும்போது, மன அழுத்தம்லாம் வந்து எதுவும் இல்லாதப்போ நம்ம வாழ்க்கை முறையை டோட்டலாக சேஞ்ச் பண்ணும்போது அதுக்கு வந்து ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் வந்து கிடைக்கும். ஸோ அன்னைக்கு மட்டும் நம்ம வந்து தூங்குறதுக்கு ஸ்லீப் பில்ஸ் வந்து எடுக்கிறத விட, ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு மட்டும் சரி பண்ணுறதை விட, ஜென்ரலாக அதாவது மருத்துவர்கிட்ட போகலாம், இந்த மாதிரி எனக்கு டிப்ரெஷன் இருக்குது, நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் அவங்க கொடுக்குற டேப்லெட்ஸும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆனால் இதற்கு அந்த தூக்க பிரச்சனைக்கு நம்ம நிரந்தர தீர்வை கொண்டு வரணும். அது குறிப்பாக நம்ம வந்து ஒரு 7 மணிக்கெலாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா நல்லா தூக்கம் வரும்னு சொல்கிறாங்க. அதுவும் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாம் தூங்கிறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது நார்மலாக வந்து ஒரு 1/2 hour 1 hour தான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது நல்லா தூக்கம் வரவங்களுக்கு, இப்போ எனக்கு நைட்டு தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்றவங்க, ஒரு 2 hours வந்து அவங்க அந்த மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது அவங்களுக்கு நல்ல ஸ்லீப்பை வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, அவங்க தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour வந்து கண்ணை மூடி உட்காந்துருக்கணும், தூங்க படுத்துகிற மாதிரி தூங்கக்கூடாது. ஸோ அப்போ நிறைய எண்ணங்களில் வந்து அந்த தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும், அவங்க அந்த பழைய பிரச்சனைகள்லாம் நினச்சி நமக்கு படுத்தா தூக்கம் வராது அப்படின்னா நினப்பாங்க. உட்காந்துக்கிட்டே செவுத்தில் சாஞ்சிக்கிட்டு ஒரு தலைவணி வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம கண்ணை மூடி ஒரு மெடிடேஷன் பண்ணுற மாதிரி ஒரு 1/2 hour இருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த தூக்கம் வந்து சொக்கி நாமளே வந்து தூங்குறதுக்கு ரெடி ஆயிடுவோம். ஸோ இந்த மெத்தடையும் ஃபாலோ பண்ணுங்கள். இது நிறைய பிரபலங்கள் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம். ஸோ தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம்.

0: வணக்கம், என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவுகள் லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட ஞாயிறுதோறும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கிறேங்க. இனி காலகட்டத்தில் முழங்கால் வலி, நீ பைன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து வருது, நிறைய காரணங்களால் வருது. வயதானவர்கள்லேருந்து இளைஞர்கள் வரைக்குமே இந்த பிரச்சனையை வந்து வருதுங்க. இதுக்கு வந்து நிறைய காரணங்கள் வந்து இருக்கலாம். கீழ்வாதம், அதாவது வயது அதிகரிக்கும் போது அந்த முழங்கால் மூட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த குருத்தெலும்பு தேஞ்சு போகிறதுனால எலும்புகள் வந்து ஒன்றோடு ஒன்று உரசி கடுமையான வலி ஏற்படும். அதே மாதிரி உடல் எடை ரொம்ப அதிகமாக இருக்கும் போதும் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம நடக்கும்போது படியில் ஏறும்போது முழங்கால் அதிகப்படியான அழுத்தம் ஏற்பட்டு வலி வரும். விபத்துகள், காயங்கள், அதாவது விளையாடும் போதோ இல்லை ஏதோ ஒரு விபத்துகள்லையோ காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னாலும் அந்த வலி அப்படின்றது வரும். இப்போ நிறைய ரீசன்னால் வரும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வலி வந்துச்சுன்னா சில வைத்திய முறைகளை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அது நார்மலாக நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருட்களை வச்சு, ஸோ அதை வந்து ரொம்ப அரைச்சி தேய்க்கிறது மூலியமாகவும் இல்லை அதை வச்சு ஒரு கட்டு போடுறது மூலியமாகவும் இந்த முழங்கால் வலியை குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முறைகளை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்களில் நம்ம கூட வந்து ஒரு அம்மா இணைஞ்சிருக்கிறாங்க. அம்மா வணக்கம். அம்மா, அம்மா இந்த முழங்கால் வலியெலாம் இருக்கில்லையாங்கம்மா, இதற்கு வந்து நிறைய மருந்துக்கள்லாம் இன்றைக்கி வந்திருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி ஒரு வைத்திய முறைகள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்கம்மா, ஸோ அது எந்த மாதிரி பண்ணுவீங்க, எப்படி ஒரு முழங்கால் வலி வந்துச்சுன்னா அது வந்து இயற்கையான முறையில் குணப்படுத்தலாங்கம்மா?
7: அது எருக்கம் இது இருக்குது, எருக்கம் இலையை வந்து இப்போ எல்லா தாலையுமே காட்டுங்கள்லாம் எல்லாம் இருக்கும். அந்த எருக்கம் இலையை பிச்சு ஒரு இலையோ ரெண்டு இலையோ எடுத்து வாட்டி நல்லா வடைசட்டியில் போட்டு கூட இந்த தோசைட்டியில் மேலே அப்படி வச்சு சூடு ஏற்றி நல்லா வாடினதும் கத்தாழைன்னு இருக்குது, அந்த கத்தாழையில் வந்து உள்ள ஒரு ஜெல் மாதிரி அந்த கொல கொல கொலன்னு இருக்கும், அதை எடுத்து நல்லா டம்ளாரில் போட்டு நல்லா கரண்டியில் அடிச்சிக்கணும். அதுலேயே ரெண்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூளோ அரை ஸ்பூன் மஞ்சள் தூளோ நம்மளுக்கு தகுந்த மாதிரி போட்டு நல்லா அடிச்சு விட்டுட்டோம்னா அது நல்லா மஞ்சளோ அதுவும் கலந்துக்குச்சுன்னா அதை எடுத்து அந்த எருக்குந்தலை வாட்டியிருக்கிறோம் இல்லையா, அந்த இலையில் முழங்காலில் ரவுண்டு அந்த ஜெல்லை தடவிக்கிட்டு அந்த இலையை வச்சு மேலே அது ஒரு வெள்ளை துணியை போட்டு நல்லா கட்டிக்கிட்டோமா, நம்மளுக்கு 2 மணி நேரம் வச்சுருந்தாலும் சரி அல்லது விடியிற வரைக்கும் வச்சுருந்தாலும் சரி வச்சுருந்து கழட்டினோம்னா அது கால் நல்லா வீக்க வத்திக்கும், நல்லாவும் இருக்கும். இது செஞ்சு பாருங்கள், பலன் கிடைக்கும்.
6: கண்டிப்பாங்கம்மா, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. அதாவது அந்த ஒரு டைமோட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி வீட்டு வைத்திய முறையில் மூட்டு வலி வந்துச்சுன்னா எந்த மாதிரியான வைத்தியங்கள் பண்ணுவாங்க அப்படின்றத பகிர்ந்துக்கிட்டாங்க. இது வந்து உண்மையிலே வந்து கேட்டுட்ருக்கு லிஸ்னர்ஸ்க்கு வந்து ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, எல்லோரும் பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனாயப்பம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
2: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கிறேங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்மள பல பேர் என்ன பண்றோம் அப்படின்னா, காலையில எந்திரிச்ச உடனே இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், மதியம் பீட்ஸா, பர்கர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பாரம்பரிய உணவு பழக்கத்தை மறந்துட்டு மேற்கத்திய உணவு முறைக்கு நம்ம வந்து அடாப்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட பாரம்பரிய உணவு முறை தான் நம்மளுடைய உண்மையான ஆரோக்கிய மருந்து அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ அப்படி பாரம்பரிய உணவு முறை பற்றி இந்த மாதம் முழுவதுமே இந்த டைமில் வந்து பேசிகிட்ருக்கிறோம். நம்ம தாத்தா பாட்டி அவங்க எல்லாம் ராகி, கம்பு, சோளம், தினைன்னு பல வகை சிறுதானியங்களை வந்து சாப்பிட்டாங்க. இதனால தான் அவங்களுக்கு சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம் இந்த மாதிரியான வியாதிகளே வந்ததில்லைங்க. அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடிலாம் ஒரு ஊரில் ஒருத்தருக்கோ ரெண்டு பேருக்காக தான் சர்க்கரை வந்து இருந்தது. இன்றைக்கி ஒருத்தருக்கோ ரெண்டு பேருக்காக தான் சர்க்கரை வந்து இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி இன்றைக்கி அந்த பாலிஷ் பண்ணின அரிசியை நம்ம வந்து சாப்பிட்டு உடலை வந்து பாதிப்புக்குள்ளாக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் அந்த காலத்தில் கைக்கூத்தல் அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாரம்பரிய அரிசி வகைகளை சத்துக்கள் இருக்கிற மாதிரி அவங்க வந்து சாப்பிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இன்னும் சொல்ல போனாங்க, நம்ம சமையல் முறை அலுமினியம் நான்ஸ்டிக் பாத்திரங்களை விட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி என்ன சமைப்பாங்க அப்படின்னா, மண் பானையில் தான் சமைச்சு சாப்பிடுவாங்க. ஸோ அதில் வந்து சத்துக்கள் வந்து நிறையா கிடச்சிக்கிட்டே இருந்தது. அது மட்டுமே இல்லாமல் ரீஃபண்ட் ஆயில் வந்து இன்றைக்கி பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், கடல் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் தான் பயன்படுத்துவாங்க. ஸோ அது வந்து பல வகையில் நன்மைகளை வந்து கொடுத்தது. ஸோ இந்த மாதிரி பாரம்பரிய அந்த உணவு முறை, மருத்துவ முறைகள்லாம் இன்றைக்கி வந்து கம்மியாயிருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி நம்ம ஊர் இட்லி, தோசை, களி, கூழ், அதே மாதிரி பழங்காலத்து பச்சடி, இயற்கையான பானங்கள் அப்படின்னா இளநீர், நொங்கு. ஸோ இதுவும் வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ இளநீர், நொங்குலாம் வந்து விட அந்த செயற்கை பானங்கள் தான் அதிகமாக வந்து விரும்புகிறாங்க குழந்தைகள், பெரியவங்க எல்லாருமே. நாம் நம்மளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம பண்ண வேண்டியது ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் இந்த ஒரு கல்ச்சர்லேருந்து வெளியே வந்து நம்ம பழங்காலத்து உணவு முறைகளில் வீக்லி ஒரு 2 times நம்ம சாப்பிட்டாலே படிப்படியாக நம்மளுடைய ஆரோக்கியம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லாங்க. அதாவது ஃபாஸ்ட் ஃபுட் நம்ம வந்து தவிர்த்துட்டு இரவில் ஒரு 7 நார்மலாக ரொம்ப அளவாக சாப்பிட்டு தூங்கிட்டு அதுக்கப்புறம் காலையில் வந்து வழக்கம் போல் ஒரு ஆரோக்கியமான உணவுகள், மதியானம் ஃபுல் மீல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, காய்கறிகள் பழங்கள் எல்லாமே சேர்த்து நம்ம வந்து சாப்பிடக்கூடிய அந்த ஃபுல் மீல்ஸ் சாப்பிடணும். அதாவது காலையில் ஓரளவுக்கு அளவாக, மதியானம் கொஞ்சம் அதிகமாக, இரவில் ரொம்ப கம்மியாக. ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு வந்துகிட்டே இருக்குது. பாட்டை தொடர்ந்து நானும் கிளம்புறேன். மீண்டும் அடுத்த என்றும் நல்லமுட நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான நிறைய விஷயங்களை பேசிகிட்டே இருக்கலாம். இப்போ பாட்டை கேட்டுருங்க. பாபா நேர்களே,

அந்த சேலையில் வந்த தேவதை. இதுபோல் இதுவரை இந்த அழகை யாரும் காணலையே. தடுமாறி போய் நின்றேன் பெண்ணே, உன் நடை அழகை கண்டு வியக்கிறேன், தயங்குகிறேன், மயங்குகிறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க. அடுத்த ஒரு மணி நேரம் திவாகர் உங்ககிட்ட பேசிட்டு நிறைய டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள், அதாவது தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்றதுக்காக வந்தாச்சு. இன்னைக்கும் நிறைய சூப்பரான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்கேன். இது எல்லாமே என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபுல்லா நிகழ்ச்சியை கேட்கணும். பொதுவாக டெக் குரு நிகழ்ச்சியில என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்க டிஜிட்டல் வேர்ல்டுல என்னென்ன மாதிரியான ஏஐ அப்டேட்ஸ் வந்திருக்கு, புதுசு புதுசா அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னென்ன புது புது விஷயங்கள் வந்திருக்கு அப்படிங்கறத பத்தியும், நீங்க யூஸ் பண்ற ஸ்மார்ட் போனை இன்னும் எப்படி ஸ்மார்ட்டா சூப்பரா வேற லெவலா யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தியும், அதாவது ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணா மட்டும் போதுமா ஸ்மார்ட் யூசரா மாற வேணா, அதுக்கு ஸ்மார்ட் போனோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பத்தி சொல்லுவேன். அதை தொடர்ந்து இப்ப மார்க்கெட்ல டிஜிட்டல் மார்க்கெட்ல என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கறத பத்தியும், அதே மாதிரி டிஜிட்டல் வேர்ல்டுல எப்படி ஆன்லைன் மோசடிகள்ல இருந்து இணையதள மோசடிகள்ல இருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக் கொள்றது அப்படிங்கிற மாதிரி, நீங்க யூஸ் பண்ற எலக்ட்ரானிக் டிவைசஸ் ஸ்மார்ட் டிவைசஸ் எல்லாம் எப்படி வந்து நம்ம மெயின்டைன் பண்றது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் நீங்க டெக் குரு நிகழ்ச்சியில இது வாக்கறேன் கூட கேட்கலாம். இதெல்லாமே கேட்கணும் அப்படின்னா தொடர்ந்து இணைந்திருங்கள். இதனை தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியில் இப்போ திவாகர் என் கூட என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக ஒரு சூப்பரான செமையான ஸ்மார்ட் ஃபோன் ட்ரிக் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் ட்ரிக் எந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் விவோ இல்லை ஐக்யூ மொபைல் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு செமையான ட்ரிக் தான் அது. அது என்னங்கிறத இப்போ சொல்கிறேன், நல்லா தெளிவாக கவனமாக கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த ட்ரிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு டைமும் நீங்கள் விவோ மொபைலை யூஸ் பண்ணுறதுக்காக ஃபோனை எடுத்து லாக் பட்டன் அழுத்தி ஆன் பண்ணுறீங்களா, இப்போ நான் சொல்கிற இந்த

ஸ்க்ரீன் வைல் வியூவிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டபுள் டேப் டு டேர்ன் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நாலு ஆப்ஷன் இருக்கும். அதில் இருக்க எல்லாத்தையுமே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ரைஸ் டு வேக் எதுக்கு அப்படின்னா, நீங்கள் ஃபோனை எடுக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபோன் வந்து சென்சார் மூலமா சென்ஸ் பண்ணி நீங்கள் ஃபோனை எடுக்கிறீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன் ஆன் பண்ணோம். இதுவே டபுள் டேப் டு வேக் அப்படின்னா, ஃபோன் ஸ்க்ரீன் மேலே நீங்கள் ரெண்டு டைம் தட்டினீங்க அப்படின்னா ஆன் ஆகிற மாதிரி வச்சுக்க முடியும். அதுவே கீழே பார்த்தீங்கன்னா டபுள் டேப் டு டேர்ன் ஆஃப் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ரெண்டு டைம் தட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டேர்ன் ஆஃப் ஆகிடும், ஆஃப் ஆகிடும். இந்த மாதிரி சூப்பரான விஷயம்லாம் விவோ மொபைலில் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு ட்ரிக் உங்கள் ஃபோனில் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். உங்கள் ஃபோனில் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நானும் அவளாக இருக்கேன். ஒர்க் ஆனிச்சுன்னா மறக்காமல் அனுப்புங்க. இது விவோ இல்லை ஐக்யூ மொபைலுக்கான ட்ரிக் தான் அது. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக்குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க, இது வாக்கரனுடன். உங்களுக்காக அருமையான பாடலாம் நம்ம நிகழ்ச்சியில் வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ்.

0: அழுவேன் என்று நினைத்தாயோ?
1: என் பேர் விகாஸ், ராசிபுரம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. அன்பேசியம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய நினைவுகளில் வாழ்ந்த மனிதர்களை பற்றி பேசக்கூடிய புகழ்பெற்ற ஸ்ரீரங்கத்து தேவதைகள் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். இந்த நூலில் வரக்கூடிய தேவதைகள் யாரும் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர்கள் இல்லைங்க. சுஜாதா அவருடைய சிறு வயதில் ஸ்ரீரங்கம் வீதிகளில் நேரில் பார்த்த வித்தியாசமான மனிதர்களை தான் அப்படி குறிப்பிட்றார். அதாவது அவருடைய நேட்டிவ் ஸ்ரீரங்கத்தில் அவர் வாழும்போது தினமும் பார்த்த மனிதர்கள் பற்றின நினைவுகளை இந்த புத்தகத்தில் குறிப்பிட்றாருங்க. உதாரணமாக கடவுளுக்கு கடிதம் அப்படின்ற கதையில் வரக்கூடிய கோவிந்துவை சொல்லலாம். மனநலம் பாதிக்கப்பட்ட அவர் தினமும் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து போஸ்ட் கார்டு வாங்கிட்டு வந்துட்டு ரங்கு கடையில் உட்கார்ந்து அவரோட கால் மேலே வச்சுட்டு ஆங்கிலத்தில் கடவுளுக்கு வந்து கடிதம் எழுதுவார். டியர் காட் அப்படின்னு ஆரம்பித்து அவர் கேட்கணும்னு நினைக்கிற கேள்விகள் எல்லாத்தையும் எழுதுவார். அடுத்ததான் இந்த புத்தகத்தில் வர ஒரு கதை, குண்டு ரமணி அப்படின்ற ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பின்னோட கதை. திடீர்னு எதிரில் வரவங்களை பிடிச்சி விளையாடுறதும் அவங்க மேலே ஏதாவது ஒரு பொருட்களை வச்சு அடிக்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றியும் நிறைய விஷயங்களை வந்து எழுதியிருப்பார். அடுத்ததான் விஜிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜயராகவன், அவரை பற்றியும் நிறைய நினைவு குறிப்புகளை இந்த ஒரு புத்தகத்தில் எழுதியிருப்பாருங்க சுஜாதா அவர்கள். அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தோட பழைய வீதிகள், அங்கே வாழ்ந்த குடும்பங்களோட வாழ்க்கை முறை, அந்த மனிதர்களோட சிரிப்பும் சோகமும் கலந்த வாழ்வியல் தருணங்கள் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் சுஜாதா அவர்கள் இயல்பான பாணியில் இதில் வந்து பதிவு பண்ணியிருப்பாருங்க. அதே மாதிரி காவிரி கரையில் மாலை நேரத்து நடை, அதே மாதிரி ஸ்ரீரங்கத்து கோவில் யானை ஆண்டாள் மீது ஊர் மக்கள் காட்டக்கூடிய அந்த பக்தி, காவிரி ஆற்றில் வெள்ளம் வரும்போது ஊரே திரண்டு வந்து பார்க்கிறது, ஸ்ரீரங்கத்தோட பழைய வீடுகளோட கதவுகள், அந்த தெருக்களோட வாசம் அப்படின்னு காலத்தோட முழுமையான பிம்பத்தை நினைவு குறிப்புகளாக கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாருங்க சுஜாதா அவர்கள். கட்டாயமாக ஸ்ரீரங்கம் அந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் அந்த ஊரில் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய ஸ்ரீரங்கத்து தேவதைகள்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது வாக்கறவங்ககிட்ட பேசிட்டு நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு செமையான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம் மக்களே. இதனைத் தொடர்ந்து ஒரு செமையான பாட்டும் கேட்டிருப்பீங்க. நம்ம சோனா எஃப்எம் லவ் ஒலிபரப்புற பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த பாடல்களோட கருத்துக்களையும் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் நீங்கள் உங்களோட கருத்துக்கள் அனுப்பணும். கருத்துக்கள் அனுப்புகிறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்புங்க. நீங்கள் இதே நம்பருக்கு கருத்துக்களை வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் அனுப்பணும்னு கிடையாது, நீங்கள் நார்மல் மெசேஜில் கூட அனுப்பலாம். இல்லதுவாக எனக்கு வாட்ஸ்அப்பும் ஆகாது நார்மல் மெசேஜும் ஆகாது, நான் கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கால் பண்ணி கூட உங்களோட கருத்துக்களை சொல்லலாம். அதே நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் கருத்துக்கள்

கூப்பிடுறப்ப இல்ல சொல்றப்ப பாடல் பெயர் ஊர் பெயர் சொல்லி சொல்லுங்க. அப்பதான் எங்களுக்கு வார இறுதியில வர டாப் 10 மியூசிக்ல சொல்றதுக்கு ரொம்பவே வசதியா இருக்கும். இதனை தொடர்ந்து இப்ப டெக்குரு நிகழ்ச்சியில அடுத்து திவாகர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப மார்க்கெட்ல சூப்பரா போயிட்டு இருக்க செமையான ஒரு ஸ்மார்ட் டிவைஸ் பத்தி தான் சொல்ல போறேன். இப்ப நான் சொல்ல போறேன் இந்த ஸ்மார்ட் டிவைஸ் எதை பத்தினது, இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத சொல்லிடவா. இது வந்து ஒரு சூப்பரான அருமையான ப்ளூடூத் நெக் பேண்ட். இது வரைக்கும் நம்ம வந்து நிறைய ப்ளூடூத் நெக் பேண்டை வந்து பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். அதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா, 1500 ரூபா, 2000 ரூபா இந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் இருக்கும். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற இந்த நெக் பேண்ட் வந்து இருக்கிறதுலேயே கம்மியான ரேட்டில் ஒரு சூப்பரான நெக் பேண்ட் தான் கொண்டு வந்திருக்கேன். இதோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அரோமா NB119. அதாவது அரோமா அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய NB119 GB அப்படிங்கிறது தான் அதோட பேர். இதில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குது அப்படிங்கிறது கேட்டலாமா. ஃபஸ்ட்டு இந்த நெக் பேண்டோட டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், யூஸ்வலாக எல்லா நெக் பேண்டும் கொடுக்குற மாதிரியான ஒரு சூப்பரான டிசைனில் கொடுத்துருக்காங்க. சைடில் உங்களுக்கு 3 பட்டன் வருது. கழுத்தில் போடக்கூடிய அந்த பகுதியும் நல்ல ஒரு சாஃப்டான மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் கழுத்தில் போடுறப்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதை தாண்டி இந்த டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டீசெண்டான டிசைனில் கொடுத்துருக்காங்க. இந்த நெக் பேண்டோட பேட்டரி கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு திவாகர் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு டைம் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 60 மணி நேரம் வரைக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பேட்டரி பேக்கப் கொண்ட நெக் பேண்டாக தான் இது இருக்கும். இதை தாண்டி இந்த நெக் பேண்டில் இருக்கக்கூடிய அடுத்த ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் 12 mm டைனமிக் டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னா, இதோட ஒரிஜினல் சவுண்டை நீங்கள் ஃபீல் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஏதாவது பாட்டு கேட்குறீங்க, இல்லை படம் பார்க்குறீங்க, இல்லை கேம்லாம் விளையாடுறீங்க அப்படிங்கிறப்ப அந்த சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது வந்து ஒரு சூப்பரான சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு நெக் பேண்டை நீங்கள் சி டைப் கேபிள் பயன்படுத்தியே நீங்கள் சார்ஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சி டைப் கேபிள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இதை தாண்டி இதில் ப்ளூடூத் 5.0 வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. கனெக்டிவிட்டி ஓரளவுக்கு நீட்டாகவே இருக்கும். இதில் மேக்னெட்டிக் லாக் மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த இயர்பட்ஸை நீங்கள் ஒட்ட வச்சுக்கலாம், 2 இயர்பட்ஸை ஒட்ட வைக்கிற மாதிரி மேக்னெட்டிக் லாக் மெக்கானிசம் கொடுத்துருக்கிறதுனால டக்குன்னு ஒட்ட வச்சுக்க முடியும். இதை தாண்டி இதில் ஒரு HD மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. கால்லாம் பேசணும் அப்படின்னா நீங்கள் இந்த மைக்ரோஃபோன் பயன்படுத்தி இதில் இருக்கிற மைக்கை யூஸ் பண்ணி நீங்கள் கால் பேசிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு நெக் பேண்ட் வாங்கணும், ஆனால் உங்கள்கிட்ட வந்து அந்தளவுக்கு பட்ஜெட் இல்லை, ஒரு 500 ரூபாய்க்குள்ளே ஒரு நெக் பேண்ட் வாங்கணும்னா இந்த நெக் பேண்டை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதோட பெயர் அரோமா NB119 GB அப்படிங்கிறது அதோட பெயர். இதோட தற்போதைய விலை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 279 ரூபாயாக இருக்குது. ஆன்லைனில் ஒரு டைம் ரிவ்யூவெலாம் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டது பிடிச்சதுன்னா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக்குரு நிகழ்ச்சியில் நடந்திருக்கீங்க திவாகரனுடன். உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு நம்ம நிகழ்ச்சியில், பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ் நான் ரொம்ப நாள் தூங்காம ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன்டா.
2: நானே மொபைல்ல பேலன்ஸ் இல்லைன்னு வருத்தப்பட்டு இருக்கேன். அப்படி என்ன நீ
1: கண்டுபிடிச்ச? இதைத்தான் நான் கண்டுபிடிச்சேன். மொபைலுக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? மொபைல்ல பேலன்ஸ் இல்லைன்னா கால் பண்ண முடியாது, மனுஷனுக்கு கால் இல்லைன்னா பேலன்ஸ் பண்ண முடியாது.

0: ரவி, நேற்று சாயங்காலம் எங்க அப்பா போன்ல ஒரு கேம் விளையாண்டேன், செம்மையா இருந்துச்சு தெரியுமா?
1: என்ன கேமு? சப்வே கேமா? அதெல்லாம் போன வாரமே விளையாடிட்டேன், செம்மையா இருந்தது.
0: ஸ்டூடண்ட்ஸ்
2: குட் மார்னிங்.
0: நம்ம ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக சைல்ட் கேர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க சொல்றத எல்லாரும் கவனமா கேட்கணும், சரியா?
2: Yes, miss.
3: ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம போன்ல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நமக்கு விவரம் தெரியாம தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிப்போம். அது மட்டும் இல்லாம போன் அதிகமா யூஸ் பண்றதுனால நமக்கு படிப்புல கவனம் சிதறுது, தூக்கம், உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே கெட்டு போகுது. அதனால போன் அதிகமா யூஸ் பண்ணாதீங்க, புரிஞ்சதா?
2: Yes, miss.
4: குழந்தைகளின் கல்வி வாழ்க்கையில் மிக முக்கியம். குழந்தைகளிடம் மொபைல் போன் கொடுப்பதை தவிர்த்து அவர்களின் கல்வியில் கவனம் செலுத்தவும் உடல்நலத்தை காக்கவும் செய்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 சமுதாய வானொலி.

0: ஆரோக்கியம் தரும் உள்ளூர் உணவு பாரம்பரியத்தின் அடையாளம். விவசாயம் காப்போம், உள்ளூர் உணவே உண்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

FM. சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்ரோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிட்டேன். நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்பதான் ஒரு சூப்பரான செமையான விஷயம் கேட்டிருப்பீங்க. அடுத்து உங்ககிட்ட சொல்றதுக்காக இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமும் இருக்கு. அதை சொல்றதுக்கு முன்னாடி அதை விட முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்கு, அது என்னன்னு சொல்லிடுறேன். நம்ம சோனா FM-ல நிறைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கு வந்து கொஞ்சம் தனித்துவமா வித்தியாசமா சூப்பரா இருந்திருக்கும். அந்த பாட்டெல்லாம் கேட்கறதுக்கும் நல்லா இருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த பாடலோட கருத்துக்களை மட்டும் நீங்க சோனா FM வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம்ல. அனுப்ப வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க கருத்துக்கள் அனுப்பலாம். கருத்துக்கள் அனுப்புறப்ப பேரு, ஊர் பேரு, பாடல் பெயர் போட்டு அனுப்புங்க. அப்பதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்ல யாரு எந்த ஊர்ல இருந்து ஓட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத எங்களால சொல்ல முடியும். இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில அடுத்து வாக்கிற கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னா, நீங்க யூஸ் பண்ற பேமெண்ட் ஆப் UPI பேமெண்ட் ஆப்ல இருக்கக்கூடிய ஒரு ஆப்போட ஒரு முக்கியமான அப்டேட் தான் சொல்ல போறேன். அதாவது பேடிஎம் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து உங்க எல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் அதை பயன்படுத்திட்டு இருந்திருப்பீங்க. அந்த பேடிஎம் ஆப்ல ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு எங்க இருக்குன்னே தெரியாது. உதாரணத்துக்கு இந்த பேடிஎம் ஆப் இப்ப வந்து எல்லா ஆண்ட்ராய்டு மொபைலுமே யூஸ் பண்ண முடியும் இல்ல, அதுல ஒரு சில மாற்றங்கள்லாம் நீங்க செய்யணும். உதாரணத்துக்கு அதுல இருக்கக்கூடிய மொழி லாங்குவேஜை நீங்க மாத்தணும். எனக்கு வந்து இங்கிலீஷில் இருக்குது, தமிழில் தான் வேணும் அப்படின்னா அது எங்கே போய் மாற்றுறது அப்படிங்கிற மாதிரியான விஷயமும், இல்லை உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணணும் இல்லை மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது எங்கே போய் மாற்றுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது இல்லை. அதுக்கு தான் இன்றைக்கி நான் பேடிஎம் ஆப்பில் என்னென்னலாம் நம்மளால் பண்ண முடியும், எங்கே போய் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு பேடிஎம் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பேடிஎம் ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அங்கே பார்த்தீங்கன்னா டாப் லெஃப்ட் கார்னரில் அங்கே உங்களுக்கு ஃபோட்டோ இருக்கும், இல்லைனா உங்கள் பேரோட முதல் லெட்டர் இருக்கும், அதை தொட்டுக்கோங்க. அதை தொட்டதுக்கப்புறம் அப்படியே கீழே தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தொட்டு உள்ளே போய்க்கோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தொட்டிங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் அங்கே கொடுத்து எடிட் பண்ணிக்கலாம், இல்லை ஏற்கனவே கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதை மாற்றிக்கவும் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் அப்படியே கீழே தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தொட்டு உள்ளே போய்க்கோங்க. அதை தொட்டு உள்ளே போனதுக்கப்புறமா அங்கே நிறைய லாங்குவேஜஸ் இருக்கும், ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ், பங்களா, ஒடியா, மராட்டி, மலையாளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவில் இருக்க முக்கால்வாசி லாங்குவேஜ் அங்கே இருக்கும். அதில் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேடிஎம்மில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளுமே வந்து உங்களுக்கு தமிழ்லையோ இங்கிலீஷ்லேயோ இல்லை ஹிந்திலேயோ உங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்படுதோ அந்த மாதிரி மாறிடும். அதை நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு சூப்பரான செட்டிங் நிறைய பேருக்கு எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்காது. இப்போ தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி பேடிஎம்மில் எங்கே போய் லாங்குவேஜ் மாற்றுறது, மொழி எங்கே போய் மாற்றுறதுன்னு தெரியல அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வான்வழியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகரனுடன். இன்னும் டெக் குரு நிகழ்ச்சியில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது. என்னென்ன அப்படிங்கிறத இப்போ உங்களுக்காக பாட்டு வந்துட்டுருக்குல்ல, அந்த பாட்டை கேட்டு வாங்க. மீண்டும் நிகழ்ச்சியில் பாடலுக்கு பிறகு இணைஞ்சு நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

0: ஏ கார்த்தி, உன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அதை பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்ககிட்ட பேசிட்டேன், நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க மக்களே. இதனை தொடர்ந்து இப்ப டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இதை தொடர்ந்து நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இருந்தாலும் போறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு, உங்ககிட்ட சொல்லிட்டு போகலாம், நானும் காத்துக்கிட்டே இருக்கேன். அது என்ன அப்படிங்கறது கேட்டலாம் மக்களே. அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க. நம்ம சோனா எஃப்எம்ல நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டுலாம் நீங்க கேட்கலாம். அந்த பாட்டுலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது இல்ல. அதனால அந்த பாடல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பாடலோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம் மக்களே. அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பர் தான் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க அந்த கருத்துக்களை அனுப்புங்க. கால் பண்ணி கூட சொல்லலாம் மக்களே, வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் அனுப்பணும்னு கிடையாது. ஆனால் அனுப்புகிறப்ப கருத்துக்கள் அனுப்புகிறப்ப பேர், ஊர் பேர், பாடல் பேர் மூணும் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க.
2: இதனை தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் என் கூட என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான செமையான ஸ்மார்ட் ஃபோன் மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் தான் இப்போ உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். ஆனால் இந்த டைம் நான் சொல்லக்கூடிய மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் எந்த மொபைலுக்கானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்ட்ராய்ட் மொபைலுக்கு கிடையாது. ஐஃபோனை பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் தான் அது. ஆண்ட்ராய்டில் எந்த அளவுக்கு ஸ்டோரேஜாக நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறோமோ அதே மாதிரி கண்டிப்பாக ஐஃபோனில் மெயின்டைன் பண்ணி ஆகணும், இல்லைன்னா ஸ்டோரேஜ் சீக்கிரமாக ஃபில் ஆகிடும். இப்போ ஆண்ட்ராய்டில் கூட ஒரு சில மொபைலில் நம்ம வந்து மெமரி கார்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் ஐஃபோனில் அந்த ஆப்ஷனே கிடையாது. அதனால் இன்டர்னல் ஸ்டோரேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதை தான் நம்ம வந்து நல்லா அடிக்கடிக்கு காலி பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி அடிக்கடிக்கு நாமளே காலி பண்ணுறதை தவிர்த்து இதுக்குன்னே ஒரு பிரத்யேகமாக ஒரு ஆப் இருந்து அப்படி இருக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு, அப்படி ஒரு சூப்பரான ஆப் தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். நீங்கள் ஐஃபோன் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே தேவைப்படக்கூடிய ஒரு ஆப் தான் அது. இதோட பெயர் கிளீன் அப் கிளீன் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அப்படின்றது அதோட பேர். இது நீங்கள் ப்ளே ஸ்டோர் மாதிரி எப்படி ஆண்ட்ராய்டில் இருக்குல்ல அந்த மாதிரி ஆப்பிளுக்குன்னு ஆப் ஸ்டோர் இருக்கும், அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கிளீன் அப் கிளீன் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அப்படின்றது அதோட பேர். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கேனர் மாதிரி இருக்கும், அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். பிஃபோர் ஆஃப்டர்ன்னு சொல்லிட்டு ரெண்டு கம்பேரிசன் அவங்களே கொடுத்துருப்பாங்க, இதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு இருந்தது இப்போ எந்த அளவுக்கு கிளியர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பேஸ்லாம் நமக்கு எங்கேருந்து இதுவாக்கிற கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் க்ளீன் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து தான் நமக்கு இந்த மாதிரி நிறையா இடம் கிடைக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் ஃபோட்டோஸ் அதிகமாக எடுப்பீங்க அப்படின்னா நீங்களே உங்களுக்கு தெரியாமலே நிறைய டூப்ளிகேட் ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருப்பீங்க. அந்த டூப்ளிகேட் ஃபோட்டோலாம் வந்து ரொம்ப பழைய ஃபோட்டோவாக கூட இருக்கும், அதை நீங்கள் போய் தேடி கண்டுபிடிக்க முடியாது இல்லை. அதுக்காக இதுவே கண்டுபிடிச்சி உங்களுக்கு வந்து டெலீட் பண்ணி கொடுக்கும், டூப்ளிகேட் ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் சாட் மீடியா கிளீன் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சாட் மீடியா கிளீன் அப்னா வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணது, ஸ்னாப்சாட்லேருந்து டவுன்லோட் பண்ணது, இல்லை வேற ஏதாவது சோஷியல் மீடியாவிலேருந்து டவுன்லோட் பண்ணதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் மெயிலை க்ளீன் பண்ணுறதுக்காகவும் ஒரு சூப்பரான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களோட மெயில் ஐடிக்கு வரக்கூடிய மெயிலெலாம் வந்து தேவையில்லாத மெயிலெலாம் எது எதுலாம் இருக்கோ அதெல்லாம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துரும். ஒரு வேளை நீங்கள் பெரிய பெரிய வீடியோஸ்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் அந்த வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு கம்ப்ரஸ் பண்ணியும் கொடுக்கக்கூடிய ஆப்ஷன் இந்த ஒரு ஆப்பில் இருக்குது. நீங்கள் ஐஃபோன் வச்சுருக்கீங்க அப்படின்னா க்ளீன் அப் க்ளீன் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அப்படிங்கிற இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிவ்யூஸ்லாம் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டெக் குரு நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் எதாக இருந்ததுன்னா நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன், உங்களிடம் இருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல நான் இங்க சூப்பரா இருக்கேங்க. ஸோ வழக்கம் போல இன்னையும் உங்ககிட்ட சொல்றதுக்காக ஏகப்பட்ட விஷயங்கள், ட்ரெண்டிங்கான வைரலான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது இது வாலிப வயசு நிகழ்ச்சி. ரெண்டு மூணு நேரத்துக்கு நம்ம அப்படியே ஜாலியாக பேசலாம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். இப்போ நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கமாக அன்னைக்கு என்ன கேள்வி அப்படின்றத நான் உங்ககிட்ட கேட்பேன். ஸோ இன்னைக்கு என்ன கேள்வி கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறோமோ அதே அளவுக்கு துன்பங்கள் வந்திருக்கும், இல்லைன்னா கஷ்டப்படுற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வந்திருக்கும். நம்ம சந்தோஷமாக இருக்கும் போது நம்ம கூட நமக்கு பின்னாடி நிறைய பேர் நிற்பாங்க. ஆனால் கஷ்டப்படுற அந்த ஒரு சூழ்நிலைகளில் ஒரு சிலர் நின்று நமக்கு கை கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் என்ன கேள்வி அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயங்கரமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது, இல்லைன்னா கஷ்டப்பட்ட போது யார் உங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டாக இருந்தா அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்றதான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியே வந்திருக்கு. கேள்வியை இன்னொரு டைம் உங்ககிட்ட நான் கேட்குறேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டமான சூழ்நிலைகளில் இருக்கும் போது உங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டாக இருந்த நபரை பற்றி சொல்லுங்கள். ஸோ யார் அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க நானுமே இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதே கேள்வியை என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா, நம்ம லைஃப்பில் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு ஒருத்தர், அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கும் போது ஒருத்தர். நம்ம எப்போல்லாம் வந்து கஷ்டமாக இருக்கிறோமோ, எப்போல்லாம் டிமோட்டிவேட்டடாக இருக்கிறோமோ, எப்போல்லாம் அந்த மாதிரி தனிமையாக இருக்கிறோமோ, அவருக்கு ஃபோன் பண்ணால் போதுங்க, அவர் நமக்கான மோட்டிவேஷன்ஸாக சும்மா அள்ளி போட்டு நிறைய விஷயங்கள் நமக்காக வந்து சொல்லுவார். அவரோட டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணி நமக்காக நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு. இன்ஃபேக்ட் அவர் வந்து ஒசூரில் இருக்கிறாரு, ஒசூரில் இருந்தாலும் சேலத்துக்கு வந்துலாம் நம்மளை பார்த்து ஆறுதல்லாம் படுத்திருக்கிறாரு, என்னோடய ஃப்ரெண்டு லியோ அப்படின்றவர். ஸோ இதை பற்றி நான் லாஸ்ட்டாக கூட சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் லைஃப்லேயும் நீங்கள் கஷ்டமாக இருந்த சூழ்நிலைகளில் உங்களுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணவர் யார், அவரை பற்றி சொல்லுங்கள் அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியே வந்திருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787 107.8 அப்படின்னு இந்த நம்பருக்கே நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க, கேட்டு வந்துருங்க. நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம்.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரூர். ஃபார் கான்டாக்ட் 9363262809.

0: அதோட இந்த விளம்பரத்தை சோனா எஃப்எம்ல கேட்டோம்னு சொன்னா கூடுதலா 5% டிஸ்கவுண்டும் கிடைக்கும்.
1: அப்போ செப்டம்பர் 4 சோனா காலேஜ் கிரவுண்ட்ல ஸ்ரீ பிராண்ட் அகர்பத்தி ஸ்டாலுக்கு நேரா போலாம் வாங்க.
0: நாங்களும் போறோம், நீங்களும் வாங்க.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். அஞ்சு ரோட் பகுதியில மாலை கட்டுறவங்கலாம் லைனா அந்த தள்ளு வண்டியை வச்சு மாலையை கட்டி வித்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு மாலையை கட்டி அவங்க ஏதோ ஒரு கடையில இருந்து யாரோ ஒருத்தர் இந்த சிலைக்கு ஒரு மாலையை போடுற வழக்கத்தை வைத்திருந்தார்கள் என்று நினைக்கிறேன். அதனால இந்த மாதிரி மக்களை வந்து நம்ம பாராட்டணும். மாலை ஒவ்வொரு நாளும் கொடிக்காத்த குமரனுடைய கழுத்தை அலங்கரிச்சதுன்ற ஒரு செய்தியை நாங்க வந்து இன்னைக்கு பெருமையா சொல்றோம். ஜனவரி மாதம் 11ஆம் தேதி ஒவ்வொரு வருஷமும் நாங்க எங்க வரலாற்று சங்கம் சேலம் வரலாற்று சங்கத்தின் மூலமாக எங்கள் உறுப்பினர்கள் எல்லாம் அழைத்து அவருடைய சிலைக்கு நாங்கள் மாலையிடுவோம், ஒரு அஞ்சலி நிகழ்ச்சியை நிகழ்த்துவோம், அதை பத்தி செய்திகளை பிரசுரிப்போம். அதே போல அவருடைய பிறந்த நாள் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி அந்த மாதிரி ஒரு நாள்ல நாங்கள் வந்து அவருடைய பிறந்த நாளை வந்து நாங்கள் அனுசரிப்போம். சுதந்திர தினம் அப்புறம் ரிபப்ளிக் டே அதாவது குடியரசு நாள் அந்த நாள்லையுமே இவருடைய சிலைக்கு நாங்கள் வந்து மலரஞ்சலி செலுத்தி ஒரு வீர வணக்கம் செலுத்துற ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துவோம். இது தொடர்ந்து நடக்குது. இதுல வந்து என்ன அப்படின்னு நாங்கள் சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இது ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய அந்த நினைவு சின்னம் இருக்கிற இந்த பகுதியை வந்து இப்படி ஒரு சாலை பூங்காவா பராமரிக்கிற நல்ல விஷயம்தான். பட் இந்த இடத்துல கொடிக்காத்த குமரன் நினைவு சாலை பூங்கா அப்படின்னு அதுக்கு ஒரு பெயர் வைத்தா அது சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக நினைக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னா, கொடிக்காத்த குமரன் நினைவு சாலை பூங்கா அப்படின்னு இதுக்கு ஒரு பெயர் வைத்தால் அது சுதந்திர போராட்ட தியாகியின் நினைவுக்கு நாம் செலுத்துகிற ஒரு அஞ்சலியாகவும் அவருடைய நினைவுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு நன்றி பாராட்டும் நினைவு கூறுதலை நம்ம அங்க வந்து நிலைப்படுத்துற மாதிரி இருக்கும். அவருடைய நினைவுக்கு நாம் செலுத்துற ஒரு மிகப்பெரிய மரியாதையாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திருப்பூர் ரயில் நிலையம், அந்த ரயில் நிலையம் வந்து திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்னு இருந்தது. அதுக்கான ஒரு அறிவிப்பும் வந்தது. ஆனால் அது பிறகு அது வந்து பின்வாங்கி கொள்ளப்பட்டது. அதற்கு பிறகு அதற்கான ஒரு உறுதியான ஒரு தீர்மானமோ அறிவிப்போ அந்த திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்ற ஒரு பெயர் வந்து முன்னெடுக்கப்படலை. அது வந்து அங்கு வைக்கப்படவில்லை. ப்ரொபோஸ் பண்ணி அந்த பேர் வந்து அங்கே வர்ற மாதிரி இருந்த நிலையில் அது ஏனோ பின்வாங்கப்பட்டது அப்படின்ற மாதிரி. அதனால் திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்னு ஒரு பெயரை வச்சா அந்த ஊர்ல இருந்து ஒரு சுதந்திர போராட்ட தொண்டனாக தன்னுடைய உயிரையே கொடுத்து இந்திய சுதந்திரத்துக்கும் இந்திய கொடியினுடைய இன்னைக்கு இந்திய கொடி பட்டொலி வீசி பறக்குது அப்படின்னு சொன்னா அந்த கொடியை அந்த காலத்துல ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல அந்த கொடியை உயர்த்தி பிடிச்சி அதுக்காகவே அடி வாங்கி உயிர் நீத்த ஒரு மிகப்பெரிய தொண்டன், மிகப்பெரிய தியாகி, அவருடைய நினைவை வந்து போற்றும் விதமாக அந்த திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு திருப்பூர் குமரன் ரயில் நிலையம்னு பேர் வச்சு அதை வந்து உறுதிப்படுத்தி அதை எல்லா இடங்களிலும் அதை ஒரு பதிவாக போட்டு அந்த ரயில் நிலையத்துக்கு அந்த பெயரை வைக்கிறதன் மூலமாக நாம் வந்து இந்த மாபெரும் வீரனுக்கு செய்யக்கூடிய ஒரு சிறப்பான அஞ்சலியாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக இதை ஒரு கோரிக்கையாகவும் இதை ஒரு வேண்டுகோளாகவும் இதை சுதந்திர போராட்ட தியாகிகள் சார்பாகவும் அவங்களுடைய வழித்தோன்றல் சார்பாகவும் எதிர்பார்ப்பாகவும் ஒரு வேண்டுகோளாகவும் வைக்கிறேன்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: அம்மா, நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா?
3: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
2: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல, அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
4: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்க் திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: என்ன கண்ணா, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள், ட்ரீட் எதுவும் இல்லையா? பூமியில உன் பர்த்டே பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, எங்களுக்கு நீ ஒரு ட்ரீட் கொடுக்க மாட்டீயே? அட்லீஸ்ட் வெண்ணையாவது கூட.
6: எப்பா முருகா, கம்முன்னு இருப்பா, எனக்கே 4 பானை தான் வச்சிருக்கிறாங்க, அதுவே எனக்கு பத்தாது போல.
5: சரி, இன்னைக்கு பர்த்டே என்ன பிளான் வச்சிருக்க?
6: எனக்கே ஒன்றும் தெரிலப்பா, வெண்ணைய சாப்பிடலாமா, முறுக்கு தட்டோடெல்லாம் இருக்கு, அதெல்லாம் சாப்பிடலாமான்ற யோசனையாவே இருக்கு, இல்ல பானையை உடைக்கலாமான்ற ஐடியாவில் இருக்கேன்.
5: அப்ப எக்கச்சக்கமான பிளான் வச்சுட்டு தெரியலங்கிறிய.
6: அடையப்பா, எல்லாம் ரெடி தான், ஆனா பூஜை பண்ணிட்டு தான் கொடுப்பேன்னு சொல்லி ஒத்த காலில் நிக்கிறாங்களே. பத்தாததுக்கு குழந்தைங்கள்லாம் என்ன மாதிரியே வேஷம் போட்டுட்டு ஊரு ஃபுல்லா சுத்திட்டு இருக்காங்க, எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா பாத்துக்கோ. ஏன்
5: ஓஹோ, அப்ப நீங்க பயங்கர பிஸி தான் போல. சரி, நிறைய ஸ்நாக்ஸ் வரும், அப்படியே நம்ம கொஞ்சம்
4: சோனா எஃப்எம் 107.8
2: இது வாலிப வயசு.
7: என்ன இது வாலிப வயசு?
8: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு சூப்பரான கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ உங்க வாழ்க்கையில வந்த கஷ்டமான சூழ்நிலையில உங்களுக்கு சப்போர்ட்டா யார் இருந்தாங்க, அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்றது தான் இன்னைக்கான தலைப்பா வந்திருக்கு. ஸோ இதை பத்தி நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாரு. அவர் யாரு, அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறாரு அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
9: வணக்கம் வணக்கம் குரு. ராஜேஷ், நல்லா இருக்கீங்களா?
8: நல்லா இருக்கண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க?
9: நிறைய அன்பு உள்ளவங்க இருக்கிறாங்க. சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். அப்புறமேட்டு அத்தை மாமா, ஆனா ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது பாத்தீங்கன்னா அவங்க வந்து தெய்வமே நின்று கை குடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் நல்லா மீண்டு வந்துருக்குறேன். சொல்ல முடியாதுங்க, அதெல்லாம் சொன்னா அது, ஆனா நம்ம நேரம் காலங்கிறது சொல்றேன். பாத்தீங்கன்னா அத்தை மாமா சொல்லலாம்.
8: ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர்ண்ணா. அவங்க வந்து பயங்கர சப்போர்ட்டா இருந்திருக்காங்க.
9: ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா, எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம
8: சூப்பர் சூப்பர்
9: கரெக்டா உதவி பண்ணிருக்காங்க.
8: ஓகே, அந்த மாதிரியான உறவுகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப பிளஸ் பண்ணிருக்கணும். நல்லா அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு.
9: ஆமா கண்டிப்பா கண்டிப்பா, அதே மாதிரி என் ஃப்ரெண்டுங்க அதே மாதிரியே தான்.
8: சூப்பர் சூப்பர். நம்ம பேர் இருந்தா நீங்க சொல்லலாம். ரொம்ப நன்றி நான் கால் பண்ணி சொன்னதுக்கு. நாட்டாமங்கலத்திலிருந்து நம்ம ராஜேஷ் கண்ணா கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவரோட லைஃப்ல கஷ்டமான சூழ்நிலைகள்ல யாரு ரொம்ப பக்கத்துணையா இருந்தா அப்படின்றத ரொம்ப சூப்பரா ஷேர் பண்ணியிருந்தாரு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரெண்ட்ஸு நம்ம கூட இருக்கிற க்ளோஸ் ஆன சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து நம்ம கிட்ட எந்த ஒரு பலனை எதிர்பார்க்காம அவங்க அவங்களோட உதவிகளை நமக்கு வந்து பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கும் போதோ கேள்விப்படும் போதோ அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும். அதை பத்தி நம்ம ராஜேஷ் கண்ணா வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அவரை மாதிரி நீங்களும் சொல்லணும், அதாவது உங்க லைஃப்ல கஷ்டமான சுச்சுவேஷன்ஸ்ல யாராவது கூட இருந்திருப்பாங்களே அவங்கள பத்தி நீங்களும் வந்து சொல்லுங்க. டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம் ஓட 9787707.8 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்க பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களோட லைஃப்ல கஷ்டமான சுச்சுவேஷன்ஸ்ல யாரெல்லாம் கூட இருந்தாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறத நான் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்க கால் பண்ணுங்க, நம்ம நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். இப்போ சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் பேக் டு பேக்ல வந்துட்டு இருக்குங்க, கேட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், நான் ரொம்ப நாள் தூங்காம ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன்டா.
2: நானே மொபைல்ல பேலன்ஸ் இல்லைன்னு வருத்தப்பட்டு இருக்கேன். கண்டுபிடிச்ச
1: இதைத்தான் நான் கண்டுபிடிச்சேன். மொபைலுக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? மொபைல்ல பேலன்ஸ் இல்லைன்னா கால் பண்ண முடியாது, மனுஷனுக்கு கால் இல்லைன்னா பேலன்ஸ் பண்ண முடியாது.

0: ரவி, நேத்து சாயங்காலம் எங்க அப்பா போன்ல ஒரு கேம் விளையாண்டேன், செம்மையா இருந்துச்சு தெரியுமா?
1: என்ன கேமு? சப்வே கேமா? அதெல்லாம் போன வாரமே விளையாடிட்டேன், செம்மையா இருந்தது.
0: ஸ்டூடண்ட்ஸ்
2: குட் மார்னிங்.
0: நம்ம ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக சைல்ட் கேர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க சொல்றத எல்லாரும் கவனமா கேட்கணும், சரியா?
2: Yes, miss.
3: ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம போன்ல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நமக்கு விவரம் தெரியாம தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிப்போம். அது மட்டும் இல்லாம போன் அதிகமா யூஸ் பண்றதுனால நமக்கு படிப்புல கவனம் சிதறுது, தூக்கம், உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே கெட்டு போகுது. அதனால போன் அதிகமா யூஸ் பண்ணாதீங்க, புரிஞ்சதா?
2: Yes, miss.
4: குழந்தைகளின் கல்வி வாழ்க்கையில் மிக முக்கியம். குழந்தைகளிடம் மொபைல் போன் கொடுப்பதை தவிர்த்து அவர்களின் கல்வியில் கவனம் செலுத்தவும் உடல்நலத்தை காக்கவும் செய்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 சமுதாய வானொலி.

0: மண்ணின் மனமே நம் ஆரோக்கியத்தின் ரகசியம். நம் ஊர் விளைச்சல் நம் விவசாயிகளின் நலம் தரும் வளர்ச்சி.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: இது வாலிப வயசு.
3: என்ன இது வாலிப வயசு?
4: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா, இப்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயங்கரமாக கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டாக இருந்தது யார் அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியே வந்து இருக்கே. ஸோ இதை பற்றி சொல்கிறதுக்காக நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம்
4: வணக்கம்,
5: ருக்மணியம்மா பேசுகிறேன்.
4: ருக்மணியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
5: குழந்தைங்க
4: இருந்தாலே வந்து கிருஷ்ண ஜெயந்தி கலகலன்னு போயிடும். சூப்பர் சூப்பர், கேக்கவே அவ்வளவு சூப்பரா இருக்கு. சூப்பரா செலிப்ரேட் பண்ணுங்க ஃபேமிலியோட.
5: கிருஷ்ண ஜெயந்திக்கு கலகலன்னா இந்த லீவ் விட்டாத அங்க பாரு,
4: எங்களுக்கு கஷ்டம் கொடுக்கல.
5: அதே மாதிரி மேரேஜுக்கு அப்புறம் இவர் தான் பார்த்துப்பாரு எங்க கணவரு.
4: சூப்பர் சூப்பர்.
5: எனக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியாம ரெண்டு பகுதியிலுமே
4: வாழ்ந்துட்டேன்.
5: எதனாலும் நான் கொஞ்சம் மனசு சாரோக்கெல்லாம் இருந்தனா கூட, ஏன் என்ன என்ன ஏன் கவலையா இருக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல அவரு எங்க கணவர் அப்படி பண்ணு, ஏன் சோகமா இருக்கிறேன் அப்படின்ட்டு ஏதாவது வேணுமா அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துருவாரு, சாரி வாங்கிட்டு வந்துருவாரு. ஏதாவது சோகமா இருந்தா அதனால எனக்கு கஷ்டம்னு தெரியாம வாழ்ந்துட்டேன், வளர்ந்துட்டேன்.
4: சூப்பர்.
5: இப்பவும் பிள்ளைக பாத்துக்கிற அவருக்கு அப்புறம் பிள்ளைக பாத்துக்கிறாங்க. எனக்கு எதுனாலும் வர பெஞ்சனும் வச்சுக்கிறேன், பிள்ளைங்கள பாத்துக்கிறாங்க. ஒரு கோயில் பண்டிகை அப்படிலாம் கூட பிள்ளைங்க எனக்கு காசல்ல எனக்கு தராங்க அவங்க, எனக்கு கொடுத்த அந்த அளவுக்கு இருக்கிறேன். நான் எனக்கு கஷ்டம் எல்லாம் எதுவும் வரல சாமி, எனக்கு உடம்பு கஷ்டம் வந்தா தானே ஒழிய மற்றபடி அந்த கஷ்டம் இல்ல. ஏஜ் ஆகிறதுனால பிபி சுகர் அந்த மாதிரி கஷ்டத்தப்ப பாத்துட்டு இருக்கேன்.
4: எனக்கும் நீங்க சொன்ன மாதிரி எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. சின்ன வயசுல பேரண்ட்ஸ் அப்பா அம்மா பாத்துக்கிட்டாங்க, இப்பயுமே நான் பாத்துக்கிறேன். பெருசா நீங்க சொல்ற அளவுக்கு மனதளவில் எந்த கஷ்டமும் இல்ல. ஒரு சில டைம்ல கூட இருந்தா நண்பர்கள் கூட இருந்திருப்பாங்க.
5: ரொம்ப
4: நன்றி கால் பண்ணி சொன்னதுக்கு, ரொம்ப சூப்பரா வந்து சொல்லுங்க.
5: நன்றி. அப்படி இருக்கிறதுனாலதான் உங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கோம், சோனா கிட்ட பேசிட்டு இருக்கோம். சோனா தான் என்னோட ரொம்ப நண்பர்கள், உடன்பிறவா சகோதரர்கள், பேரன் பேத்திகள், மகள்கள் மகன்கள் அப்படி
4: இருக்கு. அவ்வளோ சூப்பர் கேக், அவ்வளோ இனிமே இருக்கு. ரொம்ப நன்றி கால் பண்றதுக்கு. ரெகுலரா இன்னும் ரெகுலரா கால் பண்ணுங்க, நம்ம நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம்.
5: நன்றி நன்றி
4: நன்றி நன்றி. தாதகாப்பட்டியிலேருந்து நம்ம ருக்மணி அம்மா கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, என் வாழ்க்கையில் என்னங்க கஷ்டம், சின்ன வயசாக இருக்கும்போது அப்பா பார்த்துக்கிட்டாரு, கல்யாணம் பண்ணி வந்ததுக்கப்புறம் என்னோடய வீட்டுக்காரர் பார்த்துக்கிட்டாரு, கஷ்டம்னா என்னன்னே தெரியாமல் வளர்த்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக அவங்க வாயிலிருந்து அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் கேட்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே இருந்துட்டா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கு. ஸோ நீங்களும் கால் பண்ணுங்கள் சோன எஃப்எம்மோட 9787070178 அப்படின்னு இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டமான சூழ்நிலைகளில் இருந்தப்போ உங்களுக்கு யார் செம்ம சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பர்பான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்கீங்க, கேட்டு வந்துருங்க.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
3: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
3: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
4: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.

0: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு சுச்சுவேஷனை மறக்க மாட்டோம் அப்படின்னா நமக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணிருப்பாங்க நம்ம கஷ்டப்படுற நிலைமையில. அப்படி இருக்கிறவங்கள கண்டிப்பா நம்ம மறக்கவே மாட்டோம். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில என்ன கேள்வி அப்படின்னா, உங்க வாழ்க்கையில நீங்க பயங்கரமா கஷ்டப்பட்டப்போ உங்களோட அந்த கஷ்டமான சூழ்நிலைகள்ல உங்களுக்கு யாரு பயங்கரமா ஹெல்ப் பண்ணா அப்படின்றதுதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியவே வந்திருக்கு. இதை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாரு. சோ யார் அவரு, அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறாரு அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம். இது வாலிபு வயசு இணைய தொகுப்பாளர் குரு அவர்களுக்கும் நமது அன்பு சோனா பண்பாளர்களுக்கும் மாலை வணக்கத்துலாம். திருப்பூர் மாவட்டம் மோனூர் ஆதவன்.
0: ஆதவன்னா மாலை வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: மாலை வணக்கம். நான் நலமா இருக்கேன், நீங்கள் நலமா இருக்கிறீர்களா?
0: நான் சூப்பரா இருக்கேனா.
1: அதாவது ஒவ்வொருத்தரு வாழ்க்கையில ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் வரும்.
0: என்ன
1: இந்த குடும்பத்துல மூத்த மகனா போனாலும் எங்க அப்பா வந்து நடுநிலைப் பள்ளியில தலைமை ஆசிரியரா இருந்தாரு, யூனியன் பள்ளியில.
0: என்னங்க
1: இந்த மூணு ஊர்லயும் பேர்பட்டுக்கிறேன் அதுங்கிற ஊர்ல.
0: அவர்
1: இயற்கையான ஒரு குணம் என்னன்னா, அதாவது ஏதாவது பிடிக்காத செய்யலன்னா கோபம் தான் அட்டி வைப்பாரு, நல்லா நொஞ்சிருவாரு. ஆசிரியரா அங்க ஸ்கூல்ல மட்டுமல்ல வீட்லயும் அப்படிதான் இருப்பாருங்க. அந்த வயல மூத்த மகனா இருந்து நான் அவர்கிட்ட எல்லாம் பண்ணி வாங்கின அடிவடி அடிகள் எல்லாம் நான் தவறா சொல்றேன். ஏதாவது அவருக்கு மனசுக்கு பிடிக்காத செயல் செய்யறதுக்கனால நமக்கு இந்த மாதிரி தண்டனை கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
0: என்னங்க
1: தண்டனை கிடைச்சிருக்கேன். ஆனா இதுல ஒரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவ்வளவு இது அவரு கோபம்தான் அவ்வளவுதான். எனக்கு சூட்கேஸ் எதுன்னு அது கல்யாணமான பிறகு இதெல்லாம்
0: என்னங்க
1: அது ஒன்றா வாழ முடியல. ஏன்னா அவரு பண்ற இதுல பார்த்து மனைவியே பயந்துங்க இல்ல சொல்றேன். அப்ப அவங்க தனியா அதுலோட அதுன்னு போயிட்டாங்க, அது வேற கதைங்க. ஏன் சூட்கேஸ் எல்லாம் அதுக்கு பிறகு அந்த கோபத்தை எல்லாம் என்ன கேட்கிற சூழ்நிலை போட்டு, ஏ நீ சூட்கேஸ் பண்ணி எங்கே போய் எப்படி போய் வெளியே எங்க எப்படி போயிடுறாங்கிற அளவுக்கு எல்லாம் கடுமையாக்கிட்டாரு.
0: என்னங்க
1: ஆனா அந்த சூழ்நிலையும் எனக்கு கஷ்டமான சூழ்நிலை தாயார்தான் எல்லாம் சொல்லுவாங்க. நேரம் அதுக்குன்னு ஒத்துட்டு இல்லைனாலும் அப்படி எல்லாம் இல்ல இல்லாம அவனை எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் இது பண்ணாங்கன்னு சொல்லி நீ தற்காத்து 2021 வரைக்கும் பார்த்தது அம்மா
0: தான்.
1: அப்ப அதாவது குறை சொல்ல ஆசிரியர் போனா எப்படி எல்லாம் நல்லா இருக்கணும்னு அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். போனவரே அவங்கள நம்ம குறை சொல்லிக்கிட்டு கூடாது. ஆனா ஒன்று என்னை படுத்தின பாட்டுக்கு என் வீடு இருக்க என் தம்பி தங்கச்சி அவங்க எல்லாம் தங்கச்சியே ஒண்ணு ஒண்ணு அவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்க, ஓ இவர் இந்த மூத்த மகன்கள் வகையில படுத்தின பிரச்சனைக்கு இரு சடங்கு கூட வராம அதெல்லாம் வெளியுறங்காச்சு போயிடுவாரு நினைக்கிற மாதிரி கிடைச்சி நினைச்சாங்க. நானும் அதெல்லாம் நான் செய்ய விரும்பலைங்க. அவர் இரு சடங்குலயும் அம்மா இது அதுக்கு செய்ய வேண்டிய சீர்கள் எல்லாம் செஞ்சு அதையெல்லாம் நாம என்ன பண்றதுங்க, அதெல்லாம் நடக்கும், நடந்து முடிஞ்ச முடிஞ்சதுதான். சொன்னதுனால என்ன பிரச்சனை அனுச்சு சொன்னோம்னு ஒரு மனசு பார்த்து குறைச்சிட்டோம் வேணா நினைக்கலாம் இல்லைங்களா? அதையெல்லாம் நிம்மதியா செஞ்சு முடிச்சாங்க. அதே சமயம் அவருனால வந்து வீட்டுல யாருக்கும் எந்த வேலையிலும் வாங்கி கொடுக்கவும் முடியவில்லைங்க. நான் தான் வந்து ரெண்டு தம்பிகள் தங்கச்சி வேணா அவர் படிக்க வச்சிருந்தாரு, அரசு பள்ளியில ஹெட் மாஸ்டர் போயிருச்சுங்க. தம்பிக்கு வேலை அமைச்சு கொடுக்கல, ஒரு ரெண்டு பேருக்கு வேலைகள் அமைச்சு கொடுக்க, தங்கச்சி வீட்டுக்காருக்கு வேலை அமைச்சு கொடுக்கல, அவருக்கு ஒரு வேலை அமைச்சு அவரும் எல்லாம் இருக்காரு. என்னதான் பண்ணாலும் நான் வந்து வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் நல்லதே தான் பண்ணேன். அவங்களுக்கு அவங்க சொல்லினா நான் செஞ்சு புரியும் சொல்லி ஆகணும்ல. அது மாதிரி மணியனுடைய வாழ்க்கையில இருவரும் நடக்கு அதெல்லாம் இது வந்து போய் வந்து வந்துட்டு அம்மாதான் இது பண்ணாங்க. அடுத்த உடைய சொல்ல போன சோனா பண்பலைங்க
0: மகிழ்ச்சியா
1: இருக்கு. எனக்கு இப்பதான் நிலைமையில உதவ அம்மா அதனால மனசு ஆறுதலுக்கு
0: தொடர்ந்து கேளுங்க, தொடர்ந்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.
1: வாய்ப்பு கருத்து சொல்ல வாய்ப்பளித்தவர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன்.
0: நன்றிண்ணா, நீங்க கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு ரொம்ப நன்றிண்ணா. திருப்பூர்ல இருந்து நம்ம ஆதவர் அண்ணா கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவரோட கருத்தை ரொம்ப சூப்பரா வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. இப்போ அவருக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே தன்னோட கஷ்டமான சூழ்நிலைகள்ல முதல்ல ஓடி வந்து உதவுறது யாரு அப்படின்னா அம்மா தாங்க. அதுக்கப்புறம் தான் யாரா இருந்தாலும் வருவாங்க. ஸோ நம்ம ஆதவர் அண்ணா வந்து சூப்பரா சொல்லியிருந்தாரு. ஸோ நீங்களும் சொல்லணும், அதாவது உங்களோட வாழ்க்கையில இருந்த கஷ்டமான சூழ்நிலைகள்ல யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா, யார் உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தா அப்படின்றதா இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியே வந்திருக்கு. இதை பற்றி நீங்கள் சொல்லணும் அப்படின்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787070178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். இப்போ சூப்பரான பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துருங்க. நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம்.
2: Let's gear up, reporter dropping the damn track. His who is back, we'll make it bang it, no I'll be back. Turn it up. It's so lit, it's them on the beat, bringing my heat. It's

0: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னா, உங்க வாழ்க்கையில நீங்க கஷ்டப்படும் போது யார் உங்க கூட நின்னா, யார் பயங்கர சப்போர்ட்டிவா உங்க கூட இருந்தாங்க அப்படின்றதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியவே வந்து இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்களும் உங்களோட கருத்துக்களை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, டக்குன்னு போன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787070178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்க பயங்கர வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோ இப்போ நம்ம கூட ஒரு நெய்யர் இணைஞ்சிருக்கிறாரு, அவர் என்ன சொல்ல போறாரு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம். சூப்பரா இருக்கறனா, நீங்க எப்படி இருக்கீங்க, நலமா இருக்கீங்களா?
1: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். இப்ப போயிட்டு இருக்கேன் இந்த மாலை பொழுதுகள் எல்லாம் உங்களுக்கு.
0: இன்னைக்கு انا ஈவினிங்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கு, கால் பண்றீங்கல்ல?
1: என்ன
0: குறையும் இல்லாம சூப்பரா போயிட்டு இருக்கு.
1: எங்க வீட்லயும் இனிமேதான் கொஞ்சம் நைவேத்தியம் பண்ணுவோம், 6 மணிக்கு மேல.
0: சூப்பர்னா,
1: ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. ஒரு ஆஸ்பிஷியஸான டே இல்ல, குதூகலமா போயிட்டு இருக்கு.
0: சூப்பர்னா, சூப்பர்னா, செலிப்ரேஷன் பயங்கரமா பண்ணுங்க, சந்தோஷமா பண்ணுங்க.
1: எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் மன நிறைவாகவும் இருந்தது. அதனால என்னுடைய அந்த கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன்ல எனக்கு வார்த்தைகளால் ஊக்கப்படுத்தியதாக இருக்கட்டும் சரி, அதே மாதிரி எனக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருந்ததும் சரி, என்னை வழி நடத்தியதாலும் சரி, அது அரவிந்துக்கு தான் ஒரு பெரிய பங்கு இருக்கு. அந்த இது வரைக்கும் நான் பெருசா அவனுக்கு தேங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னதுல, இந்த தருணத்துல இப்ப யோசிச்சு பாக்குறேன், அவன் மட்டும் நமக்கு இவ்வளவு வழிகாட்டுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு. அதனாலவே ஆல்வேஸ் க்ளோஸ் டு ஹார்ட் தான் அவன் சொல்லக்கூடிய அந்த குட்டி குட்டி விஷயங்களும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சப்போர்ட்டிவாகவும் ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இருந்திருக்கு அப்படின்னாலும் உண்மைதான்.
0: சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா, நீங்க வந்து நம்ம எஃப்எம் மூலமா தேங்க்ஸ் வந்து சொல்லிருக்கீங்க, கண்டிப்பா கேட்டிருப்பாரு.
1: கண்டிப்பா, ஆமா ஆமா. எனவே ஒரு கஷ்டப்படும் போது துவண்டும் பொழுது நமக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டா ஒரு உறவு இருந்தாங்க அப்படின்னா அதுதான் நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி. எனக்கு அது வந்து அரவிந்த் மூலமா கிடைச்சது, நான் லைஃப்ல ரொம்பவே கொடுத்து வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, இந்த மாதிரியான எல்லாருக்கும் இருந்தாங்க அப்படின்னா எல்லாருக்குமே கண்டிப்பா வெற்றி தானா?
1: கண்டிப்பா. நல்லா சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டா எய்தர் ஃப்ரெண்டோ ரிலேட்டிவோ இல்லா பெட்டர் ஹாஃப் பார்ட்னரோ இருந்தா எவ்வளவு விக்கெட்டான சிச்சுவேஷன்ஸ் இருந்தாலும் கடந்து போயிடலான்னு. எனக்கு அவன் கொடுக்கக்கூடிய உதிரிகள் சக்தி தான் இந்த லைஃப்ல சாதிக்கவும் வச்சுட்டு நிறையாது. என்னால லைஃப்ல மறக்கவே முடியாத ஒரு தருணம்னு சொல்லுவேன்.
0: சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா, ரொம்ப நன்றிண்ணா கால் பண்ணி சொன்னதுக்கு.
1: ரொம்ப சந்தோஷம் குருந்தடி, சூப்பரா மேட்டும்பா.
0: ஓகேண்ணா, ஓகேண்ணா,
1: தேங்க்யூண்ணா,
0: பை பை பை. வேலூர்லேருந்து நம்ம சந்திரசேகர் அண்ணா கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவரோட லைஃப்பில் யார் பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தார் அப்படின்றத ரொம்பவே சூப்பராக வந்து ஷேர் பண்ணிக்கிட்டார். அது மட்டும் இல்லாமல் நம்ம எஃப்எம் மூலமா ஒரு தேங்க்ஸும் வந்து சொல்லிக்கிட்டாரு. ஸோ நம்ம எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு பர்சன் இருந்தாங்க அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் என்றைக்குமே வெற்றி தாங்க. ஸோ நீங்களும் வந்து சொல்லணும், அதாவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்படும் போது யார் பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். அவங்கள பற்றி நீங்கள்

0: சேலம் மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரும்பூர். ஃபார் கான்டாக்ட் 9363262809.

0: எஸ்எஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும்
1: கலரிங் ட்ரிபியூட் டு டீச்சர்ஸ் கிராண்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட்.
0: இந்த மாபெரும் ஓவிய உலக சாதனை நிகழ்வில் 4 வயது முதல் அனைவரும் பங்கேற்கலாம்.
1: பங்கு பெறும் அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்படும்.
0: முன்பதிவு கட்டணம் 299 மட்டுமே.
1: நடைபெறும் நாள் செப்டம்பர் 6 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் ஸ்ரீ சவுடேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சேலம்.
1: தொடர்புக்கு 9585500099.

0: ஏங்க, கிருஷ்ண ஜெயந்திக்கும் விநாயகர் சதுர்த்திக்கும் ஊதுபத்தி வாங்கணும்னு சொன்னே, வாங்கிட்டீங்களா?
1: அதுக்குதான் இந்த செப்டம்பர் 4 தேதி சோனா காலேஜ் கிரவுண்ட்ல இஸ்கான் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷனுக்கு போறமே.
0: அங்க என்ன ஸ்பெஷல்?
1: அங்க ஸ்ரீ பிராண்ட் அகர்பத்தி ஸ்டால் இருக்கும். கோயில் பூக்களை வச்சு தயாரிக்க கூடிய ஊதுபத்திகளும் கிடைக்கும்.
0: அப்படியா, சூப்பர்ங்க. ஆஃபர் ஏதா இருக்கா?
1: இருக்கே, ஸ்டால்ல நிறைய அட்ராக்டிவ் ஆஃபர்ஸ் இருக்கு. அதோட இந்த விளம்பரத்தை சோனா எஃப்எம்ல கேட்டோம்னு சொன்னா கூடுதலா 5% டிஸ்கவுண்டும் கிடைக்கும்.
0: அப்போ செப்டம்பர் 4 தேதி சோனா காலேஜ் கிரவுண்ட்ல ஸ்ரீ பிராண்ட் அகர்பத்தி ஸ்டாலுக்கு நேரா போலாம். வாங்க,
1: நாங்களும் போறோம், நீங்களும் வாங்க.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
3: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய நினைவுகளில் வாழ்ந்த மனிதர்களை பற்றி பேசக்கூடிய புகழ்பெற்ற ஸ்ரீரங்கத்து தேவதைகள் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். இந்த நூலில் வரக்கூடிய தேவதைகள் யாரும் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர்கள் இல்லைங்க. சுஜாதா அவருடைய சிறு வயதில் ஸ்ரீரங்கம் வீதிகளில் நேரில் பார்த்த வித்தியாசமான மனிதர்களை தான் அப்படி குறிப்பிட்றாரு. அதாவது அவருடைய நேட்டிவ் ஸ்ரீரங்கத்தில் அவர் வாழும்போது தினமும் பார்த்த மனிதர்கள் பற்றின நினைவுகளை இந்த புத்தகத்தில் குறிப்பிட்றாருங்க. உதாரணமாக கடவுளுக்கு கடிதம் அப்படின்ற கதையில் வரக்கூடிய கோவிந்துவை சொல்லலாம். மனநலம் பாதிக்கப்பட்ட அவர் தினமும் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து போஸ்ட் கார்டு வாங்கிட்டு வந்துட்டு ரங்கு கடையில் உட்கார்ந்து அவரோட கால் மேலே வச்சுட்டு ஆங்கிலத்தில் கடவுளுக்கு வந்து கடிதம் எழுதுவார். டியர் காட் அப்படின்னு ஆரம்பித்து அவர் கேட்கணும்னு நினைக்கிற கேள்விகள் எல்லாத்தையும் எழுதுவார். அடுத்ததான் இந்த புத்தகத்தில் வர ஒரு கதை, குண்டு ரமணி அப்படின்ற ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணோட கதை. திடீர்னு எதிரில் வரவங்களை பிடிச்சி விளையாடுறதும், அவங்க மேலே ஏதாவது ஒரு பொருட்களை வச்சு அடிக்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றியும் நிறைய விஷயங்களை வந்து எழுதியிருப்பார். அடுத்ததான் விஜிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜயராகவன், அவரை பற்றியும் நிறைய நினைவு குறிப்புகளை இந்த ஒரு புத்தகத்தில் எழுதியிருப்பாருங்க சுஜாதா அவர்கள். அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தோட பழைய வீதிகள், அங்கே வாழ்ந்த குடும்பங்களோட வாழ்க்கை முறை, அந்த மனிதர்களோட சிரிப்பும் சோகமும் கலந்த வாழ்வியல் தருணங்கள் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் சுஜாதா அவர்கள் இயல்பான பாணியில் இதில் வந்து பதிவு பண்ணியிருப்பாருங்க. அதே மாதிரி காவிரி கரையில் மாலை நேரத்து நடை, அதே மாதிரி ஸ்ரீரங்கத்து கோவில் யானை ஆண்டாள் மீது ஊர் மக்கள் காட்டக்கூடிய அந்த பக்தி, காவிரி ஆற்றில் வெள்ளம் வரும்போது ஊரே திரண்டு வந்து பார்க்கிறது, ஸ்ரீரங்கத்தோட பழைய வீடுகளோட கதவுகள், அந்த தெருக்களோட வாசம் அப்படின்னு காலத்தோட முழுமையான பிம்பத்தை நினைவு குறிப்புகளாக கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாருங்க சுஜாதா அவர்கள். கட்டாயமாக ஸ்ரீரங்கம் அந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும், அந்த ஊரில் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய ஸ்ரீரங்கத்து தேவதைகள்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா?
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு. தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: என்ன கண்ணா, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள், ட்ரீட் எதுவும் இல்லையா? பூமியில உன் பர்த்டே பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, எங்களுக்கு நீ ஒரு ட்ரீட் கொடுக்க மாட்டீயே? அட்லீஸ்ட் வெண்ணையாவது கூட.
4: எப்பா முருகா, கம்முன்னு இருப்பா, எனக்கே 4 பானை தான் வச்சிருக்கிறாங்க, அதுவே எனக்கு பத்தாது போல.
3: சரி, இன்னைக்கு பர்த்டே என்ன பிளான் வச்சிருக்க?
4: எனக்கே ஒன்றும் தெரிலப்பா. வெண்ணைய சாப்பிடலாமா, முறுக்கு தட்டோடெல்லாம் இருக்கு, அதெல்லாம் சாப்பிடலாமான்ற யோசனையாவே இருக்கு. இல்ல பானையை உடைக்கலாமான்ற ஐடியாவில் இருக்கேன்.
3: அப்ப எக்கச்சக்கமான பிளான் வச்சுட்டு தெரியலங்கிறிய.
4: அடையப்பா, எல்லாம் ரெடி தான், ஆனா பூஜை பண்ணிட்டு தான் கொடுப்பேன்னு சொல்லி ஒத்த காலில் நிக்கிறாங்களே. பத்தாததுக்கு குழந்தைங்கள்லாம் என்ன மாதிரியே வேஷம் போட்டுட்டு ஊரு ஃபுல்லா சுத்திட்டு இருக்காங்க, எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா பாத்துக்கோ. ஏன்
3: ஓஹோ, அப்ப நீங்க பயங்கர பிஸி தான் போல. சரி, நிறைய ஸ்நாக்ஸ் வரும், அப்படியே நம்ம கொஞ்சம்
5: சோனா எஃப்எம் 107.8
6: இது பாலிப வயசு.
7: என்ன இது பாலிப வயசு?
8: இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்க வந்து மீனவர்கள்லாம் இருக்காங்கல்ல, மீனவர்களுக்கு ஒரு சூப்பரான விஷயத்தை பண்ணுறாங்க. என்ன அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் வந்து பேசிகிட்ருக்கேன். அதாவது மீனவர்களுக்கு இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாடு மீன்வளத்துறை சார்பில் மீனவ சமுதாய மக்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களோட நலனுக்காக ஒரு வாட்ஸ்அப் சேனலை கிரியேட் பண்ண போகிறாங்க. அந்த வாட்ஸ்அப் சேனலில் என்னென்ன விஷயம் எல்லாம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த வாட்ஸ்அப் சேனல் மூலமா தமிழ்நாடு அரசு வழங்குற முக்கிய அறிவிப்புகள், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள், அது மட்டும் இல்லாமல் கடல் பாதுகாப்பு எச்சரிக்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அப் டு டேட்டடாக அந்த வாட்ஸ்அப் சேனலில் அவங்களுக்கு வந்து போட்டு விட்டுருவாங்களாம். ஸோ அதை பார்த்து அவங்க தெரிஞ்சு பயனடைஞ்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அது சூப்பரான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எதிர்பார்க்குறேன். இப்போ நமக்கே வந்து தெரியும், ஏஐ டெக்னாலஜி அப்படின்றது எல்லா இடத்துலையும் வந்துருச்சுங்க. எங்கே பார்த்தாலும் ஏஐ டெக்னாலஜி. நமக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தது அப்படின்னா ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறமோ இல்லையோ, கண்டிப்பாக போய் சாட்ஜிபிடி கிட்டே அப்படின்ற மாதிரி ஒரு சில ஏஐ கிட்டே நம்ம வந்து கேட்போம். இந்த நிலையில் ஒரு கம்பெனியில் புதுசாக ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கம்பெனி, அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பிரபல கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அங்கே வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸ், அங்கே வேலை பார்க்குற தொழிலாளர்கள்லாம் யார் யாரெல்லாம் ஏஐயை யூஸ் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் மனுஷனோட திறனை வச்சு மட்டுமே உங்களோட வேலையை பார்க்குறீங்களோ அவங்களுக்கு நாங்கள் ஸ்பெஷல் போனஸ்லாம் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அந்த கம்பெனி சைட்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்காக அந்த கம்பெனிக்கு 800 கோடி ரூபாய் போனஸை, அதாவது போனஸாக கொடுக்கறதுக்கான அமௌண்ட்டையும் ஒதுக்கியிருக்கிறாங்களாம். பார்த்துக்கோங்களேன், கண்டிப்பாக எனக்கு இது பயங்கர ஆச்சரியமாக வந்திருக்கு. எப்படிரா ஏஐ டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் மனுஷங்களோட திறனை வச்சுமே மட்டும் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போது சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துக்கிட்டே இருக்குது, அதை தொடர்ந்து இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள்லாம் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் பேசலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ் நான் ரொம்ப நாள் தூங்காம ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கேன்டா.
2: நானே மொபைல பேலன்ஸ் இல்லைன்னு வருத்தப்பட்டு இருக்கேன்.
1: இதைத்தான் நான் கண்டுபிடிச்சேன். மொபைலுக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? மொபைல்ல பேலன்ஸ் இல்லைன்னா கால் பண்ண முடியாது, மனுஷனுக்கு கால் இல்லைன்னா பேலன்ஸ் பண்ண முடியாது.

0: ஏய் ரவி, நேற்று சாயங்காலம் எங்கள் அப்பா ஃபோனில் ஒரு கேம் விளையாண்டேன், செம்மையாக இருந்துச்சு தெரியுமா?
1: என்ன கேமு? சப்வே கேமா? அதெல்லாம் போன வாரமே விளையாடிட்டேன், செம்மையாக இருந்தது.
2: ஸ்டூடெண்ட்ஸ்
3: குட் மார்னிங்.
2: நம்ம ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் ஃபோன் யூஸ் பண்ண கூடாதுன்னு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக சைல்ட் கேர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க சொல்றத எல்லாரும் கவனமா கேட்கணும், சரியா?
3: எஸ் மிஸ்.
4: ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஃபோன்ல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நமக்கு விவரம் தெரியாம தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிப்போம். அது மட்டும் இல்லாம ஃபோன் அதிகமா யூஸ் பண்றதுனால நமக்கு படிப்புல கவனம் சிதறுது, தூக்கம், உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே கெட்டு போகுது. அதனால ஃபோன் அதிகமா யூஸ் பண்ணாதீங்க, புரிஞ்சதா?
3: எஸ் மிஸ்.
5: குழந்தைகளின் கல்வி வாழ்க்கையில் மிக முக்கியம். குழந்தைகளிடம் மொபைல் போன் கொடுப்பதை தவிர்த்து அவர்களின் கல்வியில் கவனம் செலுத்தவும் உடல்நலத்தை காக்கவும் செய்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 சமுதாய வானொலி.

0: நம் ஊரில் விளையும் சிறு தானியங்களையே அதிகம் விளைவிப்போம். அத்தானியங்களையே அன்றாட உணவாக எடுத்துக்கொள்வோம். ஆரோக்கியமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8 சோனாயப்பம் 107.8
2: இது வாலிப வயசு.
3: என்ன இது வாலிப வயசு?
4: அட அட அட, இந்த மனசு தான் சார் கடவுள் அப்படின்னு எல்லாரும் பாராட்டுற மாதிரி ஒருத்தர் ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவர் யார், என்ன பண்ணார் அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். சைனா இருக்குல்ல, சைனாவில் ஒரு ஹோட்டலில் ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருந்துருக்கிறாருங்க. அவரோட செயல் தான் இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் சம பேசு பொருளாக போயிட்டுருக்கு. எப்படி என்ன பண்ணார் அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சைனாவில் ஒரு ஃபேமஸான ஒரு ஹோட்டல், அங்கே வேலை பார்க்குறவர் தான் லீ அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு, புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தைக்கு அந்த சாப்பாடோட சேர்த்து 1500 ரூபாய் அவர் வந்து சென்ட் பண்ணியிருக்கிறாருங்க. ஸோ இவரோட செயலை பார்த்து நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க. ஸோ அவருக்கு எப்படி தெரியும் அந்த குழந்தைக்கு புற்றுநோய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒரு ஆர்டர் வந்திருக்கு அந்த ஹோட்டலுக்கு. அந்த ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 4 வயசு குழந்தைக்கு கீமோதெரப்பி பண்ணுறதுனால உணவில் காரம்லாம் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக போடுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த தெரப்பி பண்ணால் கண்டிப்பாக கேன்சராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த ஃபுட் ஆர்டரோடு சேர்த்து 1500 ரூபாவை அனுப்பியிருக்கிறாரு. ஸோ அந்த ஆர்டரை ரிசீவ் பண்ண அந்த பேரண்ட் அதை பார்த்துட்டு அவர் வந்து ஒரு லெட்டர் வந்து எழுதியிருக்காரு, கூடிய சீக்கிரமே உங்கள் குழந்தைக்கு கேன்சர்லாம் இதாகிடும், சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் வந்து எழுதியிருக்கிறாரு. ஸோ இதை வந்து அவங்க பேரண்ட்ஸை சோஷியல் மீடியாவில் போட்டிருக்கிறாங்க. அது வந்து சமூக வலைத்தளங்களில் சம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு சம்பவம் அப்படின்றது இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் சம வைரலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, தனக்குன்னு வாழாமல் மற்றவங்களுக்காக வாழ்கிற நிறைய பேர்லாம் வந்துருக்காங்க. ஸோ அவங்கள பற்றின விஷயங்கள்லாம் வெளியே வரும்போது கண்டிப்பாக நான் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நாம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாமா? நான் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
6: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் எவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள்லாம் பேசணும். இப்போ நம்ம கூட யார் பேசுறதுக்காக காத்துட்ருக்காங்க அப்படின்னா, சோனா லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்துட்ருக்கேன். நம்ம வான்மதி சோனா சிஸ்டர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ இன்றைக்கும் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் எடுத்து வச்சிருக்காங்க. என்னென்ன அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வான்மதி சோனா சிஸ்டர், நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்ருக்கோம். நீங்களும் நிறைய விஷயங்கள்லாம் உங்களோட சோஷியல் மீடியா ஜேர்னலேருந்து ஷேர் பண்ணிட்டு வந்துட்ருக்கீங்க. கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்தது சிஸ்டர். லாஸ்ட்டாக நம்ம பேசும் ஃபேமிலியில் சப்போர்ட் எப்படி இருந்தது, அது மட்டும் இல்லாமல் வேறு யாராவது உங்களோட கண்டென்ட்லாம் பார்த்துட்டு உங்கள் வீட்டில் போய் சொல்லியிருந்தாங்கல்ல, அதை பற்றி நம்ம பேசணும். அதை பற்றி உங்கள் வீட்டில் என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. நீங்கள் என்றைக்காவது வந்து சொல்லியிருக்கீங்களா, அப்பா அப்பா இங்கே பாருப்பா, நான் போட்ட வீடியோஸ்லாம் வந்து நல்ல வியூஸ் போயிட்டுருக்கு, நிறைய லீட்ஸ் இதுலேருந்து வராங்க, நிறைய பேர் வந்து பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் அவர்கிட்ட வந்து சொல்லியிருக்கீங்களா?
7: அது எல்லாமே சொன்னேன், அவருக்குமே நான் காமிச்சேன். அவங்க வந்துட்டு அவங்க ஓகே அவ்வளோதான், அவருக்கு அதை பற்றி தெரியல. இதுவே வந்துட்டு எங்கள் அம்மாலாம் இருந்தாங்க, சூப்பர் சோனா அப்படிங்கிற அளவுக்கு ஆயிருக்கும். நம்மளை பற்றிட்டு அம்மாவுக்கு தானே அதிகமாக தெரியும், அப்பாவோடையும். அப்பா வந்து வேலைக்கு போயிட்டு திரும்ப எப்போ நைட்டு தான் வருவார். இதே நம்ம அம்மா வந்தால் கூடயே இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், என்ன ஃப்ராடு தானே பண்ணுறோம்னு முதக்கொண்டு தெரியும்.
6: புரியுது புரியுது, நீங்கள் எதை மீன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து புரியுது. ஸோ சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்லாம் வந்து இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு எதிர்பார்க்கறது பேரண்ட்ஸோட சப்போர்ட் தான் மெயினாக வேணும் அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ ஃபேமிலியில் சப்போர்ட் கிடச்சிச்சு அப்படின்னா அவங்களுக்கான அந்த க்ரோத் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட்டாக வந்திருக்கும். ஸோ நிறைய ஃபேமிலியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து நீங்கள் சோஷியல் மீடியா கண்டென்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணாதீங்க, அதை நீங்கள் கண்டினியூ பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது சேஃபாக 9 to 5 ஜாபில் சேஃபாக போங்க, சேஃபான இன்கம் வந்து வரும், சேலரி மாதம் பிறந்தா வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு வந்து இருக்கலாம். ஆனால் இன்னும் ஒரு சில பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, சோஷியல் மீடியாவில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளால் எதுவுமே வந்து பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படிலாம் வந்து எதுவுமே வந்து கிடையாதுங்க. ஸோ சோஷியல் மீடியாவில் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக பேரண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட்டை வந்து கொடுங்க, இதுலேயும் வந்து நிறைய ஏர்னிங்ஸ்லாம் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நம்பிக்கையை வந்து கொடுங்க. அதுக்கப்புறம் அவங்க அவங்களே புரிஞ்சுப்பாங்க. ஸோ நாம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம வான்மதி சோனா சிஸ்டர்கிட்ட நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பர்பான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள்லாம் பேசணும். இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக சோஷியல் மீடியா கிரியேட்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் அவங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சோனா லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். நம்ம வான்மதி சோனா சிஸ்டர் தான் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க போறாங்க. என்னென்ன அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வான்மதி சோனா சிஸ்டர், நீங்கள் தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டு இருக்கீங்க. நம்ம நிறைய விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கோம். நீங்கள் லாஸ்ட்டாக சொல்லும் போது ஒன்று சொல்லியிருந்தீங்க என்ன அப்படின்னா, நான் சோஷியல் மீடியா ஜேர்னிலையும் இருக்கேன், அதே மாதிரி எனக்கான பிஸ்னஸும் நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போது சோஷியல் மீடியாலேயே ரெகுலராக கண்டென்ட்லாம் அப்டேட் பண்ணிகிட்டே வந்துருக்கணும். ஏதாவது ஒரு புதுசாக ட்ரெண்டிங்கான விஷயம்லாம் வந்தது அப்படின்னா அதை டக்குன்னு சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியாகணும். இந்த மாதிரி ஒர்க்லாம் வந்துருக்கும். இந்த நிலையில் நீங்கள் உங்கள் பிஸ்னஸையும் பார்த்துட்ருக்கீங்களா? ஸோ எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: டைம் மேனேஜ்மெண்ட் இதுக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் வெட்டியாக தான் இருந்தேன். இப்போ தான் எனக்கு கொஞ்சம் பிஸியாக தான் எனக்கு வந்துட்டு வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கும், எல்லாரும் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற போது நான் இதில் தான் கற்றுக்கிட்டேன். இத்தனை நாளாக வந்துட்டு ஸ்கூல் காலேஜ் போவோம், சாப்பிடுவோம், எழுதுவோம், படிப்போம், அதிலே போயிடுச்சு. இப்போ தான்

0: வந்துட்டு அந்த கஷ்டம்னா என்ன, ஒருத்தங்கிட்ட போய் நின்று பேசுறது அது எல்லாமே ஒரு கஷ்டம் தானே. இப்போ எப்படி சொல்றது, நான் டெய்லிக்கும் மேட்டர்லேருந்து சேலம் தான் கிளாஸ்க்கு வரேன், கிளாஸ்க்கு வந்துட்டு திரும்ப வந்துட்டு பஸ்ல இடம் கூட இருக்கா, திரும்ப நின்றுட்டு போகணும், திரும்ப தம்பியை பார்க்கணும், திரும்ப வந்துட்டு வீடியோ எடுக்க போகணும், இது எல்லாமே வந்துட்டு எனக்கு ஹாப்பியாக தான் இருக்கு. இது எனக்கு பிடிச்சிருச்சு, எனக்கு பிடிச்ச விஷயம் தானே இதெல்லாம், அதனால நான் ஹாப்பியாக பண்றேன்.
1: சூப்பர். லாஸ்ட்டாக சொல்லும் போது சூப்பரான ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, என்ன அப்படின்னா, எனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கு, இதில் எந்த கஷ்டம் வந்தாலும் எனக்கு தெரியல, பிடிச்ச வேலையை பண்ணும் போது என்னங்க கஷ்டம் அப்படின்ற மாதிரி நம்ம வான்மதி சொன்ன சிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க. நிஜமாலுமே இவங்க சொன்னதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பிடிச்ச ஒரு வேலையை பார்க்குறோம் அப்படின்னா அந்த வேலையில் நிறைய கஷ்டங்கள்லாம் இருக்கும். அது வெளியிலிருந்து பார்க்கும் போது இன்னும் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க யோசிப்பாங்க. ஆனால் அந்த பிடிச்ச நம்ம வேலையை பார்க்குறோம்ல, அந்த வேலை பார்க்கும்போது நமக்கு கஷ்டமே வந்து தெரியாது. அதை தான் நம்ம சோனா சிஸ்டரும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம லைஃப்ல எத்தனை ஜாப் வேணாலும் பார்க்கலாம், ஆனால் அந்த ஜாபை நம்ம பிடிச்சி பண்ணுறோமா அப்படின்றதாங்க விஷயம். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச ஜாபை பண்ணுங்க, அது வேற லெவல் ஃபீலாக வந்துருக்கும். ஸோ இன்றைக்கி இது வாலிபவேஸ் நிகழ்ச்சியில் நிறைய நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசணும், சூப்பராக வந்து போணுச்சு. இன்றைக்கி உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்படும் போது உங்களுக்கு யார் சப்போர்ட்டிவாக இருந்தா, யார் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தா அப்படின்றது தான் இன்றைக்கான கேள்வியே வந்து இருந்தது. ஸோ இதை கேட்டுட்டு நம்ம கூட நிறைய நேயர்கள்லாம் கால் பண்ணி அவங்க லைஃப்பில் யார் யாரெல்லாம் சப்போர்ட்டிவாக இருந்தா அப்படின்றத ரொம்பவே சூப்பராக நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. யார் யார் கால் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாட்டாமங்கலத்திலிருந்து ராஜேஷ் கண்ணா அண்ணா கால் பண்ணியிருந்தார், அதுக்கப்புறமா தாதகாப்பட்டி ருக்மணி அம்மாள், திருப்பூர்லேருந்து ஆதவன் அண்ணா, அதுக்கப்புறம் வேலூர்லேருந்து சந்திரசேகரண்ணா, இவங்கெல்லாம் கால் பண்ணி அவங்க லைஃப்பில் யாரெல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தால் கஷ்டப்படுற டைமில் அப்படின்ற மாதிரி சூப்பராக வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. கேட்க அவ்வளோ நல்லா இருந்தது. இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சி சூப்பராக போணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். ஸோ இது வாலிப வயசு நிகழ்ச்சி சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு கருத்துக்கள் உங்களுக்கு இருக்குது, ஃபீட்பேக் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, ஸோ நீங்கள் சொல்லலாம் சோனா எஃப்எம்மோட 9787070178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட கருத்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கிருந்து இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால நான் உங்ககிட்ட டாடாபாபே சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த இது வாலிபவேச நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களோட வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அடுத்ததாக உங்களுக்காகவே லேசா லேசா நிகழ்ச்சி காத்துட்டு இருக்கேன். ஸோ அதில் பெண்கள் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள், உங்களுக்காக நிறைய விஷயங்களை உங்ககிட்ட சொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு நம்ம ராஜ்குமார் அவர்கள். அந்த நிகழ்ச்சி கேட்க அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும், பெண்களுக்கு பயங்கர மோட்டிவேஷனலாக வந்திருக்கும். ஸோ கேட்டுட்டு உங்களுக்கான கருத்துக்கள் என்ன அப்படின்றது மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. இப்ப பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க. லேசா லேசா நிகழ்ச்சியில நீங்க நினைச்சிருங்க.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்க கூட இணையறது நான் ராஜ்குமார் ரெலி. சோ இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நம்ம ஊர்ல வந்து பல பெண்கள் வந்து சாதனைகளை பண்ணிட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கு நம்ம சேலமை சேர்ந்த ஒரு பெண் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சாதனை பெண் பத்தி பகிர்ந்துக்கிறேன். அதே மாதிரி பெண்களுக்காக கவிதை இருக்கு, பெண்கள் அவங்களோட மனசுல இருக்கக்கூடிய வழிகளை சொல்றதுக்காக பெண்களே வந்து நேரடியாக பேச போறாங்க. அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆரோக்கியத்தை ஒரு காலகட்டத்தில் வழிவகுக்கணும் பலவிதமான நெருக்கடிகள் கடுமையான சவால்கள் எல்லாத்தையுமே கடந்து நான் இவ்வளவு சவால்கள் கடந்து வந்திருக்கேன். ஆனா என்ன மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் யாரும் சவால்களை கடக்க கூடாதுன்றதுக்காக ரூரல் உமன் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு அமைப்பினுடைய தலைவரா மாற ஆரம்பிக்கிறாங்க. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த அமைப்பின் மூலமா நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 300க்கும் மேற்பட்ட பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தன்னிறைவை அடையணும், சிறு தொழில்கள் தொடங்குறதுக்காகவும் வாய்ப்புகளை வந்து பெற்றுக் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய பெண்ணா இருக்காங்க. சோ சொந்தமா வந்து பிசினஸ் பண்றது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத வலியுறுத்திட்டு இருக்காங்க. சோ சாப்பாட்டுக்கு வழி இல்லாம நான் ஒரு காலத்துல இருந்தேன், இப்போ பாத்தீங்க அப்படின்னா நூற்றுக்கணக்கான பெண்களுக்கு வழிகாட்டியா இருக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க வந்து பெருமை பெறக்கூடிய ஒரு தருணமா மாத்திட்டு இருக்காங்க. சோ இந்த எண்ணம் வந்து எல்லா பெண்கள்ட்டையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நான் எப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் இருந்தா நான் கத்துக்கிட்டு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, தன்னோட குடும்பத்துல இருக்கவங்க சாப்பிடணுன்றதுக்காக அவங்களுக்கு சாப்பாடு இல்லைனாலுமே வந்து தன்னோட குடும்பத்துல இருக்கவங்களுக்காக எடுத்து கொடுக்குறாங்க இல்லையா. சோ அந்த மனப்பான்மை தான் வந்து ஒரு சில பெண்களுக்கு எல்லாமே வந்து நான் மட்டும் இல்லாம என் ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் நான் இருந்த சவால்களை கடந்து வராங்க அப்படின்னும் போது அவங்களுக்கான தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்கள்ல நானும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அலமையில அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சோ அவங்கள பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியெல்லாம் பகிர்ந்திருக்கேன். சோ தொடர்ந்து நாம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ பாடல் இருந்துட்டு இருக்கு, கேட்டுடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் கூட பேசுறேன் நேரிலே.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரும்பூர். ஃபார் கான்டாக்ட் 9363262809.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். அஞ்சு ரோட் பகுதியில மாலை கட்டுறவங்கலாம் லைனா அந்த தள்ளு வண்டியை வச்சு மாலையை கட்டி வித்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு மாலையை கட்டி அவங்க ஏதோ ஒரு கடையில இருந்து யாரோ ஒருத்தர் இந்த சிலைக்கு ஒரு மாலையை போடுற வழக்கத்தை வைத்திருந்தார்கள் என்று நினைக்கிறேன். அதனால இந்த மாதிரி மக்களை வந்து நம்ம பாராட்டணும். மாலை ஒவ்வொரு நாளும் கொடிக்காத்த குமரனுடைய கழுத்தை அலங்கரிச்சதுன்ற ஒரு செய்தியை நாங்க வந்து இன்னைக்கு பெருமையா சொல்றோம். ஜனவரி மாதம் 11ஆம் தேதி ஒவ்வொரு வருஷமும் நாங்க எங்க வரலாற்று சங்கம் சேலம் வரலாற்று சங்கத்தின் மூலமாக எங்கள் உறுப்பினர்கள் எல்லாம் அழைத்து அவருடைய சிலைக்கு நாங்கள் மாலையிடுவோம். ஒரு அஞ்சலி நிகழ்ச்சியை நிகழ்த்துவோம். அதை பத்தி செய்திகளை பிரசுரிப்போம். அதே போல அவருடைய பிறந்த நாள் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி அந்த மாதிரி ஒரு நாள்ல நாங்க வந்து அவருடைய பிறந்த நாளை வந்து நாங்க அனுசரிப்போம். சுதந்திர தினம் அப்புறம் ரிபப்ளிக் டே அதாவது குடியரசு நாள் அந்த நாள்லயுமே இவருடைய சிலைக்கு நாங்க வந்து மலரஞ்சலி செலுத்தி ஒரு வீர வணக்கம் செலுத்துற ஒரு நிகழ்ச்சியை நாங்க நடத்துவோம். இது தொடர்ந்து நடக்குது. இதுல வந்து என்ன அப்படின்னு நாங்க சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இது ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய அந்த நினைவு சின்னம் இருக்கிற இந்த பகுதியை வந்து இப்படி ஒரு சாலை பூங்காவா பராமரிக்கிற நல்ல விஷயம்தான். பட் இந்த இடத்துல கொடிக்காத்த குமரன் நினைவு சாலை பூங்கா அப்படின்னு அதுக்கு ஒரு பெயர் வைத்தா அது சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக நினைக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னா, கொடிக்காத்த குமரன் நினைவு சாலை பூங்கா அப்படின்னு இதுக்கு ஒரு பெயர் வைத்தால் அது சுதந்திர போராட்ட தியாகியின் நினைவுக்கு நாம் செலுத்துகிற ஒரு அஞ்சலியாகவும் அவருடைய நினைவுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு நன்றி பாராட்டும் நினைவு கூறுதல நம்ம அங்க வந்து நிலைப்படுத்துற மாதிரி இருக்கும். அவருடைய நினைவுக்கு நாம் செலுத்துற ஒரு மிகப்பெரிய மரியாதையாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திருப்பூர் ரயில் நிலையம், அந்த ரயில் நிலையம் வந்து திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்னு இருந்தது. அதுக்கான ஒரு அறிவிப்பும் வந்தது. ஆனால் அது பிறகு அது வந்து பின்வாங்கி கொள்ளப்பட்டது. அதற்கு பிறகு அதற்கான ஒரு உறுதியான ஒரு தீர்மானமோ அறிவிப்போ அந்த திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்ற ஒரு பெயர் வந்து முன்னெடுக்கப்படலை. அது வந்து அங்கு வைக்கப்படவில்லை. ப்ரொபோஸ் பண்ணி அந்த பேர் வந்து அங்கே வர்ற மாதிரி இருந்த நிலையில் அது ஏனோ பின்வாங்கப்பட்டது அப்படின்ற. அதனால திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்னு ஒரு பெயரை வச்சா அந்த ஊர்லேருந்து ஒரு சுதந்திர போராட்ட தொண்டனாக தன்னுடைய உயிரையே கொடுத்து இந்திய சுதந்திரத்துக்கும் இந்திய கொடியினுடைய இன்னைக்கு இந்திய கொடி பட்டொலி வீசி பறக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கொடியை அந்த காலத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அந்த கொடியை உயர்த்தி பிடிச்சி அதுக்காகவே அடி வாங்கி உயிர் நீத்த ஒரு மிகப்பெரிய தொண்டன், மிகப்பெரிய தியாகி, அவருடைய நினைவை வந்து போற்றும் விதமாக அந்த திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு திருப்பூர் குமரன் ரயில் நிலையம்னு பேர் வச்சு அதை வந்து உறுதிப்படுத்தி அதை எல்லா இடங்களிலும் அதை ஒரு பதிவாக போட்டு அந்த ரயில் நிலையத்துக்கு அந்த பெயரை வைக்கிறதன் மூலமாக நாம் வந்து இந்த மாபெரும் வீரனுக்கு செய்யக்கூடிய ஒரு சிறப்பான அஞ்சலியாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக இதை ஒரு கோரிக்கையாகவும் இதை ஒரு வேண்டுகோளாகவும் இதை சுதந்திர போராட்ட தியாகிகள் சார்பாகவும் அவங்களுடைய வழித்தோன்றல் சார்பாகவும் எதிர்பார்ப்பாகவும் ஒரு வேண்டுகோளாகவும் வைக்கிறேன்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர்லாம் வருவாங்களா?
2: சமுதாய வானொலியில்
3: கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்லி. இன்னைக்கு வந்து நிகழ்ச்சியில நான் வந்து ஒரு கவிதையை சொல்லான் இருக்கேன். சோ இந்த கவிதையை சொல்றதுக்கு முன்னாடி, பல பேரோட வாழ்க்கையில அவங்க எவ்வளவு திறமைகள் உள்ளுக்குள்ள வச்சிருந்தாலுமே அந்த திறமையை வந்து வெளிக்கொண்டு வந்து ஒரு மனிதன் சக்சஸ் ஆகிறதுக்கு காரணம், வெற்றியா இருக்கிறதுக்கு காரணம், வெற்றியாளனா மாறுறதுக்கு காரணம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பெண்கள் தான். சோ அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களோட வாழ்க்கையில அவங்களுக்கே தெரியாம பல விஷயங்களை வந்து பல பேருக்கு நல்லது பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது வெற்றியின் பாதைக்கு கொண்டு போறதே பெண்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது மட்டும் இல்லாம தன் கூட இருக்கவங்க வெற்றி பெற்றா போதாது, நானுமே வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காக பல தடைகள் இருக்க ஆரம்பிக்கும். அந்த தடைகள் எல்லாத்தையுமே கடந்து போவாங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் சொல்லவே தேவையில்ல, ஃபேமிலி சைடில் இருக்கவங்களே நினைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்கூல் காலேஜ்லாம் படிச்சு முடிச்சுட்டாங்க, படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு வேலைக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய பெண்கள் கிட்ட எல்லா அப்பா அம்மாவும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதே தான். கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கோ, இப்போ வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்காத, கல்யாணம் இருக்கக்கூடிய எல்லாருமே நினைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் வந்து ஒரு ஏஜ் முடிஞ்சு போச்சு அப்படின்னா அந்த டைம்ல வந்து மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்ல கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. அது சொல்ல சொல்ல என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றது எல்லாத்தையும் உடஞ்சி தன்னோட அப்பா அம்மாவுக்கு நான் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மாறி போயிடுதுன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு சில பெண்கள் ஃபேமிலி சைடில் அதாவது அப்பா அம்மா சொன்னதுக்கு அப்புறமேட்டு திருமணம் அப்படின்ற ஒரு வாழ்க்கைக்கு போனதுக்கு அப்புறமேட்டு அவங்க வேலைக்கு போகணுன்ற எண்ணம் வந்து மாறி போயிடுது. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய டிராபேக்காக இருக்கக்கூடிய விஷயம். இப்போவும் நம்ம ஊரில் இருக்குது அப்படின்னும் போது அது இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதை எல்லாத்தையுமே கடந்து வேலைக்கு போயிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ வெற்றியில் நான் வந்து என்னோட பங்கு இருக்கணும், வெற்றியாக நான் இருக்கணுன்றதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்காகவும் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் சொல்கிறேன். ஸோ அப்பா அம்மா எவ்வளோ சொன்னாலும் அதை எதிர்த்து நான் வந்து வேலைக்கு போவேன், வேலைக்கு போயிட்டு என்னோட எனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் செய்வேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்காகவும் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் வந்து ஒரு கவிதையை சொல்லலான் இருக்கேன். எதிர்ப்புகள் பல இருந்தாலும் தடையில்லை, நம்பிக்கையில் நடக்கும் பின்பாதை. சொல்வதற்கு வாயில்லா உணர்வுகள் உள்ளம் நிறைந்ததே, ஆனால் செயலில் வலிமை காட்டும் அவள். சமூக நெறிகள் கட்டாயம் போக்கும், தன்னம்பிக்கையால் முன்னேறும் வானம். வெற்றி என்பது அவளது குறிக்கோள், துணிவு அவளது ஆயுதம். ஸோ இந்த கவிதையின் மூலமாக நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, பெண்களோட வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி அப்படின்ற ஒரு இலக்கை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணுமே வந்து சந்திக்கக்கூடிய பல விஷயங்கள். ஸோ திருமணம் அப்படின்ற ஒன்று வர ஆரம்பிக்கும், அதை தாண்டி வேலைக்கு போகணும் அப்படின்னும் போது அந்த இடத்துல பல விதமான சவால்கள் இருக்கும். இது எல்லாத்தையுமே கடந்து தான் ஒரு பெண் அவங்களோட வாழ்க்கையில் சஸ்டைனபிளாக நிற்கணுன்றதுக்காக பல தடைகளை கடந்து போகிறவங்களாக இருக்கட்டும், தன்னம்பிக்கையோடு இருக்கவங்க, சமூக நெறிகளை கடந்து அவங்க வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணுக்காகவும் தான் நான் இந்த கவிதையை சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கவிதையை பற்றின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா மறக்காமல் சோனா எஃப்எம் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். ஸோ தொடர்ந்து பேசலாம். இப்போது அடுத்ததாக உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுடுவாங்க தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில். நான் ராஜ்குமாருங்க கூட பேசுகிறேன் நேரிலே.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், நான் ரொம்ப நாள் தூங்காம ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கேன்டா.
2: நானே மொபைல்ல பேலன்ஸ் இல்லைன்னு வருத்தப்பட்டு இருக்கேன்.
1: இதைத்தான் நான் கண்டுபிடிச்சேன். மொபைலுக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? மொபைல்ல பேலன்ஸ் இல்லைன்னா கால் பண்ண முடியாது, மனுஷனுக்கு கால் இல்லைன்னா பேலன்ஸ் பண்ண முடியாது.

0: ஏ ரவி, நேற்று சாயங்காலம் எங்கள் அப்பா ஃபோனில் ஒரு கேம் விளையாண்டேன், செம்மையாக இருந்துச்சு தெரியுமா?
1: என்ன கேமு? சப்வே கேமா? அதெல்லாம் போன வாரமே விளையாடிட்டேன், செம்மையாக இருந்தது.
2: ஸ்டூடெண்ட்ஸ்
3: குட் மார்னிங்.
2: நம்ம ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் ஃபோன் யூஸ் பண்ண கூடாதுன்னு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக சைல்ட் கேர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க சொல்றத எல்லாரும் கவனமா கேட்கணும், சரியா?
3: Yes, miss.
4: ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஃபோன்ல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நமக்கு விவரம் தெரியாம தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிப்போம். அது மட்டும் இல்லாம ஃபோன் அதிகமா யூஸ் பண்றதுனால நமக்கு படிப்புல கவனம் சிதறுது, தூக்கம், உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே கெட்டு போகுது. அதனால ஃபோன் அதிகமா யூஸ் பண்ணாதீங்க, புரிஞ்சதா?
3: Yes, miss.
5: குழந்தைகளின் கல்வி வாழ்க்கையில் மிக முக்கியம். குழந்தைகளிடம் மொபைல் போன் கொடுப்பதை தவிர்த்து அவர்களின் கல்வியில் கவனம் செலுத்தவும் உடல்நலத்தை காக்கவும் செய்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 சமுதாய வானொலி.

0: புளிப்புகளையும் இனிப்புகளையும் தவிர்த்து நம் ஊரில் விளைந்த பருப்பு, எள், சிறு தானியங்களில் இனிப்பு வகைகளை செய்து உண்போம். ஊட்டச்சத்துடன் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில அவங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமாரிலே. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து பல விதமான விஷயங்கள் பேசியிருக்கோம். முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சாதனை பெண் பத்தி பேசியிருக்கேன், அதுக்கப்புறம் கவிதையை சொல்லியிருக்கேன். இப்போ நிகழ்ச்சியில நான் அடுத்ததா என்ன சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாக்கள் அதிகமா வந்து அவங்களோட வாழ்க்கையில பல விதமான சவால்களை கடந்துட்டு இருக்காங்க. இப்போ நமக்கு வந்து ஏதோ உடம்பு சரியில்லாம போச்சு அப்படின்னும் போது நம்மள ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதா இருக்கட்டும், இல்ல சின்னதா ஒரு அடிபட்டுச்சுனாலும் கூட ஐயோ அப்படின்னு சொல்லி பதறது, இது எல்லாமே வந்து நம்ம அம்மாக்கள் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு சின்னதா அடிபட்டாலோ இல்ல காய்ச்சல் வந்துச்சுனாவே நாம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, அதே மாதிரி நார்மலா தான் இருக்க ஆரம்பிக்கிறோம். அவங்கள வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போறது இதெல்லாமே ஓவரா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க வந்து ரொம்ப முடியாம போனதுக்கு அப்புறமேட்டு தான் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சோ ஆரம்பத்திலே வந்து எந்த ஒரு பிரச்சனைக்கும் சொல்யூஷன் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. ஆனா அந்த சொல்யூஷன் தேடி எல்லாரும் போறாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நம்ம எல்லாம் பாதி பேர் வந்து அந்த சொல்யூஷனை தேடி போறது இல்ல. அதனாலே வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாக்களுக்கு வந்து பல விதமான பிரச்சனைகள் ஏற்படுது. சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாக்கள் அன்றாட வாழ்க்கையில அவங்க நம்மளை பாத்துக்கிறாங்க, நாம அவங்கள பாத்துக்கணும்ன்றதுக்காக பல விதமான செக்அப்லாம் இருக்க ஆரம்பிக்குது. 6 மாசத்துக்கு ஒரு டைமா இருக்கட்டும், இல்ல 1 வருஷத்துக்கு ஒரு டைம், 2 வருஷத்துக்கு ஒரு டைம், 3 வருஷத்துக்கு ஒரு டைம் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான செக்அப் எல்லாமே இருக்க ஆரம்பிக்குது. அந்த செக்அப் எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்கு கரெக்டான டைம்ல கரெக்டான வருஷத்துல நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முன்கூட்டியே தெரிஞ்சு அதுக்கான சொல்யூஷனை கொடுக்கறது மூலியமா நம்மளை இன்னும் ஆரோக்கியமா பாத்துக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம அதிகமா கேட்டிருக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள் என்ன அப்படின்னா, அவங்க லேட்டா சாப்பிடுறது, லேட்டா தூங்குறது, இதெல்லாமே வந்து பாத்துக்கிட்டு இருப்போம். அதே மாதிரி எனக்கு கை கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, நல்லா முடியல, ரொம்ப நேரம் வேலை செய்ய முடியல, ரொம்ப சோர்வா இருக்கு, இதெல்லாமே சொல்ல ஆரம்பிப்பாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஹார்மோன் மற்றும் எலும்பு பரிசோதனை பண்ணாம இருக்கிறதுனால தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மாதவிடாய் ஒழுங்கின்மை அப்படின்றது பெண்களுக்கு, அதாவது 40 வயசு கடந்திருக்கக்கூடிய பெண்களுக்காக இருக்குது, இருக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி அதிக சோர்வு அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். எடை மாற்றம் அப்படின்றது நம்ம அம்மாக்களுக்கு அதிகமா இருக்க ஆரம்பிக்கும் நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹார்மோன் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இதோட அறிகுறிகள் தான் இது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதோட அறிகுறிகளா இன்னும் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தைராய்டு இருக்க ஆரம்பிக்கும், பிசிஓடி பிரச்சனைகள் இருக்க ஆரம்பிக்கும், ஆஸ்டியோபோரோசிஸ் பிரச்சனைகள் எல்லாமே வந்து பெண்களுக்கு பொதுவாக காணப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதனால ரத்தத்துல ஹார்மோன் நிலை எந்த அளவுக்கு இருக்கு, எலும்புகளுடைய அடர்த்தி எப்படி இருக்கு அப்படின்றத பரிசோதனை பண்றது மூலமா பெண்களுக்கு இருக்கக்கூடிய, அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாக்களுக்கு, பாட்டிகளுக்கு, அக்காக்களுக்கு, தங்கச்சிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து நமக்கு தீர்வு கொண்டு வர முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஹார்மோன் மற்றும் எலும்பு பரிசோதனை எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹார்மோன் தான் பெண்களோட வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஈஸ்ட்ரோஜன், ப்ரோஜெஸ்டரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு ஹார்மோன் வந்து பெண்களுடைய வாழ்க்கையில அதிகமா அவங்க கேர் பண்ணிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நினைக்கிறேன். ஏன்னா டே டு டே லைஃப்ல எக்கச்சக்கமான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா 30 வயசு கடந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு சிலர்லாம் வந்து எடை மாற்றம் அப்படின்னு ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கு அவங்க சரியா சாப்பிடாம இருப்பாங்க. ஸோ சரியா சாப்பிடாம இருக்கிறது, உடற்பயிற்சி செய்யாம இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாக்களுக்கு பல விதமான பிரச்சனைகள் ஏற்படுது. அதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டெஸ்ட் எல்லாத்தையுமே வந்து பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். ஸோ செக்அப் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ ஹார்மோனோட அளவு எந்த அளவுக்கு இருக்கு, ஹார்மோன் நிலை எப்படி இருக்கு, எலும்பு அடர்த்தியா இருக்கா இல்ல அடர்த்தி குறைவா இருக்கு அப்படின்றது அவங்களுக்கு செக் பண்ணி நாம சொல்லிட்டோம் அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் அவங்களுக்கு தேடி கொடுத்த மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். அதுக்கான ட்ரீட்மெண்ட் முன்னாடி எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க ஆரோக்கியமா இருக்க ஆரம்பிப்பாங்க நினைக்கிறேன். நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஹார்மோன் மற்றும் எலும்பு பரிசோதனை பெண்களுக்கு பண்ணி கொடுக்கறது மூலியமா அவங்க ஆரோக்கியமா இருக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க ஆரோக்கியமா இருக்காங்களா இல்லையா அப்படின்றத நீங்க எப்படி டெஸ்ட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம சோனா ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி சொல்லிட்டு போங்க. ஸோ தொடர்ந்து நாம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன் நேரலை.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுகிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில அடுத்ததா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணம்மா பகுதி தான். இன்னைக்கு நம்ம கூட கண்ணம்மா பகுதியில யார் எங்க இருந்து பேச போறாங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, கண்ணம்மா பகுதி எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில பல சவால்கள் இருக்க ஆரம்பிக்கும். அவங்க அந்த சவால்களை கடந்து ஒவ்வொரு நாளும் வந்துகிட்டு இருப்பாங்க இல்லையா. அந்த சவால்கள் எல்லாத்தையும் அவங்க சொல்லும் போது இன்னும் என்ன மாதிரியான சவால்கள் பெண்கள் அவங்களா இருந்து அனுபவிக்கிறாங்க அப்படின்ற எல்லாத்தையும் சொல்றதுக்காக தான் இந்த கண்ணம்மா பகுதி இருக்கு. சோ இன்னைக்கு நம்ம கூட கண்ணம்மா பகுதியில பேசுறதுக்காக யார் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சேலம் மேட்டூர் பகுதியில இருந்து கலாவதி அக்கா தான் இருக்காங்க. அவங்க கிட்ட நாம தொடர்ந்து அடுத்தடுத்து பேசலாம். கலாவதி அக்கா வணக்கம். அக்கா கலாவதி அக்கா, நீங்க வந்து ஒரு பொண்ணா இருக்கீங்க அப்படின் போது கண்டிப்பா படிச்சிருக்கீங்க, படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அந்த நேரத்துல வெளியில போக முடியாத சூழ்நிலை அப்படின்னு இருந்திருக்கலாம், வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை அப்படின்னு இருந்திருக்கலாம். அந்த நேரத்துல சப்போர்ட் அப்படின்றது தேவை. பெண்கள் நினைக்கக்கூடிய காலகட்டத்திலேயே இருக்கட்டும், இல்ல இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்திலேயே இருக்கட்டும், பெண்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க, ஆனா வீட்ல இருந்து சப்போர்ட் அப்படின்றது கிடைக்காம இருக்க ஆரம்பிக்கும். கணவரே வந்து சப்போர்ட் கொடுக்காம இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின் போது பெண்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் அப்படின்றது கணவரா இருக்கட்டும், இல்ல கணவர் வீட்டுல இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், சப்போர்ட் அப்படின்றது கொடுக்கணும்க்கா?
6: கண்டிப்பா. இப்போ நீங்க கேட்டு பாருங்க, அவங்க மனசு

0: மனசுல அது கண்டிப்பா இருக்கும். அவங்க வேலைக்கு போகணும் மைண்ட்ல கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா எல்லா பொண்ணுங்களுக்குமே அது இருக்கு, நம்ம வேலைக்கு போகணும், அது எல்லா மைண்ட்லயும் அது இருக்கிறது தான். சப்போர்ட் கண்டிப்பா தேவை. எங்க வீட்டுக்காரர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாரு, எனக்கு வேலை அவரு வந்து நீ ஏன் வீட்டுல இருக்கிறன்னு திட்டினதுக்கு காரணம் என்னன்னா, நீ வேலைக்கு போ, நான் வெளியில அதை எப்ப திரும்ப. அது வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப டிப்ரெஷனா தோணுச்சு. ஆனா நான் இப்ப நான் வேலைக்கு போன பிறகு அங்க இருக்கிறவங்க சொல்றாங்கல்ல, ஏன் நம்ம ஹஸ்பண்ட் வேலைக்கு போக சொல்றாங்க. இப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் வந்து நீங்க சொன்னதுதான், என்ன வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் நான் கேட்டப்ப சொன்னாங்க, நீங்க வேலைக்கு போகும் என்ன வீட்லயே இருக்க சொல்றாங்க, உங்க ஹஸ்பண்ட் கூட பரவாயில்ல வேலைக்கு போக சொல்றாரு அப்படின்னு சொல்லக்குள்ளதான் புரிஞ்சுது இவர் ஏன் என்ன அப்படி சொன்னாருன்னு. இப்ப அதுவே ஒரு பெருசு. இப்ப நம்ம வேலைக்கு போனதுனால தானே அது நம்மளுக்கு தெரியுது, முதல்ல வந்து இவர் ரொம்ப டார்ச்சர் பண்றாரோலாம் எனக்கு தோணுச்சு. அப்ப என்ன வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்றீங்களா, அந்த மாதிரி எல்லாம் நான் திட்ட ஆரம்பிச்சு சொல்ல ஆரம்பிச்சேன். ஆனா இப்ப தெரியுது அது. இப்ப ஏன் நம்மளுக்கு ஒரு அவர் சொல்லுவாரு, அவங்க ஒய்ஃப்லாம் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கு, நீ மட்டும் தான் வீட்டுல இருக்க, என்ன கேட்க என்னெல்லாம் வெளியில கேக்குறாங்க அப்படின்னு சொல்லுவார் வந்து. ஆனா அது இப்ப தெரியுது, அப்ப வந்து எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. ஆனா இப்ப வந்து இப்ப கேட்ட யார் கேட்டாலும் அவர் சொல்ற டீச்சரா போயிட்டு இருக்கா, அது ஒரு அவளுக்கும் அவங்களுக்கு அவரு மனசுல இவ்வளவு இருந்திருக்குன்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சிருக்கு.
1: சோ பெண்கள் ஆரம்பத்துல இருந்து வேலைக்கு போகணும்னு நினைக்கிறதா இருக்கட்டும், இல்ல அவங்களுடைய கனவுல அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து அவங்களா இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்றத அக்கா சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்துல நானுமே வீட்டுல இருக்க ஆரம்பிச்சேன், ஆனா வெளியில வந்ததுக்கு அப்புறமேட்டுதான் என்னுடைய அடையாளம் என்ன அப்படின்றத நான் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன் அப்படின்றத அக்கா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்மளுடைய ஐடென்டிட்டியை இந்த உலகத்துல ப்ரூவ் பண்றதன் மூலமா தான் நாம யாரு அப்படின்றது இந்த உலகத்துக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதனால கேட்டுட்டு இருக்கக்கூடிய பெண்கள், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உங்களுடைய அடையாளத்தை உருவாக்கிக்கிட்டு அதன் மூலமா பயணிக்கிறதன் மூலமா தான் நீங்க யாரு அப்படின்றது இந்த உலகத்துக்கு தெரிய ஆரம்பிக்கும். முதல்ல வெளியில வரணும், வெளியில வந்தாதான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தெரிய ஆரம்பிக்கும். அதை வந்து பெண்கள் எல்லாரும் பண்ணணும் நான் நிகழ்ச்சியின் மூலமா கேட்டுக்கிறேன். இதே மாதிரி லேசலேசா நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அது எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரில் கேட்டுடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ் ஷக்கலக்க குட்டீஸ்.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேரொலி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதியில நம்ம கூட யார் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலாவதி அக்கா தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து பேசலாம். கலாவதி அக்கா, நீங்க வந்து ரொம்ப நாளா வீட்டுல இருந்துட்டு வெளியில வரும்போது ஒரு புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி இருந்தது, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பல பெண்கள் வந்து வெளியில வரணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா, வீட்டு சூழ்நிலையா இருக்கட்டும், குடும்பத்தை பாத்துக்கிட்டதா இருக்கட்டும், இதுக்கு மேல நம்ம வெளியில போய் என்ன பண்ண போறோம், வீட்டுல
5: நீ வெளியில கொண்டு வாங்க, நீங்க அதான் நான் சொல்றேன், வெளில கொண்டு வந்து வெளியில வெளியில உங்க தெரியற மாதிரி பண்ணுங்க, நீங்க உங்க டேலண்ட வளர்த்துக்கோங்க, அவ்வளவுதான். இதுதான் நம்மளுக்கு இப்ப பாட்டு பாடுறோம்னா பாட்டு தானே பாடுறோம், இது ஒரு வீட்டுல பாட்டு பாடிட்டு நல்லா பாடுவாங்க, ஆனா அவங்க நினைச்சிருந்தா ஏதோ ஒரு இதுக்கு போய் அவங்க போய் பாடி இருக்கலாம். அந்த டேலண்ட் நல்லா பாடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதான் நான் சொல்றேன், எல்லாத்துக்கும் ஒரு டேலண்ட், எந்த பொண்ணுங்களுக்கும் டேலண்ட் இல்லாமலாம் கண்டிப்பா இல்ல. இப்ப நான் இந்த அளவுக்கு பேசவே மாட்டேன், நான் எதா இருந்தாலும் ரொம்ப இது பண்ணுவேன், ஆனா இப்ப இந்த அளவுக்கு பேசுறேன்னா ஓ நான் இந்த அளவுக்கு பேசுறேன்னா எங்க வீட்டுக்கெல்லாம் சொல்றேன், நீ ரொம்ப வாயாடி, அவ என்கிட்ட மட்டும் நீ வாய் நிறைய பேசுற, வெளில எல்லாம் பேச மாட்டேங்கலாம் சொல்லிருக்காரு. ஆனா வந்து நான் நிறைய இப்ப வந்து ஸ்கூல் போனதுல இருந்து ரொம்ப நல்லா பேச கத்துக்கிட்டேன், நல்லா எல்லாத்திலயும் பேசும், முதல்ல யார்ட்டையும் பேச மாட்டேன், இப்ப பசங்க இருந்தாங்களா யார்ட்டையுமே நான் பேச மாட்டேன், முதல்ல எங்க வீட்டுக்கார தவிர ஜென்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா எங்க தம்பி எங்க அக்கா பையன் இவங்க தான், அவ்வளவுதான் நான் பேசுவேன், வேற எங்கேயுமே நான் பேசுவேன், என் பையன் அவ்வளவுதான் நான் பேசுறது. ஆனா இப்ப வந்து நான் எல்லாத்திலயுமே ஜாலியா பேச ஆரம்பிச்சிட்டேன், அந்த இந்த அளவுக்கு வந்து நான் வெளி உலகம் வந்ததுனாலதான் நான் எல்லாத்திலயும் பேச ஆரம்பிக்கிறேன். இப்ப யார் என்ன கேட்டாலுமே நான் சும்மா தான் பேசினேன், அவங்க என்ன எங்கிட்ட நல்லா தான் பேசுறாங்க, நம்ம தான் பேசாம இருக்குன்னு எனக்கு இப்பதான் புரிய ஆரம்பிச்சுது.
4: கண்டிப்பாக்கா, ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வெளியில் போகிறோம் அப்படின்போது சின்னதாக ஒரு பொருள் வாங்கினா கூட கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாக்களாக இருக்கட்டும் அக்காக்களாக இருக்கட்டும் வேற பேசி வாங்க ஆரம்பிப்பாங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு ட்ரைனிங்கே கொடுக்க தேவையில்லை, அந்த அளவுக்கு அவங்க ட்ரைனிங்காக இருப்பாங்க. ஸோ அதனால பெண்கள் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்போது, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் டேலண்ட் அப்படின்ற விஷயம் எல்லாருக்குள்ளேயுமே இருக்க ஆரம்பிக்குது, அதை வெளியில் கொண்டு வரதுக்கான பாதையை நீங்கள் தான் உருவாக்கி வெளியில் வர ஆரம்பிக்கணும் அப்படின்றது அக்கா சொல்லியிருக்காங்க. எல்லா பெண்களுக்குள்ளுமே அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த திறமை அப்படின்றது ஏதாவது ஒரு விஷயத்தில் இருக்க ஆரம்பிக்கும், அந்த திறமையை வெளியே கொண்டு வாங்க, அது மூலியமா தான் நீங்க இந்த உலகத்துல சக்சஸ் ஆவீங்க அப்படின்றத அக்கா சொல்லிருக்காங்க. சோ நிறைய விஷயங்கள் நாம இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசிருக்கோம். கலாவதி அக்கா, நீங்களுமே எங்க கூட நிறைய விஷயங்கள் பகிர்ந்திருந்தீங்க அக்கா, ரொம்பவே நன்றிக்கா இவ்வளவு நேரம் எங்க கூட நிகழ்ச்சியில பேசினதுக்கு. நேயர்களே, நானுமே இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் பகிர்ந்திருக்கேன், இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காம 9787701078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம், அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்ல கூட நீங்க தெரிவிக்கலாம். நான் இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி நேரலே.

0: 97.8 ஷக்கலக்க குட்டி. அந்த முயலுக்கு ஃப்ரெண்டாக ஒரு பட்டாம்பூச்சி ஒன்று இருந்துச்சு. இவங்க ரெண்டு பேரும் பயங்கர க்ளோஸு. ஸோ பட்டாம்பூச்சி வந்து தேனெல்லாம் எடுத்து சேகரித்து அதை வந்து முயலுக்கு கொடுக்கும். முயல் வந்து பட்டாம்பூச்சிக்கு பிடிச்ச இந்த பழங்கள் இல்லை இந்த பூக்களில் இருக்கக்கூடிய தேனை வந்து எடுக்க முடியாது, அதனால் பூக்கள்லாம் பறிச்சுட்டு வந்து பட்டாம்பூச்சிக்கு கொடுக்கும். ஸோ ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அப்போது ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, மினி வந்து ஓடி போகும்போது அது கீழே இருந்த கல்லை பார்க்காம தவறுதலா கீழே விழுந்து காலில் அடிபட்டுருச்சு. அப்போது ரொம்ப வருத்தப்பட்டுச்சு, இனிமேல் என்னால் எங்கேயுமே போக முடியாது, என்ன பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு நம்ம பட்டாம்பூச்சி என்ன சொன்னிச்சுன்னா, இனிமேல் என்னால் பண்ண முடியாதுன்னு நீ யோசிக்காத, இந்த கால் வலியெல்லாம் ஒரு 10 நாளில் சரியாக போயிடும், அதுக்கப்புறமேட்டு நீ எப்பயும் போல் நார்மலாக ஜாலியாக இருக்கலாம், ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அதை ஒத்துக்கவே இல்லை மினி. அப்புறமேட்டு கொஞ்சம் நாட்கள் போக போக மினி காலில் இருந்த புண்ணு சரியாக போச்சு. சரியாக போனதும் எப்பயும் போல் ரெண்டு பேரும் ஜாலியாக அந்த காட்டை சுற்றி விளையாட ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ வந்து பட்டாம்பூச்சி சொன்னிச்சு, நான் அப்போவே சொன்னேன் இல்லையா, நீ வந்து உடனே சரியாயிடுவ, சரியானதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் ஜாலியாக விளையாடலாம் அப்படின்னு, நீ தான் கேட்கவே இல்லை அப்படின்னு சொன்னிச்சு. ஸோ அப்போ இந்த மினி வந்து சொன்னிச்சு, ஆமாம் எனக்கு அப்போ புரியல, இப்போ தான் புரியுது, நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் உடனே இது வந்து சரியாயிடணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது, காத்திருக்கணும். ஸோ காத்திருக்கிறது நமக்கு ஒரு பெரிய பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு மினி சொன்னிச்சு. ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்னென்னா, வெயிட் பண்ணணும், இப்போ நமக்காக ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அந்த விஷயத்துக்காக காத்திருக்க பழகணும். ஸோ இதுதான் அந்த கதையோட அர்த்தம். ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்றைக்கி நம்ம கூட பேசுகிறதுக்காக ஒரு ராக் ஸ்டார் வந்திருக்கார் இல்லையா, அவர் கூட பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹாய், உங்க நேம்?
1: சாய் சரண்.
0: சாய் சரண், என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: ஸ்டாண்டர்ட்.
0: ஓகே, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: இன்டர் வலி.
0: சரி, ஸ்கூல்ல உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா?
1: எஸ்.
0: எத்தனை பேர்?
1: 6.
0: 6 பேர். சரி ஓகே, யார் யாரெல்லாம், அது பேர் சொல்லுங்க.
1: டீம் சாய், சாய் அருஷ், தேஜஸ்வி, ஸ்வேத், மருகவிகர்.
0: சூப்பர். சரி ஓகே ஓகே. சரி, தொடர்ச்சியா இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சாய் சரண் கூட பேசலாம். ஸ்டேடியம் உண்டாயிருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரிணி கூட. இப்போ பேக் டு பேக்ல ரெண்டு சூப்பரான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரூர். ஃபார் காண்டாக்ட் 9363262809. SS Academy பெருமையுடன் வழங்கும்
0: கலரிங் ட்ரிபியூட் டு டீச்சர்ஸ் கிராண்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட்.
1: இந்த மாபெரும் ஓவிய உலக சாதனை நிகழ்வில் 4 வயது முதல் அனைவரும் பங்கேற்கலாம்.
0: பங்கு பெறும் அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்படும்.
1: முன்பதிவு கட்டணம் 299 மட்டுமே.
0: நடைபெறும் நாள் செப்டம்பர் 6 ஞாயிற்றுக்கிழமை.
1: நடைபெறும் இடம் ஸ்ரீ சவுடேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, சேலம்.
0: தொடர்புக்கு 9585500999.

0: ஏங்க, கிருஷ்ண ஜெயந்திக்கும் விநாயகர் சதுர்த்திக்கும் ஊதுபத்தி வாங்கணும்னு சொன்னே, வாங்கிட்டீங்களா?
1: அதுக்குதான் இந்த செப்டம்பர் 4 தேதி சோனா காலேஜ் கிரவுண்ட்ல இஸ்கான் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷனுக்கு போறோமே.
0: அங்க என்ன ஸ்பெஷல்?
1: அங்க ஸ்ரீ பிராண்ட் அகர்பத்தி ஸ்டால் இருக்கும். கோயில் பூக்களை வச்சு தயாரிக்க கூடிய ஊதுபத்திகளும் கிடைக்கும்.
0: அப்படியா, சூப்பர்ங்க. ஆஃபர் ஏதா இருக்கா?
1: இருக்கே, ஸ்டால்ல நிறைய அட்ராக்டிவ் ஆஃபர்ஸ் இருக்கு. அதோட இந்த விளம்பரத்தை சோனா எஃப்எம்ல கேட்டோம்னு சொன்னா கூடுதலா 5% டிஸ்கவுண்டும் கிடைக்கும்.
0: அப்போ செப்டம்பர் 4 தேதி சோனா காலேஜ் கிரவுண்ட்ல ஸ்ரீ பிராண்ட் அகர்பத்தி ஸ்டாலுக்கு நேரா போலாம். வாங்க,
1: நாங்களும் போறோம், நீங்களும் வாங்க.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
3: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய நினைவுகளில் வாழ்ந்த மனிதர்களை பற்றி பேசக்கூடிய புகழ்பெற்ற ஸ்ரீரங்கத்து தேவதைகள் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். இந்த நூலில் வரக்கூடிய தேவதைகள் யாரும் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர்கள் இல்லைங்க. சுஜாதா அவருடைய சிறு வயதில் ஸ்ரீரங்கம் வீதிகளில் நேரில் பார்த்த வித்தியாசமான மனிதர்களை தான் அப்படி குறிப்பிடுறாரு. அதாவது அவருடைய நேட்டிவ் ஸ்ரீரங்கத்தில் அவர் வாழும்போது தினமும் பார்த்த மனிதர்கள் பற்றின நினைவுகளை இந்த புத்தகத்தில் குறிப்பிடுறாருங்க. உதாரணமாக கடவுளுக்கு கடிதம் அப்படின்ற கதையில் வரக்கூடிய கோவிந்துவை சொல்லலாம். மனநலம் பாதிக்கப்பட்ட அவர் தினமும் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து போஸ்ட் கார்டு வாங்கிட்டு வந்துட்டு ரங்கு கடையில் உட்கார்ந்து அவரோட கால் மேலே வச்சுட்டு ஆங்கிலத்தில் கடவுளுக்கு வந்து கடிதம் எழுதுவார். டியர் காட் அப்படின்னு ஆரம்பித்து அவர் கேட்கணும்னு நினைக்கிற கேள்விகள் எல்லாத்தையும் எழுதுவார். அடுத்ததான் இந்த புத்தகத்தில் வர ஒரு கதை, குண்டு ரமணி அப்படின்ற ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பின்னோட கதை. திடீர்னு எதிரில் வரவங்களை பிடிச்சி விளையாடுறதும், அவங்க மேலே ஏதாவது ஒரு பொருட்களை வச்சு அடிக்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றியும் நிறைய விஷயங்களை வந்து எழுதியிருப்பார். அடுத்ததான் விஜிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜயராகவன், அவரை பற்றியும் நிறைய நினைவு குறிப்புகளை இந்த ஒரு புத்தகத்தில் எழுதியிருப்பாருங்க சுஜாதா அவர்கள். அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தோட பழைய வீதிகள், அங்கே வாழ்ந்த குடும்பங்களோட வாழ்க்கை முறை, அந்த மனிதர்களோட சிரிப்பும் சோகமும் கலந்த வாழ்வியல் தருணங்கள் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் சுஜாதா அவர்கள் இயல்பான பாணியில் இதில் வந்து பதிவு பண்ணியிருப்பாருங்க. அதே மாதிரி காவிரி கரையில் மாலை நேரத்து நடை, அதே மாதிரி ஸ்ரீரங்கத்து கோவில் யானை ஆண்டாள் மீது ஊர் மக்கள் காட்டக்கூடிய அந்த பக்தி, காவிரி ஆற்றில் வெள்ளம் வரும்போது ஊரே திரண்டு வந்து பார்க்கிறது, ஸ்ரீரங்கத்தோட பழைய வீடுகளோட கதவுகள், அந்த தெருக்களோட வாசம் அப்படின்னு காலத்தோட முழுமையான பிம்பத்தை நினைவு குறிப்புகளாக கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாருங்க சுஜாதா அவர்கள். கட்டாயமாக ஸ்ரீரங்கம் அந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும், அந்த ஊரில் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய ஸ்ரீரங்கத்து தேவதைகள்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
5: சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
6: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்கிருக்கிற மக்கள் இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
7: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட இன்னைக்கு நம்ம கூட சாய் சரண் தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக ஜாலியாக நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அடுத்ததாக இன்னும் சில விஷயங்கள் நம்ம சாய் சரண் கூட பேசிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் எப்பயுமே நம்ம கூட ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சரண்யா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைகளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பேரண்ட்ஸ் சைட்லேருந்து ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், இப்போ இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கெல்லாம் டிப்ரெஷன் ஏற்படுது, ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுமே ஏற்படுது. இதை பார்த்து அதாவது பெரியவங்களே வந்து பயந்துடுறாங்க, என்னடா இந்த வயசில் குழந்தைங்களுக்கு இப்படி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இல்லை டிப்ரெஷனா, இதுக்கெல்லாம் அவங்க டென்ஷன் ஆகிறாங்களா அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸே வந்து பயப்பட ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி க்யூர் பண்ணுறது மேம்?
4: இல்லை, பயப்பட தேவையில்லை. ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் இருக்கும்போது இதை நம்ம மேக்ஸிமம் குறைக்க பார்த்துடலாம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சைல்டு சைக்கியாட்ரிஸ்ட்டு சைக்காலஜிஸ்ட்லாம் தேவைப்படுறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு குழந்தைங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இருக்குது. இப்போ அவங்க தே ஹாவ் டு மீட் அவுட் த சொசைட்டி நீட்ஸ். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ், நம்ம இவ்வளோ நம்ம ஃபேமிலியை இப்படி எடுத்துகிட்டு வரணும், நம்ம சொசைட்டியில் இப்படி இருக்கணுமோ அதே மாதிரி அவங்களுக்கு பாவம் குழந்தைங்களுக்கும் எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. இந்த ரேங்க் வாங்கி ஆகணும், இந்த கிளாஸ் இத்தனை கிளாஸ் வார்த்தைக்கு இத்தனை போய் ஆகணும், இந்த இதில் வந்து இவ்வளோ ஸ்கோர் பண்ணணும், நான் இந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காமிக்கணும் அப்படின்ட்டு பேரண்ட்ஸை சொசைட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது அவங்களுக்கும் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது கண்டிப்பாக அவங்க ஸ்ட்ரெஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். அதுக்கு அவங்களுக்கு தேவையான கரெக்டாக அவங்களுக்கு ஷெடியூல் போட்டு கொடுத்து ஒரு டெய்லி ரொட்டீன், அழகான ஒரு டெய்லி ரொட்டீன் போட்டு கொடுத்து அதை ஃபாலோ பண்ண வச்சு ரொம்ப எக்ஸஸாக அவங்கள லோட் பண்ணாமல் தேவையான கிளாஸஸ் மட்டும் அனுப்பி, இப்போ அகாடமிக்ஸில் எல்லோரும் ஃபஸ்ட் ரேங்க் வாங்க முடியாது இல்லையா, ஸோ அவங்கவுங்க இதில் என்னென்ன வாங்குறாங்க தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஹெல்ப் கொடுக்கணுமே தவிர அவங்களுக்கு டிமாண்ட் இன்க்ரீஸ் பண்ணி பண்ணி அவங்க ஸ்ட்ரெஸ் லெவல் இன்க்ரீஸ் பண்ண தேவையில்லை. மோஸ்ட் ஆஃப் த இது அப்படியே வந்தாலும் ட்ரீட் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் மாத்திரை தாங்கிறது இல்லை, அழகான காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பிலாம் இருக்குது. அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்னு அவங்களுக்கே சுட்டி காட்டி பிஹேவியர் சேஞ்சஸ் கொண்டு வந்து அவங்கள கண்டிப்பாக ட்ரீட் பண்ணிடலாம். ஸோ பயந்துக்க வேண்டிய விஷயம் இல்லை, பட் கண்டிப்பாக ப்ரிவெண்ட் பண்ணணும், ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கணும்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம். ஸோ நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டான்ட்ரம்ஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம வந்து வெறுமனே இப்படி பண்ணாத அப்படி பண்ணாதன்னு சொல்கிறத விட அவங்களோட பிஹேவியரை சுட்டி காட்டி இந்த மாதிரி பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயங்களை கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட இப்போ பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ் நான் ரொம்ப நாள் தூங்காம ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன்டா.
2: நானே மொபைல்ல பேலன்ஸ் இல்லைன்னு வருத்தப்பட்டு இருக்கேன். அப்படி என்ன நீ
1: கண்டுபிடிச்ச? இதைத்தான் நான் கண்டுபிடிச்சேன். மொபைலுக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? மொபைல்ல பேலன்ஸ் இல்லைன்னா கால் பண்ண முடியாது, மனுஷனுக்கு கால் இல்லைன்னா பேலன்ஸ் பண்ண முடியாது.
3: என்ன ஒரு புத்திசாலித்தனம்!

0: ஹே ரவி, நேத்து சாயங்காலம் எங்க அப்பா போன்ல ஒரு கேம் விளையாண்டேன், செம்மையா இருந்துச்சு தெரியுமா?
1: என்ன கேமு? சப்வே கேமா? அதெல்லாம் போன வாரமே விளையாடிட்டேன், செம்மையா இருந்தது.
0: ஸ்டூடண்ட்ஸ்
2: குட் மார்னிங்.
0: நம்ம ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக சைல்ட் கேர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க சொல்றத எல்லாரும் கவனமா கேட்கணும், சரியா?
2: Yes, miss.
3: ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம போன்ல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நமக்கு விவரம் தெரியாம தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிப்போம். அது மட்டும் இல்லாம போன் அதிகமா யூஸ் பண்றதுனால நமக்கு படிப்புல கவனம் சிதறுது, தூக்கம், உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே கெட்டு போகுது. அதனால போன் அதிகமா யூஸ் பண்ணாதீங்க, புரிஞ்சதா?
2: Yes, miss.
4: குழந்தைகளின் கல்வி வாழ்க்கையில் மிக முக்கியம். குழந்தைகளிடம் மொபைல் போன் கொடுப்பதை தவிர்த்து அவர்களின் கல்வியில் கவனம் செலுத்தவும் உடல் நலத்தை காக்கவும் செய்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 சமுதாய வானொலி.
3: நம்ம ஊர் உணவுகள் நம் உடலின் பலத்தை ஊக்கப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோயற்ற வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும். உள்ளூர் உணவுகளை உண்போம், உற்சாகமாய் வாழ்வோம்.
5: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.
6: சோனா FM 107.8 சக்கலக்க குட்டி.
0: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம சாய் சரண் கூட தான் பேச போறோம். அண்ட் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி கூட. இப்போ நம்ம சாய் சரண் கூட பேசிடலாமா? சாய் சரண், நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஸ்கூல்ல பேசிட்டு விளையாடிட்டு இருப்பீங்களா?
7: மேம் போயிட்டாங்க விளையாடுவோம்.
0: ஓஹோ, மேம் போயிட்டாங்கன்னா ஜாலியா பேசிட்டு இருப்பீங்க. சரி, ஓகே ஓகே. அப்புறம்
7: ஸ்கூல்ல தமிழ் பிளே நடக்குது.
0: தமிழ் பிளே நடக்குதா? சரி, தமிழ் பிளேல உங்களுக்கு ரைம்ஸ் இல்ல போயம் அதெல்லாம் ஏதாவது சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, அது ஏதாவது சொல்றீங்களா?
7: டம் டம்.

0: அரசர் அடிவட்டுகள் அனைவரடிச்செய்திகள் முடிசோ என்று அண்ணாச்சி மிருகம் எங்க தங்கச்சி.
1: வாவ், கியூட்டா சொல்றீங்க. சரி, இந்த போயமோட பேரு
0: டம் டம்.
1: யார் சொல்லி கொடுத்தா?
0: ஸ்கூலில் தமிழ் பிளே.
1: தமிழ் பிளே தமிழ் பிளேன்னே சொல்கிறீங்க, அதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போகிற. சரி, உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் என்ன?
0: தமிழ்.
1: அதுவும் தமிழ் தானா? வெரி குட். சரி, ஏன் உங்களுக்கு தமிழ் மட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கு?
0: தமிழ் பிடிக்கும்.
1: அதுதான் பிடிக்குமா? ஓகே ஓகே. சரி, இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் வீட்டுக்கு போயிடலாம். உங்களுக்கு வீட்டில் யாரை ரொம்ப பிடிக்கும், மம்மியா டேடியா?
0: மம்மி.
1: மம்மி ஏன்? எடுத்து வச்சிருக்கேன். ஸோ மறக்காம ஸ்டே டியூன்டா இருங்க. அண்ட் அது மட்டுமே இல்லாமல் நம்ம நிகழ்ச்சி பத்தின ஃபீட்பேக், கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்க நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்ல ஒரு டெக்ஸ்ட் மூலமாவோ உங்களோட கருத்துக்களை நீங்க பகிர்ந்துக்கலாம். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787701078. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஒரு டெக்ஸ்ட் மூலமாவோ இல்லை கால் பண்ணியோ உங்களோட கருத்துக்களை நீங்க பகிர்ந்துக்கலாம். இப்போ பேக் டு பேக்ல சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்கு. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க. அண்ட் நம்ம நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணி சொல்லலாம், எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல்கள் வீக்கெண்டில் டாப் 10 ஷோ நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா? அதே நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பிடுங்க. இப்போ பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: நினைக்கிறேன் எல்லாருக்கும் ஞாபகம் வருது ரசம் சாதம் தான். ஏன்னா சாப்பிட்ட உடனே டக்குன்னு ஜீரணாயிரம் ரசம் சாதம். ஸோ இந்த ஒரு டிஷ்ஷை எப்படி செய்யறது அப்படிங்கிறதா நான் சொல்ல போகிறேன். இது நீங்கள் வந்து யோசிக்கலாம், என்னடா இப்போ போய் ரசம் சாதமா, குழந்தைங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, சின்ன வயசுலேருந்து அந்த ரசம் சாதத்தை போட்டு ஊட்டி ஊட்டி அவங்க அதை வெறுத்தே போயிட்டாங்க அப்படின்லாம் நீங்கள் சொல்லலாம். ஆனால் இது வந்து யூஸ்வலாக நம்ம சாதம் தனியாக ரசம் தனியாக அப்படிலாம் கான்செப்டே கிடையாது. இது ஒரு புது விதமான ரசம் சாதம். ஸோ

ஒன் பாட் ரச சாதம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதா நான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள்: அரிசி ஒரு கப்பு, துவரம்பருப்பு அரை கப்பு, தக்காளி ரெண்டு, புளி நல்லா எலுமிச்சப்பழம் சைஸ் அளவு, அடுத்ததாக மஞ்சத்தூள் கால் டேபிள் ஸ்பூன், ரசப்பொடி 1.5 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் கால் டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், பூண்டு 4 பல், உப்பு தேவையான அளவு, தண்ணி 4 கப், நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சோண்டு, கொத்தமல்லி கொஞ்சோண்டு. ஸோ இவ்வளவு தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே. இப்போ இந்த டிஷ்ஷை எப்படி செய்யறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு குக்கரில் அரிசி, துவரம் பருப்பு இது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு, அது கூடவே தக்காளி புளி வந்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் கரைச்சி சேர்த்து, அது கூட மஞ்சத்தூள், ரசப்பொடி, உப்பு, அப்புறமேட்டு 4 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா வேக விட்டுருணும். இது வந்து ஒரு 5-7 விசில் வர வரைக்கும் நல்லா வேக விட்டுருணும். இப்போ அது வெந்ததுக்கு அப்புறமேட்டு அது கூட மிளகு, சீரகம், பூண்டு இதெல்லாத்தையும் இடித்து வச்சுக்கணும் தனியாக. இப்போ அது வெந்திருக்கும் இல்லையா, ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் அடுப்பை பற்ற வச்சு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு, இப்போ தனியாக ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி, அது கூட நம்ம இந்த தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, கருவேப்பிலை, கடுகு இதெல்லாத்தையும் சேர்த்து, அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மிளகு சீரக பொடி, அதையுமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒட்டுக்காக அது கூட கொட்டி லைட்டாக கொத்தமல்லி இலைய மேலே தூவி ஒரு கிளறு கிளறி இறக்குனா சூடான 1 பாட் ரசம் சாதம் ரெடி ஆகிடும். ஸோ நீங்கள் நினைக்கலாம் இது எப்படி மதியம் லஞ்சு கொடுக்குறது அப்படின்னு. மதியம் ஏன் கொடுக்குறீங்க, நைட்டு டின்னருக்கு வச்சுக்கோங்க. ஸோ இதை கேட்ட உடனே அடுத்து போய் இந்த டிஷ்ஷுக்கான வேலைப்பாடை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் செஞ்சிங்கன்னா அரை மணி நேரத்தில் சூப்பரான 1 பாட் ரசம் சாதம் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் இந்த ஒரு டிஷ்ஷு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா யூஸ்வலாக ரசம் தனியாக சாப்பாடு தனியாக பிசைஞ்சு சாப்பிட்ருப்பாங்க, அதுவும் பெரும்பாலும் சூடாலாம் இருக்காது. ஸோ இப்படி சாப்பிடும்போது சூடாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீயர்னி கூட. இப்போ பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று.
2: சோனா
3: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
4: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட இன்னைக்கு நம்ம கூட சாய் சரண் தான். ரொம்பவே சூப்பராக நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ தொடர்ச்சியாக இன்னும் சில விஷயங்களை நம்ம சாய் சரண் கூட பேசிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் தனலட்சுமி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. ஸோ ஆன்மீக கருத்துக்கள் சில விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டே இருந்தாங்க. தொடர்ச்சியாக என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், குழந்தைங்களுக்கு ஆன்மீக ஞானம் எந்த அளவுக்கு முக்கியம் மேம், எந்த அளவுக்கு அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்?
5: ஆன்மீக ஞானத்தை தருபவனே மனித குலத்திற்கு மிகச்சிறந்த நன்மை செய்பவன். அவ்வாறு மனிதனுக்கு ஆன்மீக உதவிகளை செய்து தள்ளுபவர்களையே மிகுந்த ஆற்றல் வாய்ந்தவர்களாக எந்த காலத்திலும் நாம் காண்கிறோம். ஏனெனில் வாழ்வில் நம் செயல்பாடுகள் அனைத்திற்கும் உண்மையான அடிப்படை ஆன்மீகம்.
4: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம். ஸோ நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இந்த ஒரு விஷயங்களெல்லாம் கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சாய் சரண் கூட பேசிடலாமா? சாய் சரண், நீங்க டூருக்குலாம் போயிருக்கீங்களா? எங்கெங்கெல்லாம் போயிருக்கீங்க? சூப்பர். சரி, அங்க என்னென்னலாம் பாத்தீங்க?
6: விலங்குகள், காகு, மாகு, கோழி.
4: அதான் உங்க ஊரா?
6: நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க.
4: இங்கேயும் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கீங்களா? சரி, யார் யாரெல்லாம் அது?
6: ரேஹா, லக்ஷலாக்கா. இதுதான்
4: சூப்பர். நீங்க அவங்க கூட எல்லாம் விளையாடுவீங்களா? அவங்க எல்லாம் என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க?
6: ஹர்ஷித் பட்டிங்களா 7th, சபீர் பட்டிங்களா 6th.
4: குழந்தைங்களையும் பேசலாம். நீங்க கேட்டு சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட இப்ப சூப்பரான பாடலை தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில தருண் உங்க கூட பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. சோ நிகழ்ச்சியை கேட்டுருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. சோ மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில மலைவாழ் மக்களோட வாழ்க்கை வரலாறு மற்றும் அவங்களோட கலாச்சாரம்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிற சுவாரஸ்யமான நிறைய விஷயங்களை பத்தி உங்க கூட பேசுறதுக்காக தருண் காத்துக்கிட்டு இருக்காரு. மறக்காம நிகழ்ச்சியை கேட்டுருங்க. இப்போ நான் இங்க இருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். பாபா மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பரா இருப்பீங்க நினைக்கிறேன். நானுமே சூப்பரா இருக்கேங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மலைகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், பல மலைவாசஸ்தலங்களை பத்தியுமே தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு ஈராக்ல இருக்கக்கூடிய ஷக்லாவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பசுமையான மலை நகரத்தை பத்தி தாங்க சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. ஈராக் அப்படின்னாலே நம்ம நினைவுக்கு வர்றது பாலைவன பகுதிகளும் வெப்பமான காலநிலையும் தாங்க. ஆனா ஈராக்லயும் பசுமையான மலைகள், நீர்வீழ்ச்சிகள், குளிர்ச்சியான சூழல் அப்படின்னு ஒரு அழகான மலைநகரம் இருக்கு. அந்த மலைநகரம் தான் ஷக்லாவா மலைநகரம். ஈராக்கோட குர்திஸ்தான் பிராந்தியத்துல எர்பில் நகரத்திலிருந்து சுமார் 51 கிலோமீட்டர் தொலைவுல அமைஞ்சிருக்குது இந்த ஷக்லாவா. சப்பின் மலைக்கும் சோர்க் மலைக்கும் இடையில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த நகரம் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1000 மீட்டர் உயரத்துல இருக்குங்க. சுத்தியுமே மலைகள், அதுக்கு நடுவுல பசுமையான மரங்கள், அங்கங்க நீர்வீழ்ச்சிகள். இதனாலதான் ஷக்லாவா குர்திஸ்தான் பகுதியில ஒரு முக்கியமான மலைவாசஸ்தலமா அறியப்படுது. இந்த நகரத்தோட மிகப்பெரிய சிறப்புகள்ல ஒண்ணுதான் இயற்கை. ஷக்லாவாவை சுத்தியுமே இருக்கக்கூடிய பசுமையும் மரங்களும் நீர்வீழ்ச்சிகளும் அந்த பகுதியை ஒரு அழகான சுற்றுலா தலமா மாத்தி இருக்கு. குறிப்பா மலைப்பகுதிகள்ல இருந்து வரக்கூடிய நீர் பாறைகளுக்கு இடையில வளிஞ்சு கீழே விழக்கூடிய காட்சியை பார்க்கும்போது நகர வாழ்க்கையிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட ஒரு உலகத்துக்கு நுழைந்த மாதிரி இருக்குங்க. ஆனா ஷக்லாவாவோட அழகு இயற்கையோட மட்டும் நின்னு போகல. இந்த நகரம் தேனுக்கு பிரபலமானது. மலைப்பகுதிகளில் கிடைக்கக்கூடிய பல்வேறு வகையான தாவரங்கள் மற்றும் பூக்கள் தேனி வளர்ப்புக்கு ஏற்ற சூழலை உருவாக்குது. அதனால இங்க இருக்கக்கூடிய தேனும் இந்த பகுதியோட ஒரு தனி சிறப்பா இருக்குங்க. அதாவது ஷக்லாவாவுக்கு போனா இயற்கையை ரசிக்கலாம், மலையை சுத்தி பார்க்கலாம், நீர்வீழ்ச்சிகளை அனுபவிக்கலாம், அதோடு அந்த பகுதியில உள்ளூர் தேனையும் சுவைக்கலாம். இங்க இருக்கக்கூடிய காலநிலையும் கொஞ்சம் வித்தியாசமானதுங்க. கோடை காலத்துல வெப்பநிலை அதிகமா இருக்கும். குறிப்பா ஜூலை ஆகஸ்ட் மாதங்கள்ல பகல் நேரங்கள்ல வெப்பம் அதிகமா இருக்கும். ஆனா குளிர்காலம் வந்துட்டா நிலைமை மாறிடுங்க. குளிர்ச்சியான காலநிலை, சில நேரங்கள்ல உறைபனி, சில சமயங்கள்ல பனிப்பொழிவு கூட இருக்கும். அதனால ஒரே இடம் ரெண்டு விதமான முகங்களை காட்டுது. கோடையில பசுமையான மலைநகரம், குளிர்காலத்துல குளிரால மூடப்பட்ட மலைப்பகுதி. 2018 வருஷம் கணக்குப்படி ஷக்லாவாவில் சுமார் 25,500 பேர் வசிச்சு வந்ததா குறிப்பிடப்பட்டிருக்குங்க. இந்த நகரம் ஷக்ஃபின் மலையோட அடிவாரத்தில் இருக்கிறதுனால மலையேறுதல், இயற்கை சுற்றுலா, நீர்வீழ்ச்சிகளை ரசித்தல் மாதிரியான அனுபவங்களுக்கு ஏத்த இடமா இருக்கு. நம்மள பலருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும், ஈராக் அப்படின்னாலே பாலைவனம் அப்படின்னு. ஆனா ஷக்லாவா அந்த எண்ணத்தையே மாத்தக்கூடிய ஒரு இடமா இருக்கு. ஒரு நாட்டோட முழு அழகையும் ஒரே மாதிரியான இயற்கை தீர்மானிக்கிறது இல்லைங்க. அதே நாட்டுக்குள்ளேயே பாலைவனமும் இருக்கலாம், பசுமையான மலைகளும் இருக்கலாம், வறண்ட நிலமும் இருக்கலாம், நீர்வீழ்ச்சிகளும் இருக்கலாம். அதுக்கு ஒரு அழகான உதாரணம் தான் ஷக்லாவா. மலைகளுக்கு நடுவுல பசுமையை சுமந்து நிற்கக்கூடிய நகரம், நீர்வீழ்ச்சிகளால அழகு பெறும் நகரம், தேனோட சுவையையும் இயற்கையோட அழகையும் ஒன்னா கொண்ட நகரம். ஈராக்கோட குர்திஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அழகான மலைநகரம் ஷக்லாவா தாங்க. தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனாயப்பம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியிலிருந்து. இனிமையான அடுத்தடுத்த பாடல் உங்களுக்காக இதோ வந்தாச்சு. கேட்டுட்டு வாங்க, பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: கிருஷ்ண ஜெயந்திக்கும் விநாயகர் சதுர்த்திக்கும் ஊதுபத்தி வாங்கணும்னு சொன்னே வாங்கிட்டீங்களா?
1: அதுக்குதான் இந்த செப்டம்பர் 4ஆம் தேதி சோனா காலேஜ் கிரவுண்ட்ல இஸ்கான் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷனுக்கு போறோமே.
0: அங்க என்ன ஸ்பெஷல்?
1: அங்க ஸ்ரீ பிராண்ட் அகர்பத்தி ஸ்டால் இருக்கும். கோயில் பூக்களை வச்சு தயாரிக்க கூடிய ஊதுபத்திகளும் கிடைக்கும்.
0: அப்படியா, சூப்பர்ங்க. ஆஃபர் ஏதா இருக்கா?
1: இருக்கே, ஸ்டால்ல நிறைய அட்ராக்டிவ் ஆஃபர்ஸ் இருக்கு. அதோட இந்த விளம்பரத்தை சோனா எஃப்எம்ல கேட்டோம்னு சொன்னா கூடுதலா 5% டிஸ்கவுண்டும் கிடைக்கும்.
0: அப்போ செப்டம்பர் 4ஆம் தேதி சோனா காலேஜ் கிரவுண்ட்ல ஸ்ரீ பிராண்ட் அகர்பத்தி ஸ்டால் நேரா போலாம். வாங்க,
1: நாங்களும் போறோம், நீங்களும் வாங்க.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
3: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து 5 ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். 5 ரோட் பகுதியில மாலை கட்டுறவங்கலாம் லைனா அந்த தள்ளு வண்டியை வச்சு மாலையை கட்டி வித்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு மாலையை கட்டி அவங்க ஏதோ ஒரு கடையில இருந்து யாரோ ஒருத்தர் இந்த சிலைக்கு ஒரு மாலையை போடுற வழக்கத்தை வைத்திருந்தார்கள் என்று நினைக்கிறேன். அதனால இந்த மாதிரி மக்களை வந்து நம்ம பாராட்டணும். மாலை ஒவ்வொரு நாளும் கொடிக்காத்த குமரனுடைய கழுத்தை அலங்கரிச்சதுன்ற ஒரு செய்தியை நாங்க வந்து இன்னைக்கு பெருமையா சொல்றோம். ஜனவரி மாதம் 11ஆம் தேதி ஒவ்வொரு வருஷமும் நாங்க எங்க வரலாற்று சங்கம் சேலம் வரலாற்று சங்கத்தின் மூலமாக எங்கள் உறுப்பினர்கள் எல்லாம் அழைத்து அவருடைய சிலைக்கு நாங்கள் மாலையிடுவோம், ஒரு அஞ்சலி நிகழ்ச்சியை நிகழ்த்துவோம், அதை பற்றி செய்திகளை பிரசுரிப்போம். அதே போல அவருடைய பிறந்த நாள் 5ஆம் தேதி அந்த மாதிரி ஒரு நாளில் நாங்கள் வந்து அவருடைய பிறந்த நாளை வந்து நாங்கள் அனுசரிப்போம். சுதந்திர தினம் அப்புறம் ரிபப்ளிக் டே அதாவது குடியரசு நாள் அந்த நாள்லையுமே இவருடைய சிலைக்கு நாங்கள் வந்து மலரஞ்சலி செலுத்தி ஒரு வீர வணக்கம் செலுத்துகிற ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துவோம். இது தொடர்ந்து நடக்குது. இதில் வந்து என்ன அப்படின்னு நாங்கள் சொல்கிற முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இது ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய அந்த நினைவு சின்னம் இருக்கிற இந்த பகுதியை வந்து இப்படி ஒரு சாலை பூங்காவாக பராமரிக்கிற நல்ல விஷயம்தான். பட் இந்த இடத்துல கொடிக்காத்த குமரன் நினைவு சாலை பூங்கா அப்படின்னு அதுக்கு ஒரு பெயர் வைத்தா அது சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக நினைக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னா, கொடிக்காத்த குமரன் நினைவு சாலை பூங்கா அப்படின்னு இதுக்கு ஒரு பெயர் வைத்தால் அது சுதந்திர போராட்ட தியாகியின் நினைவுக்கு நாம் செலுத்துகிற ஒரு அஞ்சலியாகவும் அவருடைய நினைவுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு நன்றி பாராட்டும் நினைவு கூறுதலை நம்ம அங்கே வந்து நிலைப்படுத்துற மாதிரி இருக்கும். அவருடைய நினைவுக்கு நாம் செலுத்துற ஒரு மிகப்பெரிய மரியாதையாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திருப்பூர் ரயில் நிலையம், அந்த ரயில் நிலையம் வந்து திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்னு இருந்தது. அதுக்கான ஒரு அறிவிப்பும் வந்தது. ஆனால் அது பிறகு அது வந்து பின்வாங்கி கொள்ளப்பட்டது. அதற்கு பிறகு அதற்கான ஒரு உறுதியான ஒரு தீர்மானமோ அறிவிப்போ அந்த திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்ற ஒரு பெயர் வந்து முன்னெடுக்கப்படலை. அது வந்து அங்கு வைக்கப்படவில்லை. ப்ரொபோஸ் பண்ணி அந்த பேர் வந்து அங்கே வர்ற மாதிரி இருந்த நிலையில் அது ஏனோ பின்வாங்கப்பட்டது அப்படின்ற. அதனால திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்னு ஒரு பெயரை வச்சா அந்த ஊர்லேருந்து ஒரு சுதந்திர போராட்ட தொண்டனாக தன்னுடைய உயிரையே கொடுத்து இந்திய சுதந்திரத்துக்கும் இந்திய கொடியினுடைய இன்னைக்கு இந்திய கொடி பட்டொலி வீசி பறக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கொடியை அந்த காலத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அந்த கொடியை உயர்த்தி பிடிச்சி அதுக்காகவே அடி வாங்கி உயிர் நீத்த ஒரு மிகப்பெரிய தொண்டன், மிகப்பெரிய தியாகி, அவருடைய நினைவை வந்து போற்றும் விதமாக அந்த திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு திருப்பூர் குமரன் ரயில் நிலையம்னு பேர் வச்சு அதை வந்து உறுதிப்படுத்தி அதை எல்லா இடங்களிலும் அதை ஒரு பதிவாக போட்டு அந்த ரயில் நிலையத்துக்கு அந்த பெயரை வைக்கிறது மூலமாக நாம் வந்து இந்த மாபெரும் வீரனுக்கு செய்யக்கூடிய ஒரு சிறப்பான அஞ்சலியாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக இதை ஒரு கோரிக்கையாகவும் இதை ஒரு வேண்டுகோளாகவும் இதை சுந்தர போராட்ட தியாகிகள் சார்பாகவும் அவங்களுடைய வழித்தோன்றல் சார்பாகவும் எதிர்பார்ப்பாகவும் ஒரு வேண்டுகோளாகவும் வைக்கிறேன்.
2: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
4: வணக்கம், என்னுடைய

நரேஷ் பாபு, நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போர்டனா கமிட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம்தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க அதரும் தாங்க. நேர்களே, நம்ம ஏற்காட்டில் காக்கம்பாடி கிராமத்தில் புன்ராஜ் அப்படின்ற ஒரு அண்ணாவை வந்துட்டு சந்திச்சிருந்தேங்க. இப்போ நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு குழு அமைச்சு வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த குழுவுக்கு ஒரு தலைவர், துணைத்தலைவர், செயலாளர், பொருளாளர் அப்படின்ற பதவிகள் வந்து கொடுப்போம் இல்லையா. அந்த மாதிரி ஏற்காட்டில் ஒவ்வொரு கிராமத்துலேயுமே ஊர் தலைவர், செயலாளர், பொருளாளர் அப்படின்ற ஊருக்கான பொறுப்பு எல்லாமே கொடுப்பாங்க. அந்த வகையில் பொன்ராஜன்னா வந்துட்டு அந்த ஊரில் வந்துட்டு ஒரு முக்கிய பதவியில் இருக்காருங்க. அவர்கிட்ட அங்கே பழங்களை பற்றி கேட்கும்போது நிறைய விஷயங்களை வந்துட்டு பகிர்ந்துக்கிட்டாரு. அதே சமயத்தில் அவரை பற்றியுமே சில விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாரு. வாங்க, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத அவரோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: பேரிக்காவெல்லாம் இருந்துச்சு, பேரிக்காலாம் போய் எல்லாம் எடுத்து எல்லாம் அறுவடை ஆகிடுச்சு. கமலா ஆரஞ்சிருந்துச்சு, அதெல்லாம் குறைஞ்சி இப்போ இருக்கு எல்லாமே குரங்கே சாப்பிட்டு போயிடுது. பலாப்பழம் இருக்கு, குரங்கு தான் எல்லாமே. எதுவுமே நம்ம போய் எடுக்கலாம்ன்ற அளவுக்கு இல்லை. ஆமாம், ஆரம்பத்திலலாம் வந்துட்டு ஒரு குரங்கு இருக்காது. நான் விவசாயத்தை வந்துட்டு நான் ஆரம்பிக்கும் பொழுது எங்கள் அப்பா அம்மாட்ட இருந்து நான் விவசாயத்தை எடுத்துட்டு வேலை செய்யும் பொழுது அன்னைக்கு ஏர் உழுவேன். ஏர் உழுவுறது எனக்கு, நான் அப்போ வந்து சின்ன வயசில் வந்து ஒரு 5வது தான் படிச்சிருக்கிறேன் நான்.
3: ரொம்ப தெளிவாக நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க பொன்ராஜன்னா, ரொம்ப நன்றி. இவ்வளோ விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக நேர்களே தொடர்ந்து ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்குது அப்படி இல்லைன்னா நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம்ஏ 9787770108 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன் நான் உங்கள் தருண். உங்களுக்கான பாடலுமே வந்தாச்சு நேர்களே, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துட்ருக்கு.
5: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: ஏ ரவி, நேற்று சாயங்காலம் எங்க அப்பா போன்ல ஒரு கேம் விளையாண்டேன், செம்மையா இருந்துச்சு தெரியுமா?
1: என்ன கேமு? சப்வே கேமா? அதெல்லாம் போன வாரமே விளையாடிட்டேன், செம்மையா இருந்தது.
0: ஸ்டூடெண்ட்ஸ்
2: குட் மார்னிங்.
0: நம்ம ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக சைல்ட் கேர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க சொல்றத எல்லாரும் கவனமா கேட்கணும், சரியா?
2: Yes, miss.
3: ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம போன்ல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நமக்கு விவரம் தெரியாம தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிப்போம். அது மட்டும் இல்லாம போன் அதிகமா யூஸ் பண்றதுனால நமக்கு படிப்புல கவனம் சிதறுது, தூக்கம், உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே கெட்டு போகுது. அதனால போன் அதிகமா யூஸ் பண்ணாதீங்க, புரிஞ்சதா?
4: குழந்தைகளின் கல்வி வாழ்க்கையில் மிக முக்கியம். குழந்தைகளிடம் மொபைல் போன் கொடுப்பதை தவிர்த்து அவர்களின் கல்வியில் கவனம் செலுத்தவும் உடல்நலத்தை காக்கவும் செய்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 சமுதாய வானொலி.
3: உணவுகளை உண்டு துன்பப்படுவதை தவிர்த்து நம் ஊரில் விளைந்த தானியங்களையும் பழங்களையும் உண்போம், இன்பமாய் வாழ்வோம்.
5: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.
6: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான், உங்க வருந்தாங்க. நேர்களே, நம்ம ஏற்காட்டில் மஞ்சக்குட்டை கிராமத்தில் டேனியல் அப்படின்ற ஒரு அண்ணாவை சந்திச்சிருந்தேங்க. அவர் வந்துட்டு கிறிஸ்துவ பாடல்கள்லாம் நல்லா பாடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவர்கிட்ட. அவருக்காக வந்துட்டு ஒரே ஒரு பாடல் மட்டும் கேட்டிருந்தேன், அவரும் அருமையாக ஒரு பாடலை பாடினார். அந்த பாடல் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே கேட்டுட்டு சொல்லுங்கள், ரொம்ப அருமையாக இருக்குங்க. அவரோட குரல் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நீங்களும் கேட்டுட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு.

எப்படிங்க இருக்கு? ரொம்ப அருமையா இருக்குல்ல இந்த பாடலை நமக்காக பாடி கொடுத்த டேனியல் அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி அண்ணா. நேரிலே தொடர்ந்து ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம். தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம்இன் 9787-70-107 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை எங்களோட வாட்ஸ்அப்க்கு அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா கால் பண்ணியுமே சொல்லலாம். நேர்களே உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தருண் தாங்க. நேர்களே, நம்ம நிகழ்ச்சியோட 4வது பகுதியில் எப்பயுமே ஏற்காட்டில் பதிவு செய்யப்பட்ட ஏதாவது ஒரு ஸ்பீசியஸை பற்றியோ, அப்படி இல்லைன்னா சேலம் மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட ஏதாவது ஒரு ஸ்பீசியஸ் பற்றியோ தெரிஞ்சுப்போம். அந்த வகையில் இன்னைக்கு சாம்பல் மார்பு பிரினியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான பறவையை பற்றி தாங்க சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பறவைகளில் சில பறவைகள் அதோட சின்ன உருவத்தாலையும் வேகமான அசைவுகள்னாலையும் நம்மளோட கவனத்தை ஈர்க்காமல் போயிடுது. ஆனால் கொஞ்சம் உத்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சின்ன பறவை தான் இந்த சாம்பல் மார்பு பிரினியா கூட. இதை ஃப்ராங்க்லின் பிரினியா அப்படின்னுமே சொல்கிறாங்க. சுமார் 11-13 சென்டிமீட்டர் மட்டுமே இருக்கக்கூடிய இந்த சின்ன பறவை இந்திய துணைக்கண்டம், இலங்கை மற்றும் தென்கிழக்கு ஆசியாவோட பல பகுதிகளில் இருக்குங்க.

இந்த பறவையை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு அதோட சாம்பல் நிற மார்பு பட்டை முக்கியமான அடையாளமா இருக்கு. வெள்ளை நிற தொண்டைக்கு கீழே புகை சாம்பல் நிறத்துல ஒரு பட்டை இருக்குங்க. இதோட அழகு கருப்பு நிறத்திலையும் கால்கள் இளஞ்சிவப்பு நிறத்திலையும் இருக்கும். நீண்ட வால் படிப்படியா அமைஞ்சு அதோட இறகுகளோட முனைகள்ல வெள்ளை நிறம் இருக்குங்க. இனப்பெருக்க காலத்துல இதோட உடல் மேற்பகுதி புகை சாம்பல் நிறத்துல இருக்கும். இனப்பெருக்க காலம் இல்லாத நேரங்கள்ல இதோட நிறம் ஆலிவ் கலந்த பழுப்பு நிறமா மாறுங்க. அதனால ஒரே பறவைய வெவ்வேறு காலங்கள்ல பார்க்கும்போது தோற்றத்துல சின்ன மாற்றங்கள் இருக்கிறத கவனிக்கலாம். சாம்பல் நிற மார்பு பிரினியா எங்க வாழுது அப்படின்னா, புதர் நிறைந்த பகுதிகள், திறந்த காடுகள், காடுகளோட வெட்டவெளிகள், விவசாய நிலங்களுக்கு இடையிலான வேலி ஓரங்கள், மூங்கில் மற்றும் நாணல் பகுதிகள் மாதிரியான இடங்கள்ல இந்த பறவையை பார்க்க முடியும். இந்தியால சமவெளி பகுதிகள்ல இருந்து மலைப்பகுதிகள் வரைக்குமே இந்த பறவை இருக்குங்க. இது தனியா இருக்கிறத விட பெரும்பாலும் ஜோடிகளா, அப்படி இல்லைன்னா சின்ன குழுக்களா தான் இருக்கும். சில நேரங்கள்ல 20 பறவைகள் வரையிலான குழுவாகவுமே சேர்ந்து இருக்கும். கிளைகளுக்கு இடையில தாவி அப்படி இல்லைன்னா பறந்து செல்லும் போது வாழ வேகமா உதர்றது இதோட ஒரு தனித்துவமான நடத்தைங்க. இப்போ இதோட உணவு பழக்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். சாம்பல் மார்பு பிரினியா பெரும்பாலும் பூச்சிகளை உணவா சாப்பிடக்கூடிய பறவை. எறும்புகள், சின்ன வண்டுகள், கம்பளி பூச்சிகள் மாதிரியான சின்ன பூச்சிகளை இலைகள் மற்றும் கிளைகளுக்கு இடையில தேடி தேடி போய் சாப்பிடும். சில சமயங்கள்ல மரங்களோட பூக்கள்ல இருக்கக்கூடிய தேனையுமே சாப்பிடுங்க. குறிப்பா சில மரங்களோட பூக்கள்ல இருந்து தேன் எடுத்துக்கும் போது அதோட தலையில மகரந்தம் ஒட்டுறதுனால ஆரஞ்சு அல்லது மஞ்சள் நிறம் படிஞ்சது மாதிரியே இருக்கும். இதோட இனப்பெருக்கமும் ரொம்ப சுவாரஸ்யமானது. மழைக்காலம் தொடங்கும் போது இதோட இனப்பெருக்க காலமும் தொடங்குது. ஆண் பறவை உயரமான இடத்துல உட்கார்ந்து தொடர்ந்து குரல் எழுப்பும். சில சமயங்கள்ல பாடியபடியே மேல போய் கீழே இறங்கக்கூடிய வகையில பறக்கக்கூடிய சாகசத்தை செய்யுங்க. இதோட கூடு சின்ன புல்கோப்பை மாதிரியான அமைப்புல இருக்கும். இலைகளை, சிலந்தி வலைகளை பயன்படுத்தி உன்னோட ஒன்னு இணைச்சு பொதுவா தரைக்கு பக்கத்துல கூடு அமைக்குது. ஒரு முறை பொதுவா 3 அல்லது 4 முட்டைகள் இடப்படுது. ஆண் மற்றும் பெண் பறவை ரெண்டுமே சேர்ந்து முட்டைகளை அடைக்காக்குது. சுமார் 10 to 11 நாட்கள்ல குஞ்சுகள் வெளியே வருது. நேர்களே, சாம்பல் மார்பு பிரினியா நமக்கு கத்துக் கொடுக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? சின்ன உயிரினங்களுக்கும் இயற்கையில மிகப்பெரிய பங்கு இருக்குன்றது தான். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு நேர்களே. நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருவன். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: அடுத்து வருவது
2: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம், திருமண மரபு அப்படின்னு சொல்லிட்டு பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோங்க. அந்த வகையில் இன்னைக்கு ஆஸ்திரேலியாவோட வடக்கு குயின்ஸ்லாந்து பகுதியில் வாழக்கூடிய ஊட்டாங்கானு மக்களை பற்றி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருந்தாங்க. ஒரு தீவு, அதை சுத்தி கடல், அந்த கடலையே தங்களோட வாழ்வாதாரமாகவும் வாழ்க்கையோட ஒரு பகுதியாகவும் பார்க்கக்கூடிய ஒரு பழங்குடி மக்கள், அவங்க தாங்க ஊட்டாங்கானு மக்கள். இவங்கள கவாஜி அப்படி இல்லைன்னா நைட் ஐஸ்லாந்து கவாஜி மக்கள் அப்படின்னுமே கூப்பிடுறாங்க. ஆனா இவங்களோட கதை வெறும் ஒரு பழங்குடி சமூகத்தோட வரலாறு மட்டுமில்லை. கடல், நிலம், மொழி, வேட்டை, பாரம்பரியம் அப்படின்னு இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த ஒரு வாழ்க்கை முறையோட கதை. ஊட்டாங்கானு மக்கள் ஆஸ்திரேலியாவோட கேப் யார்க் பெனிஷுலா பகுதியில், குறிப்பாக அதோட வடகிழக்கு கடற்கரை பகுதிகளில் வாழ்ந்த பழங்குடி மக்கள். கவாஜி அப்படின்ற பேர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும் குறிக்காம அந்த பகுதியில் வாழ்ந்த பல தொடர்புடைய மக்களை குறிப்பிடவும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. உம்பிதமு, பகாஜி, இண்டியிங்கா, ஒட்டாட்டி, உம்பிலா, பொட்டுஞ்சி போன்ற பல சமூகங்கள் இந்த பரந்த கடற்கரை பகுதியோட தொடர்புடையவங்க. அவங்களோட வாழ்க்கையில கடலுக்கு மிக முக்கியமான இடம் இருக்குங்க. கடல் அவங்களுக்கு உணவு மட்டும் கொடுக்கல, அது அவங்களோட பயணம், தொழில், கலாச்சாரம், அறிவு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இணைச்சிருக்கு. ஊட்டாங்கானு மக்களோட கடல் வாழ்க்கையில மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? அவங்களோட படகு தயாரிக்கக்கூடிய திறமை. அவங்க இரட்டை வெளிப்புற அமைப்பு கொண்ட மரப்படகுகளை உருவாக்குனாங்க. இந்த படகுகளை பயன்படுத்தி கரையிலிருந்து தொலைவில் இருக்கக்கூடிய பவளப்பாறை பகுதிகளுக்கும் போனாங்க. அங்கே அவங்க கடற்பசுகள், ஆமைகள், கடற்பறவைகள், மேலும் ஆமைகளோட முட்டைகள் எல்லாத்தையுமே வேட்டையாடி உணவாக பயன்படுத்தினாங்க. இது வெறும் வேட்டை மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியாது. கடலை எப்பயுமே அணுகணும். எந்த இடத்துல என்ன கிடைக்கும், கடலோட இயல்பை எப்படி புரிஞ்சுக்கிறது, இப்படி தலைமுறை தலைமுறையாக கடத்தப்பட்ட இயற்கை அறிவு அவங்களோட வாழ்க்கையோட ஒரு முக்கியமான பகுதியாக இருந்திருக்கு. ஊட்டாங்கானு மக்களோட கதை நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுதுங்க. ஒரு சமூகத்தோட கலாச்சாரம் அப்படின்றது புத்தகங்களில் மட்டும் இருக்கக்கூடிய வரலாறு கிடையாது. அது அவங்க பயன்படுத்தின படகுகளில் இருக்குது, அவங்க பேசிய மொழியில் இருக்குது, கடலை பற்றி அவங்களோட அறிவில் இருக்குது, இயற்கையோடு அவங்க ஏற்படுத்தி கொண்ட உறவில் இருக்குது. இன்னைக்கு உலகம் வேகமாக மாறிக்கிட்டு இருக்குது. ஆனால் பழங்குடி சமூகங்களோட பாரம்பரிய அறிவையும் மொழியையும் வாழ்க்கை முறையையும் பாதுகாக்கிறது அப்படின்றது அவங்களோட வரலாற்றை மட்டும் பாதுகாக்கிறது இல்லை, மனிதகுலத்தோட பல்வேறு வாழ்க்கை முறைகளையும் பாதுகாக்கிறது தான். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களை நம்ம நிகழ்ச்சியில், ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளை நிகழ்ச்சியில். இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து. டடா, பாய் பாய் நேர்களே. நாளை நிகழ்ச்சியிலே நம் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட நினைவு ஒரு பறவை. அப்படி இன்னைக்கு இந்த இரவு நேரத்தில் யாருடைய கதையை நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்தையே புரட்டி போட்ட ஒரு எழுத்தாளர், அதாவது அந்த ரைட்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு நபர், லியோ டால்ஸ்டாய். டால்ஸ்டாய் படிச்சிருக்கியா, டால்ஸ்டாய் படிச்சிருக்கிறியா அப்படின்னு அந்த வாசகர்கள் ரொம்ப விரும்பி படித்து பேசக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா லியோ டால்ஸ்டாய் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அவர் எழுதின நாவல்களை படிக்கிறப்ப நமக்குள்ளார ஒரு பெரிய வெளிச்சம் பிறக்கும். இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுமா, இந்த குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையா, லியோ டால்ஸ்டாயோட இந்த புத்தகம் படி. நண்பர்களுக்குள்ளார பிரச்சனையா, லியோ டால்ஸ்டாயோட இந்த புத்தகம் படி அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இவரோட சொந்த வாழ்க்கை

எப்படி இருந்தது, அவரோட இறுதி காலம் எப்படி இருந்தது அப்படின்ற ஒரு கதையை தாங்க இன்னைக்கு நான் வந்து சொல்ல போகிறேன். ரஷ்யாவில் யாஸ்னயா அப்படின்ற ஒரு அழகான கிராமம், அங்கே ஒரு பெரிய எஸ்டேட், அங்கே தாங்க வாழ்ந்தார் டால்ஸ்டாய், வார் அண்ட் பீஸ், அண்ணா கரீனினா மாதிரி உலக புகழ்பெற்ற காவியங்களை எழுதியவர், கோடிக்கணக்கான சொத்து, பெரிய ராஜா குடும்பம், புகழின் உச்சி. நினச்சி பாருங்கள், ஒரு மனிதருக்கு இது எல்லாமே இருந்தால் அவருக்கு சந்தோஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஆனால் டால்ஸ்டாய்க்கு வயது ஆக ஆக இந்த உலக புகழும் ஆடம்பரமும் அவருக்கு பிடிக்காமல் போகுதுங்க. நினச்சி பாருங்கள், புகழும் ஆடம்பரமும் யாருக்காவது பிடிக்காமல் இருந்திருக்குமா அப்படின்னு. ஆனால் லியோ டால்ஸ்டாய்க்கு அது பிடிக்காமல் இருந்திருக்கு. ஏன், எதனால் அப்படின்ற கதையும் நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய இரண்டு பாடல்கள் தாங்க வந்துக்கிட்டே இருக்குது. பாடல்களை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். அஞ்சு ரோட் பகுதியில மாலை கட்டுறவங்க எல்லாம் லைனா அந்த தள்ளுவண்டியை வச்சு மாலையை கட்டி வித்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு மாலையை கட்டி அவங்க ஏதோ ஒரு கடையில இருந்து யாரோ ஒருத்தர் இந்த சிலைக்கு ஒரு மாலையை போடுற வழக்கத்தை வைத்திருந்தார்கள் என்று நினைக்கிறேன். அதனால இந்த மாதிரி மக்களை வந்து நம்ம பாராட்டணும். மாலை ஒவ்வொரு நாளும் கொடிக்காத்த குமரனுடைய கழுத்தை அலங்கரிச்சதுன்ற ஒரு செய்தியை நாங்க வந்து இன்னைக்கு பெருமையா சொல்றோம். ஜனவரி மாதம் 11ஆம் தேதி ஒவ்வொரு வருஷமும் நாங்க எங்க வரலாற்று சங்கம் சேலம் வரலாற்று சங்கத்தின் மூலமாக எங்கள் உறுப்பினர்கள் எல்லாம் அழைத்து அவருடைய சிலைக்கு நாங்கள் மாலையிடுவோம், ஒரு அஞ்சலி நிகழ்ச்சியை நிகழ்த்துவோம், அதை பற்றி செய்திகளை பிரசுரிப்போம். அதே போல அவருடைய பிறந்த நாள் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி அந்த மாதிரி ஒரு நாளில் நாங்கள் வந்து அவருடைய பிறந்த நாளை வந்து நாங்கள் அனுசரிப்போம். சுதந்திர தினம் அப்புறம் ரிபப்ளிக் டே அதாவது குடியரசு நாள் அந்த நாள்லையுமே இவருடைய சிலைக்கு நாங்கள் வந்து மலரஞ்சலி செலுத்தி ஒரு வீர வணக்கம் செலுத்துகிற ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துவோம். இது தொடர்ந்து நடக்குது. இதில் வந்து என்ன அப்படின்னு நாங்கள் சொல்கிற முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இது ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய அந்த நினைவு சின்னம் இருக்கிற இந்த பகுதியை வந்து இப்படி ஒரு சாலை பூங்காவாக பராமரிக்கிற நல்ல விஷயம்தான். பட் இந்த இடத்துல கொடிக்காத்த குமரன் நினைவு சாலை பூங்கா அப்படின்னு அதுக்கு ஒரு பெயர் வைத்தால் அது சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக நினைக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், கொடிக்காத்த குமரன் நினைவு சாலை பூங்கா அப்படின்னு இதை இதுக்கு ஒரு பெயர் வைத்தால் அது சுதந்திர போராட்ட தியாகியின் நினைவுக்கு நாம் செலுத்துகிற ஒரு அஞ்சலியாகவும் அவருடைய நினைவுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு நன்றி பாராட்டும் நினைவு கூறுதலை நம்ம அங்கே வந்து நிலைப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அவருடைய நினைவுக்கு நாம் செலுத்துகிற ஒரு மிகப்பெரிய மரியாதையாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திருப்பூர் ரயில் நிலையம், அந்த ரயில் நிலையம் வந்து திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்னு இருந்தது. அதுக்கான ஒரு அறிவிப்பும் வந்தது. ஆனால் அது பிறகு அது வந்து பின்வாங்கி கொள்ளப்பட்டது. அதற்கு பிறகு அதற்கான ஒரு உறுதியான ஒரு தீர்மானமோ அறிவிப்போ அந்த திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்ற ஒரு பெயர் வந்து முன்னெடுக்கப்படலை. அது வந்து அங்கு வைக்கப்படவில்லை. ப்ரொபோஸ் பண்ணி அந்த பேர் வந்து அங்கே வர்ற மாதிரி இருந்த நிலையில் அது ஏனோ பின்வாங்கப்பட்டது அப்படின்றது. அதனால் திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்னு ஒரு பெயரை வச்சா அந்த ஊர்லேருந்து ஒரு சுதந்திர போராட்ட தொண்டனாக தன்னுடைய உயிரையே கொடுத்து இந்திய சுதந்திரத்துக்கும் இந்திய கொடியினுடைய இன்னைக்கு இந்திய கொடி பட்டொலி வீசி பறக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கொடியை அந்த காலத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அந்த கொடியை உயர்த்தி பிடிச்சி அதுக்காகவே அடி வாங்கி உயிர் நீத்த ஒரு மிகப்பெரிய தொண்டன், மிகப்பெரிய தியாகி, அவருடைய நினைவை வந்து போற்றும் விதமாக அந்த திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு திருப்பூர் குமரன் ரயில் நிலையம்னு பேர் வச்சு அதை வந்து உறுதிப்படுத்தி அதை எல்லா இடங்களிலும் அதை ஒரு பதிவாக போட்டு அந்த ரயில் நிலையத்துக்கு அந்த பெயரை வைக்கிறது மூலமாக நாம் வந்து இந்த மாபெரும் வீரனுக்கு செய்யக்கூடிய ஒரு சிறப்பான அஞ்சலியாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக இதை ஒரு கோரிக்கையாகவும் இதை ஒரு வேண்டுகோளாகவும் இதை சுதந்திர போராட்ட தியாகிகள் சார்பாகவும் அவங்களுடைய வழித்தோன்றல் சார்பாகவும் எதிர்பார்ப்பாகவும் ஒரு வேண்டுகோளாகவும் வைக்கிறேன்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: டே தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது, இன்னைக்கு மாலை வேற.

0: வரப்போகுதான். டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்குங்க. இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, ரஷ்யன் ரைட்டர், எல்லாருக்கும் அதாவது வாசகர்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரைட்டர் லியோ டால்ஸ்டாய், அவரோட வாழ்க்கை கதையை தாங்க இன்றைக்கி நான் சொல்லிகிட்ருக்கேன். அவரோட புத்தகங்கள் பல பாடங்களை நிறைய பேருக்கு கற்றுக் கொடுத்துருக்கும். அவரோட ரியல் ஸ்டோரி கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு சின்ன விஷயத்தாவது கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. உலக புகழ்பெற்ற நிறைய காவியங்களை எழுதின இவர், கோடிக்கணக்கான சொத்துக்களை வச்சிருக்கிறாரு, பெரிய ராஜா குடும்பம், புகழோட உச்சியில் இருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் இது எதுவுமே அவருக்கு பிடிக்கலை. அதாவது நாம் வந்து நிறைய பணம் வச்சுருக்கிறோம், நிறைய புகழ் இருக்குது, ஆனால் நிறைய பேர் வறுமையில் வாடுறாங்களே அப்படின்ற அந்த குற்ற உணர்ச்சி அவரை வந்து மனசை ரொம்ப ரொம்ப பாதிச்சிருக்கு. தன்னோட கோடீஸ்வர வாழ்க்கையை துறந்துட்டு ஒரு சாதாரண விவசாயியை போல எளிய உடை அணிஞ்சிக்கிட்டு செருப்பு தைக்க கற்றுக்கிட்டு தன்னோட எஸ்டேட் வேலைகளை தானே செய்ய ஆரம்பித்தார். மனிதநேயம், அன்பு, அகிம்சை, இதுதான் உண்மையாலும் கடவுள் அப்படின்னு நம்பினார். மனிதநேயம்னா என்ன? சக மனிதர்கள்கிட்ட ஒரு நேசமாக இருக்கிறது, பார்க்குற எல்லாத்துக்கிட்டேயும் அன்பை பகிர்றது. அகிம்சை அப்படின்னா, அதாவது ஹிம்சை அப்படின்னா ஒருத்தங்களை ஹிம்சை பண்ணிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அதுக்கு ஆப்போசிட் தான் அகிம்சை, யாரையும் எந்த தொந்தரவும் பண்ணாமல் இருக்கிறது. ஸோ இந்த மூணு விஷயங்கள் தான் கடவுள் அப்படின்னு லியோ டால்ஸ்டாய் வந்து சொல்கிறார். நினச்சி பாருங்கள், யாராவது அதாவது அவருக்கு சொந்தமாக ஒரு நிறைய சொத்துக்கள்லாம் வந்து இருக்குது, புகழ்பெற்ற எழுத்தாளர்னு சொன்னால் கூட அது கம்மி தான், உலக புகழ்பெற்ற எழுத்தாளர். அதே மாதிரி நல்ல ஒரு ராஜா குடும்பம். இப்போ இதை விட்டுட்டு யாராவது ஒரு இதெல்லாம் துறந்துட்டு சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ வருவாங்களா? எளிமை தான் சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்களா? மக்கள் கஷ்டப்படுறாங்க, நான் ஏன் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்களா? ஸோ அப்படிலாம் நினச்சவர் தான் லியோ டால்ஸ்டாய். தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நிறைய விஷயங்கள் இன்றைக்கி பேசிகிட்டே இருக்கலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், நான் ரொம்ப நாள் தூங்காம ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன்டா.
2: நானே மொபைல்ல பேலன்ஸ் இல்லைன்னு வருத்தப்பட்டு இருக்கேன். அப்படி என்ன
1: நீ கண்டுபிடிச்ச? இதை நான் கண்டுபிடிச்சேன். மொபைலுக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? மொபைல்ல பேலன்ஸ் இல்லைன்னா கால் பண்ண முடியாது, மனுஷனுக்கு கால் இல்லைன்னா பேலன்ஸ் பண்ண முடியாது.
3: என்ன

0: ஏய் ரவி, நேற்று சாயங்காலம் எங்கள் அப்பா ஃபோனில் ஒரு கேம் விளையாண்டேன், செம்மையாக இருந்துச்சு தெரியுமா?
1: என்ன கேமு? சப்வே கேமா? அதெல்லாம் போன வாரமே விளையாடிட்டேன், செம்மையாக இருந்தது.
2: ஸ்டூடெண்ட்ஸ்
3: குட் மார்னிங்.
2: நம்ம ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் ஃபோன் யூஸ் பண்ண கூடாதுன்னு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக சைல்ட் கேர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க சொல்றத எல்லாரும் கவனமா கேட்கணும், சரியா?
3: எஸ் மிஸ்.
4: ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஃபோன்ல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நமக்கு விவரம் தெரியாம தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிப்போம். அது மட்டும் இல்லாம ஃபோன் அதிகமா யூஸ் பண்றதுனால நமக்கு படிப்புல கவனம் சிதறுது, தூக்கம், உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே கெட்டு போகுது. அதனால ஃபோன் அதிகமா யூஸ் பண்ணாதீங்க, புரிஞ்சதா?
3: எஸ் மிஸ்.
5: குழந்தைகளின் கல்வி வாழ்க்கையில் மிக முக்கியம். குழந்தைகளிடம் மொபைல் போன் கொடுப்பதை தவிர்த்து அவர்களின் கல்வியில் கவனம் செலுத்தவும் உடல் நலத்தை காக்கவும் செய்வோம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி.
4: ரசாயனம் கலந்த காற்று அடைத்த தின்பண்டங்கள் உண்பதை தவிர்ப்போம். இயற்கை காற்றில் செழித்து வளர்ந்த நம் பாரம்பரிய உணவுகளையே உண்போம். விவசாயம் காப்போம், உடல் நலம் பேணுவோம்.
6: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
7: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
8: நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்குங்க. இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவரோட ஒரு கதையை தாங்க சொல்லிகிட்ருக்கேன். மிகப்பெரிய பணக்காரர், மிகப்பெரிய எழுத்தாளர், நிறைய சொத்துக்கள் பத்துக்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் அதெல்லாம் அவருக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கல. நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம், ஆனால் நிறைய பேர் வறுமையில் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன கசப்புக்குள்ளார போகிறாரு. அவரோட கோடீஸ்வர வாழ்க்கையை துறந்துட்டு ஒரு சாதாரண விவசாயி மாதிரி எளிய ஒரு உடை அணிஞ்சிக்கிட்டு செருப்பு தைக்கிற தொழிலை கற்றுக்கிட்டு தன்னோட எஸ்டேட் வேலைகளை தாண்டி அதையும் செய்ய ஆரம்பித்தார். அவரோட மனைவி சோபியா டால்ஸ்டாயோட இளம் வயதில் அவருக்கு ஒரு நல்ல உதவியாளராக இருந்திருக்கிறாங்க. டால்ஸ்டாய் அவர் கைப்பட எழுதின ஆயிரக்கணக்கான பக்கங்களை தூங்காமல் அதை வந்து நகல் எடுக்கணும் இல்லைங்களா? ஸோ அந்த நகல் எடுக்கிறவங்களாம் அவங்க தான். ஆனால் டால்ஸ்டாயோட சிந்தனைகள் திடீர்னு முற்றிலுமாக மாறினப்ப சோஃபியாவால் அதை ஏற்றுக்க முடியல. நம்ம குடும்ப சொத்துக்களை எல்லாம் இவர் பாட்டுக்கு ஏழை மக்களுக்கு எழுதி வைக்கிறாரே, நம்ம பிள்ளைகளோட எதிர்காலம் என்ன ஆகிறது அப்படின்னு ஒரு மனைவியாக தாயாக அவங்களுக்கு வந்து ஒரு நியாயமான பயம் வந்ததுங்க. அதில் நிறைய சண்டைகள்லாம் வருது. 40 வருடம் ஒற்றுமையாக வாழ்ந்த அந்த தம்பதியோட இல்லற வாழ்க்கையில் திடீர்னு தினமும் சண்டைகள்லாம் வர ஆரம்பிக்குது. கண்ணீர் சிந்துற மாதிரியான சூழ்நிலையெல்லாம் வருது. ஒரு புறம் புகழ்பெற்ற எழுத்தாளர், மறுபுறம் தனக்கு சொந்தமான வீட்டிலேயே தன்னுடைய மனைவியால் புரிஞ்சு கொள்ளப்படாமல் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு வயதான மனிதர். யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு. அக்டோபர் 1910 ஒரு குளிர்கால நள்ளிரவு, ஒரு 3 மணி இருக்கும். டால்ஸ்டாய்க்கு அப்போ வயது 82. வீட்டில் எல்லாருமே வந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வயதான மனிதர் குளிரை தாங்க முடியாமல் ரொம்ப நடுங்கன மாதிரியே எழுந்து உட்கார்றாரு. இனிமே இந்த ஆடம்பர வாழ்க்கையிலையும் தன்னை சுற்றி இருக்கிற இந்த புரிதலின்மையிலையும் ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. மௌனமாக எந்திரிச்சு தனக்கு தேவையான சில துணிமணிகளை மட்டும் ஒரு சின்ன பையில் எடுத்துக்கிறாரு. வீட்டை விட்டு வெளியே வரப்ப அவர் வாழ்ந்த அந்த பிரம்மாண்டமான மாளிகையோட கதவுகள் கூட அவருக்கு சிறைச்சாலை மாதிரி தெரிஞ்சிருக்குங்க. தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணுல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: ரத்னா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, லியோ டால்ஸ்டாயோடைய ஒரு கதையை தாங்க நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 82 வயது. அப்போ குடும்ப சொத்துக்கள் எல்லாமே இவர் வந்து ஏழை எளிய மக்களுக்கு எழுதி கொடுக்குறாரு. பிள்ளைகளோட எதிர்காலம் என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனைவி வந்து தினமும் சண்டையெல்லாம் வந்து போடுறாங்க. ஒரு புறம் புகழ்பெற்ற எழுத்தாளர், மறுபுறம் சொந்தமான வீட்டிலேயே மனைவியால் புரிஞ்சு கொள்ளப்படாமல் இருக்கிறாரு, தனிமைப்படுத்தப்படுறாரு. அப்போ அவருக்கு வயசு 82. யோசிச்சு பாருங்கள், ஒரு பெரிய மனவேதனை அவருக்கு இருக்குது. அக்டோபர் 1910 வருடம், ஒரு குளிர்கால நள்ளிரவு, ஒரு 3 மணி இருக்கும். டால்ஸ்டாய் அவர்களுக்கு வயது 82 ஏற்கனவே சொன்னேன். அவர் வீடே தூங்கிட்டுருக்கு. அவர் வந்து அந்த வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு நினைக்கிறாரு. அமைதியாக எழுந்திரிச்சு அவருக்கு தேவையான சில துணிமணிகளை மட்டும் எடுத்துக்கிட்டு, ஒரு சின்ன பையில் அதெல்லாம் எடுத்துக்கிறாரு. வீட்டை விட்டு வெளியே வரப்போ அவர் வாழ்ந்த அந்த பிரம்மாண்ட மாளிகையோட கதவை பார்க்குறாரு. அது சிறைச்சாலை மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கதவு வழியாக யார்ட்டையுமே சொல்லாமல் அவரோட மனைவிக்கு மட்டும் பிரியாவிடை கடிதத்தை மட்டும் எழுதி மேசையில் வச்சுட்டு, அந்த பனி பெய்கிற அந்த நள்ளிரவு இருட்டில் தன் வாழ்நாளோட கடைசி பயணத்தை நோக்கி தனியாளாக காலடி எடுத்து வைக்கிறாரு டால்ஸ்டாய் அவர்கள். யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே, உலகத்தையே தன்னுடைய பேனாவால் கட்டி போட்ட அந்த மாமனிதர் வாழ்க்கையோட கடைசி பகுதியில் தனக்குன்னு ஒரு அமைதிக்காக நள்ளிரவில் வீட்டை விட்டு தப்பியோட வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவர் எங்கே போகிறாருன்னு யாருக்குமே தெரியல. ஒரு ரயில் நிலையத்தை நோக்கி போகிறாரு. ஆனால் அந்த நீண்ட குளிரும் தொடர்ச்சியான அலைச்சலும் அவருக்கு நிறைய உடல் பாதிப்புகளை கொடுக்குது. அஸ்டபோவா அப்படின்ற ஒரு ரயில் நிலையம், அங்கே கடுமையான காய்ச்சல் அவரை தாக்குது. படுக்கையில் படுக்கிறாரு. அவர் தங்கியிருந்த அந்த சிறிய ரயில் நிலைய அறை தான் அவருக்கு உலகத்தோட கடைசி இடமாக மாறுது. இருக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவரை தேடி அவருடைய மனைவியும் வராங்க. ஆனால் மருத்துவர்கள் வந்து யாரையுமே உள்ளார அனுமதிக்கலை. நவம்பர் 20 1990 அந்த டைமில் லியோ டால்ஸ்டாய் அவருடைய கண்களை வந்து மூடுறாரு, இறக்கிறாரு, இந்த உலகத்தை விட்டும் பிரிகிறாரு. தொடர்ந்து அவரோட நினைவுகளை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். இப்போ பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: ரத்னா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைப்போ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். அப்படி இன்றைக்கி லியோ டால்ஸ்டாய், உலக புகழ்பெற்ற எழுத்தாளர், அவரோட ஒரு கதையை தாங்க நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். அவரோட வாழ்க்கையில் அவரை பற்றி தெரியாத சில விஷயங்கள், அவரோட வாழ்க்கையில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள். ஒரு கட்டத்தில் அவர் இளம் வயதில் இருக்கும்போது சூதாட்டம், மது அருந்துறது மற்றும் இதர பழக்கங்களில் மாட்டிக்கிறார். ஒரு கட்டத்தில் தன்னை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரி எடுத்து அதில் தினசரி அவருக்குன்னு ஒரு விதி, ரூல்ஸ் எழுதுகிறாரு. கட்டாயமாக இந்த ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கிறது, அதில் முதல் ரூல்ஸ். இரவு 10 மணிக்கு தூங்கணும், காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு 10 மணிக்கு தூங்கணும். உணவு கம்மியாக எடுத்துக்கணும், இனிப்புகளை தவிர்க்கணும். அதே மாதிரி அவரோட தவறுகளை பட்டியலிட்டு தினசரி அதை வந்து ஒரு மதிப்பீடு செஞ்சு அதுக்கேற்ற மாதிரி அடுத்த நாள் மாற்றிக்கிட்டே இருக்கிறது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை லியோ டால்ஸ்டாய், உலக புகழ்பெற்ற எழுத்தாளர், ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காருங்க. அதே மாதிரி டால்ஸ்டாயோட அந்த அகிம்சை, மனிதநேயம், ஆன்மீக சிந்தனைகள், இது எல்லாமே உலக அளவில் பல பேரை ஈர்த்தது. அதில் ரொம்ப முக்கியமானவர் மகாத்மா காந்திஜி அவர்கள். தென்னாப்பிரிக்காவில் மகாத்மா காந்தி அவர்கள் போராட்டம் நடத்தின அந்த காலகட்டத்தில் டால்ஸ்டாயோட எழுத்துக்களால் ஈர்க்கப்படுறாரு. இருவரும் நேரடியாக கடிதங்கள் மூலமாக அடிக்கடி பேசியிருக்கிறாங்க. டால்ஸ்டாய் இறந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி மகாத்மா காந்திஜி அவர்களுக்கு எழுதின அந்த கடிதம் ஒரு உலக புகழ்பெற்ற கடிதம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி மகாத்மா காந்திஜி தன்னுடைய முதல் ஆசிரமத்திற்கு சவுத் ஆப்பிரிக்காவில் டால்ஸ்டாயோடைய நினைவாக டால்ஸ்டாய் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு பெயரிட்டாருங்க. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். டால்ஸ்டாய் அவர்கள் பற்றி கண்டிப்பாக இவருடைய கதை, எப்படி இவருடைய புத்தகங்கள் நிறைய பேருக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கோ, ஒரு பெரிய புரிதலை கொடுத்ததோ, அதே மாதிரி இவரோட கதையும் பல புரிதல்களை ஏற்படுத்தியிருக்கும். அதில் முக்கியமாக அந்த அகிம்சை அப்படின்ற ஒரு விஷயம், மனிதநேயம் அப்படின்ற ஒரு விஷயம், அன்பு அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் டால்ஸ்டாய் அவர்களோட ஒரு முக்கியமான ஒரு வாழ்க்கை கொள்கையாக இருந்திருக்குங்க. மீண்டும் அடுத்த நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் ஒரு அழகான கதையோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.

இதுவரை கேட்டது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.